நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 13 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 20 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 3 தேதி புதன்கிழமை. இனி பிலகரி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்த ராகம். 6:35 வேளாண்மை செய்தி சுருள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் தமிழ் அமுதம் வழங்குகிறார் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் இயற்கையே உயிரே உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடர் பல்லுயிர் பேணும் வாழ்க்கை முறை. சுற்றுச்சூழல் உயிர் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆச்சிராமன் அவர்களோடு நேர்முகம். 8:30 இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் சக்கரமும் சலிக்காத நம்பிக்கையும் மிதிவண்டி வீரர் எஸ் உமாசங்கர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. காலை 10:00 உற்சாக மூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் ஜோடி அயன் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 உங்களோடு நாங்க. நண்பகல் 12:10 மங்கையர் உலகம். இதில் இன்று விடுமுறை நாட்களில் குழந்தைகளோடு உங்களின் பயணம் பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். 1:00 தேனிசை கீதங்களோடு வளம்பெறும் மதுர கீதம். பகல் 1:30 முதல் அலைவரிசையில் காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி. 1:45 மாநில செய்திகள். பிற்பகல்

2015 வேளாண் அரங்கம் ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிறுகமணி எஸ் கிருத்திகா அவர்கள். இரண்டு 2:30 கிராம சமுதாயம் வாய்வளிக்கும் வனங்கள் ஜெயங்கொண்டம் தா தோளங்குறிச்சி ஆர் கே செல்வமணி அவர்களோடு நேர்முகம்.

0: அவர்களோடு நேர்முகம். 3 மணிக்கு வரும் இசைத்தூரல், 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள், இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5 மணிக்கு, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லக்ஷனா மரியாசாலி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம், பேராசிரியர் சாந்தசீலா அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 7:25 உழவர் உலகம், இயற்கையோடு இணைவோம் தொடரில் பாரம்பரிய அரிசி விற்பனையாளர் விருதுநகர் அருப்புக்கோட்டை எம் கீதா அவர்களோடு ஒரு சந்திப்பு. 8 மணிக்கு இரவு இசை இனிமை, 9:15 இசைந்து வரும் இனிய ராகம், இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள். 9 மணிக்கு அரங்கிசை, கே சத்யநாராயணன் அவர்கள் வாசிக்கும் கீபோர்டு இசை கேட்டு ரசிக்கலாம். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே புவராஜன் அவர்கள் மிருதங்கம், நெற்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் கே எஸ் நாராயணசாமி அவர்கள் வாசித்துள்ள வீணை இசை கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திமடல் இடம்பெறும். 9:15 செய்தி சுடர். இரவு 10 மணிக்கு அரங்கிசையில் தி கே ஜெயராமன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். ருக்மணி அவர்கள் வயலின், உமையால்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று வலம்வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாயிருங்கள். இனி கேட்கலாம்
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட நல்லாம்பட்டி கிராமத்தில் மது வணிகம் செய்வதற்கான மணமகள் மன்றம் திறக்கப்பட்டிருப்பதற்கு பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். CBSE விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. UPI மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பணப்பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது.

0: West Bengal government will launch a major social welfare initiative, Annapurna Yojana, today. Chief Minister Subhendu Adhikari will formally inaugurate the scheme. The launch will be a massive synchronized event spanning the entire state. While the Chief Minister leads the central inauguration, beneficiaries of the Annapurna Yojana will participate virtually across all blocks, municipalities and municipal corporations. To ensure local participation, MLAs have been invited to attend the localized events, and the Chief Minister's main program will be broadcast via video conferencing directly to all block and municipal headquarters. Bangladesh's Foreign Minister Khalilur Rahman has been elected president of the 81st session of the UN General Assembly, UNGA. Dr. Rahman emerged victorious in a closely contested election held in UN General Assembly, garnering 99 votes against Cyprus's Special Envoy for Multilateralism, Andrias Kokkoris, who got 91 votes. His one-year tenure as head of the Chief Deliberative Policymaking and Representative Organ of the United Nations will commence in September. In accordance with the established regional rotation, the president of the 81st session was to be elected from the Asia-Pacific group. UNGA President-elect Dr. Rahman said that he will uphold the world body's work on human rights and engage all member states during his tenure. External Affairs Minister S. Jaishankar has congratulated Dr. Rahman on his election as UNGA President. In a social media post, Dr. Jaishankar said that he is looking forward to working closely with Dr. Rahman to advance the shared priorities of India and Bangladesh and strengthen multilateral cooperation. Indian nationals will no longer require an airport transit visa when travelling to a third country through German airports beginning today. German Embassy in India announced that the exemption will simplify travel for Indian citizens transiting through Germany on their way to other international destinations. The embassy described the decision as a reflection of the growing partnership between the two countries. It said the move underlines the German government's commitment to deepening ties between the two countries, facilitating the movement of people. In women's cricket, England sailed to a 6-wicket win over India in the third and final T20 international to clinch the series 2-1 at the County Ground, Taunton in England last night. India felt confident after taking 3 early wickets, but a commanding partnership helped them with ease. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
2: தங்கம், வெள்ளி, விளைநிலம், மாளிகை எனப்பெறும் சொத்துக்களை விட உழைப்பே பெரிய செல்வம். உழைப்பென்பது உன்னதமான மூலதனம். மனிதனை நேர்மையாக உயர்த்த கருதிய இயற்கை மலைகளையும் ஆறுகளையும் கடல்களையும் நிலபுலன்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் படைத்து இந்த மூலப்பொருள்களிலிருந்து உன் உழைப்பினால் உனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள் என்றது. விதைகளில் மனிதனின் உணவு ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது. பருத்தியில் அவன் ஆடை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. கல்லிலும் மண்ணிலும் அவன் இருப்பிடம் செறித்து வைக்கப்பட்டிருந்தது. இவையெல்லாம் அவன் உழைப்பால் உருக்கொண்டன. அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது ஆண்டவனுக்கு மட்டுமன்று உழைப்பாளிக்கும் பொருந்தும். நிமிர்ந்து நிற்கும் கோபுரம், கோபுரத்துக்கு மேல் குருவியைப் போல பறக்கும் விமானம், அந்த விமான எல்லைகளைத் தாண்டி மேலே இருக்கும் நிலவில் போய் உட்காரும் ஏவுகணை, அந்த ஏவுகணையை தரையில் ஓர் அறையிலிருந்து கண்காணிக்கும் தொழில்நுட்பம் எல்லாம் மனிதர்களின் ஓயாத உழைப்பால் உருவானவை. உழைப்பால் உலகம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் உழைப்பாளி? ஆம், கேள்விக்குறி நிமிரவே இல்லை. ஒரு வேளாண் கூலியை பார்த்துவிட்டு தேசப்பிதா அரையாடையை அணிந்தார். இன்னும் அந்த வேளாண் தொழிலாளிக்கு முழு ஆடை கிடைக்கவில்லை. வானத்தளவு சேலை நெய்யும் நெசவாளி மாற்றுச் சேலைக்கு மனு போட்டுக் கொண்டிருக்கிறான். சாலைக்கு தார்குழம்பு கொதிக்க வைப்பவன் வீட்டில் குழம்பு கொதிக்கவில்லை. வருங்காலத்தில் உழைப்பவர்கள் வையத்தின் சட்டத்தை இயற்றப் போகின்றனர் என்ற நம்பிக்கை ஒளி எல்லா நாடுகளிலும் சுடர்விட்டு கொண்டிருக்கிறது.

0: உழைப்பவருக்கே உலகத்தின் வளத்தை அனுபவிக்கும் அதிகாரம் உண்டு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்பது பாரதியின் உறுதிமொழி. உழைப்பவர் உயர்வு எய்துவதை யாராலும் தடுக்க இயலாது. வியர்வை முத்துக்களை மாலையாகத் தொடுத்து மண்மகளுக்குச் சூட்டும் உழவன் தன் உழைப்பை நிறுத்திவிட்டால் முடியரசர்களும் அதிகாரம் இழப்பர். உழைப்பென்பது நம் குருதியின் குணமாகிவிட்டால் உயர்வு நம் வீட்டுக் கதவை தட்டும். தந்தை இருவிழிகளையும் இழந்தவர், வேறு ஆதரவு இல்லை. இச்சூழலில் இளைஞன் ஒருவன் நிலக்கரி சுரங்க தொழிலாளியானான். ஓயாது உழைத்து நற்பெயரை பெற்றான். ஓய்வு நேரங்களில் தையல் வேலையை செய்தான். மேலும் மேலும் உழைத்தான். தொடர்ந்து இடைவிடாது முயற்சி செய்தான். அதன் விளைவு இந்த உலகத்திற்கு நீராவி என்ஜின் கிடைத்தது. அதை கண்டுபிடித்த ஜார்ஜ் ஸ்டீவன்சன் புகழ்பெற்ற அறிவியல் மேதையானார். சிகரத்தை நோக்கிய பயணங்களில் இருப்பவர்கள் சிந்தனையை சிதறவிடுவதில்லை. பொழுதுபோக்கில் நேரத்தை இழப்பதில்லை. பசி நோக்காது, கண் துஞ்சாது, குறிக்கோளை நோக்கிய அம்பாக சென்று கொண்டிருப்பவர்கள் வெற்றிக்கனிகளை நிச்சயம் பெறுவார்கள். இளைஞன் ஒருவன் சோர்ந்து கிடந்தான். வறுமை அவனை வாழ்க்கையில் வெறுப்படைய வைத்தது. ஏதாவது தொழில் செய்யக்கூடாதா என்று ஒரு பெரியவர் அவனை கேட்டார். மூலதனம் எதுவுமில்லையே என்றான் அந்த இளைஞன். உன் கைகளை விட மூலதனம் எதற்கு? உன் கால்கள், உன் கண்கள் எல்லாமே எத்தனையோ தொழிலை செய்ய முடியுமே என்றார் அவர். உண்மைதான். கைகளால் ஏரோட்டலாம், கற்றுக்கொண்டால் காரோட்டலாம், கால்களால் தறி நெய்யலாம், காலால் மண்ணை மிதித்து கையால் பாண்டம் செய்யலாம். உழைக்காமல் இருப்பவனை காலம் கண்டுகொள்ளாமல் சென்றுவிடும். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பதை மனதில் ஆழமாகச் சிந்தித்து உழைப்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
2: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை. என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் மன அமைதியோடும் இந்த நாள் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை இன் இசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடியது.

துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருக இறைவனை இனிசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையில். இது ஆனந்தராக. நேர்களே, திருச்சி மறை மாவட்டம் காட்டூர் புனித அந்தோனியார் ஆலய 58 ஆண்டு திருவிழாவில் மாலை மணி 6:15 ஜபத்தின் அற்புதமும் புனித அந்தோனியாரும் என்ற தலைப்பில் மறையுரை நடைபெறவுள்ளது. கரூர் மாரியம்மன் திருக்கோயில் வைகாசி திருவிழாவில் இன்று இரவு 7 புஷ்ப அலங்காரம். தஞ்சாவூர் மாவட்டம் நாதன்கோவில் ஜெகநாத பெருமாள் ஆலய வைகாசி பிரமோற்சவத்தில் இன்று காலை பெருமாள் உள்பிரகார புறப்பாடு, உற்சவர் திருமஞ்சனம், மாலை ஹனுமந்த வாகனம். ஆனந்தராகத்தின் நிறைவாக பெங்களூர் ஏ ஆர் ரமணியம்மாள் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இறை மனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
1: வேளாண் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 20 நாள் புதன்கிழமை. இப்போது வேளாண்மை செய்தி சுருள். பயிர் மகசூலை பாதிக்கக்கூடிய காரணிகளில் முக்கியமானது பூச்சி தாக்குதல். விவசாயிகள் பயிர் மகசூல் இழப்பை தவிர்த்திட உடனடி தீர்வாக பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகின்றனர். ஆனாலும் சில சமயங்களில் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த முடியவில்லை. காரணம் என்னவாக இருக்கும்? விவசாயிகள் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை குறித்து சில ஆலோசனைகளை எடுத்துரைக்கிறார் திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
2: பூச்சிக்கொல்லி ஒரு சில நேரத்துல அடிச்சும் அந்த பூச்சி கட்டுப்பாட்டுக்குள்ள வரல, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு நிறைய விவசாயிகள் குழம்பிட்டு இருப்பாங்க. அது ஏன்னா இந்த பூச்சிக்கொல்லியை நீங்க தேர்வு பண்ற விதம், உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த பூச்சி சாறு உரிகிற பூச்சா, இல்ல இலையை கடிச்சு சாப்பிடுற பூச்சா, இல்ல வேரை கடிச்சு சாப்பிடுற பூச்சா அப்படிங்கறது முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லியை தேர்வு பண்ணணும். அதே போல அந்த சரியான அளவு, அதை எவ்வளவு அளவு பரிந்துரை பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்கணும், வல்லுநர்களை அணுகணும், இல்லைன்னா வேளாண்மை துறை அதிகாரிகளை அணுகணும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்கு, அங்க பேராசிரியர்கள் இருக்காங்க, அவங்கள கேட்டுட்டு அந்த சரியான அளவை பயன்படுத்தணும். அதே போல இப்ப போன வாரம் ஒரு பூச்சிக்கொல்லி தெளிச்சிருப்பாரு, இந்த வாரம் ஒரு பூச்சிக்கொல்லி தெளிக்கிறீங்க அப்படின்னா ஒரே வகையான குடும்பத்தை சேர்ந்த பூச்சிக்கொல்லிகளை தெளிக்காது தவிர்க்கணும். உதாரணத்துக்கு போன வாரம் ஆர்கனோ குளோரின் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி அந்த வகைகளை தெளிச்சிருந்தாங்கன்னா அதே பூச்சிக்கொல்லி வகைகளை மறுபடியும் தெளிக்க கூடாது. அப்ப அதனாலதான் இந்த பிரச்சனையினால இந்த பூச்சிக்கொல்லியை அடிச்சும் இந்த பூச்சிக்கொல்லி இறக்க மாட்டேங்குங்க காரணங்கள் ஒண்ணு. அடுத்து நிறைய

0: விவசாயிகள் கேட்கற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே வகையான பூச்சிக்கொல்லி அடிக்கிறான் சார், என்னதான் ஆகும் அந்த பயிர் அப்படின்னு கேட்பாங்க. என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூச்சிக்கொல்லிகளை தொடர்ந்து தெளிக்கும் போது அந்த பூச்சிகள் எதிர்ப்பு திறன் வந்துடும். உதாரணத்துக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல இருந்தே வந்து ரெகுலராவே ஜுரம் வந்துருச்சுன்னா அந்த ஒரு மாத்திரையை போடுறோம், ஒரு நாளைக்கு ஒண்ணு போடுறோம், டெய்லியும் போடுறோம். ஒரு சில நேரத்துல நம்மளுக்கு அந்த ஜுரமே விட மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றாங்க, ரெண்டு மாத்திரையை போடுறோம். அப்ப ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு அது கட்டுப்பாடுக்குள்ள வரல. அதே போலதான் இந்த பூச்சிக்கொல்லிகளை தொடர்ந்து தெளிக்கும் போது அந்த பூச்சிகள் எதிர்ப்பு திறன் வந்துடும், இல்லை மீள்தன்மை ஆயிரும். உதாரணத்துக்கு முதல்ல அந்த பூச்சி இறந்து போயிடும், ஒரு வாரம் கழிச்சு இருக்கிற 8 பூச்சி 16 மாறும், 16 பூச்சி 24 மாறும், 24 48, இப்படி திடீர்னு பூச்சிக்கொல்லியோட எண்ணிக்கை அதிகமாயிரும். அதனால இந்த பூச்சிக்கொல்லிய தேர்வு பண்ற விதம், ஒரே வகையான பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கும் போது இது மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வெவ்வேறு வகையான பூச்சிக்கொல்லிகளை சுழற்சி முறையில தான் பயன்படுத்தணும், அதுவும் வல்லுநர்களை அணுகி கேட்டுட்டு பயன்படுத்தலாம். செயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறவங்க பயன்படுத்தும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுக்காம இருக்காங்க? அதே போல வந்து இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது இந்த முன்னெச்சரிக்கைகள் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஐயம் இருக்கும். ஆனா கண்டிப்பா வந்து இந்த கை உரை போடுறது, முகக்கவசம் போடுறது எல்லாருமே பண்ணணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, சில நேரத்துல அந்த தோல்ல அலர்ஜி ஏற்படலாம், இல்ல ஒவ்வாமை ஏற்படலாம். சோ இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து இந்த துர்நாற்றம் வரும், சில பேருக்கு அது வாமிட் வர மாதிரி ஆயிரும். இதை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பா ஒவ்வொரு விவசாயியும் இயற்கையை பூச்சிக்கொல்லியோ அது செயற்கை மருந்துகளோ ரெண்டுக்குமே வந்து அந்த பாதுகாப்பு கவசமும் முகக்கவசம் அதே போல வந்து கை உரைகள் கண்டிப்பா போடணும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு குளியல் நல்லா நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் உணவு அருந்தணும். கடந்த 2026 மார்ச் மாசம் வரைக்கும் 1177 பூச்சிக்கொல்லிகளை பதிவு பண்ணிருக்காங்க. அதே போல 49 பூச்சிக்கொல்லிகளை தடை பண்ணிருக்காங்க. சில பூச்சிக்கொல்லிகள் மேற்பார்வை, அதாவது ரெஸ்ட்ரிக்டட் யூசேஜ் சொல்லுவாங்க, அதாவது அது வந்து பாத்தீங்கன்னா 16 பூச்சிக்கொல்லிகள், அதாவது இதுல வந்து பூச்சிக்கொல்லிகள்லாம் எல்லாமே வரும், பூச்சிக்கொல்லிகள், கலைக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த பதிவு. இந்த விஷயங்கள் எல்லாமே மத்திய பூச்சிக்கொல்லி வாரியம் மற்றும் பதிவுக்குழு, அதாவது ஃபரிதாபாத்ல இருக்கு, அவங்களுடைய இந்த இணையதளத்துல எல்லா விஷயங்களுமே இருக்கு, அங்கதான் நம்ம பதிவு பண்றது பண்ண முடியும். தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்ன, அலைபேசியில தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய அலைபேசி எண் 96 55 27 70 10. மறுபடியும் சொல்றேன், 96 55 27 70 10. நன்றி.
1: சாகுபடி செய்துள்ள பயிரை எந்த வகை பூச்சி தாக்கியுள்ளது, அந்த பூச்சியினை கட்டுப்படுத்த சரியான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதோடு ஒரே பூச்சிக்கொல்லிகளை அடிக்கடி பயன்படுத்தாமல் சுழற்சி முறையில் சரியான அளவில் பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறினார் திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். வேளாண்மை செய்தி சுருள் நிறைவுறும் நேரம் இது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து
2: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 3 தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தற்போது நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையின் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்கள்லயும், தென் மாவட்டங்களான தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்லயும், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதிக மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 4 தேதி கேரள பகுதிகளில் துவங்க வாய்ப்பு இருக்கு. பருவமழை துவங்கக்கூடிய இந்த நேரத்தில் பெய்யக்கூடிய மழை நீரை வைத்து வருகின்ற பட்டத்துக்கு ஏற்ப நிலம் தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக உளுந்து பயிரில விளைச்சலை அதிகரிக்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கக்கூடிய பயிர் அதிசயம் ஊக்க மருந்த ஒரு ஹெக்டருக்கு 250 மில்லி அப்படிங்கிற அளவுல பூக்கும் தருணத்துல காய்பிடிக்கும் தருணத்துல தெளிக்கலாம். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் பொழுது நமக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கும்பகோணம் சந்தை விலை நிலவரப்படி சிகப்பு அவல் ஒரு கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனையாகுது. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண் விளைபொருட்களை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல லாப

0: அதிகமாக விற்பனை செய்ய முடியும். வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் பொழுது இரட்டிப்பு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
1: நிகழ்ச்சியில் இனி முசிறி வட்டார விவசாயிகளின் கவனத்திற்கு, கிர்னார் 5 எனப்படும் நிலக்கடலை ரகம் நடப்பு காரிஃப் பருவ விதைப்பிற்கு ஏற்ற ரகமாக உள்ளது. 110 முதல் 115 நாட்கள் வயதுடைய இந்த ரகத்தின் மகசூல் திறன் ஒரு ஏக்கருக்கு மானாவாரியில் 1000 கிலோவும் அதிகபட்சமாக இரவையில் 1700 கிலோ வரையும் இருக்கும். இதன் எண்ணெயில் அதிகபட்ச அளவாக 78 முதல் 80% வரை ஒலிக் அமிலம் உள்ளது. இந்த கிர்னார் 5 ரகத்திலிருந்து கிடைக்கும் எண்ணெய் பயன்படுத்துவதால் நமது இதயத்திற்கு மிகவும் ஏற்றது. மேலும் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக பராமரிக்க இயலும். இதில் புரதச்சத்தின் அளவு 27% உள்ளது. இந்த கிர்னார் 5 நிலக்கடலை ரகம் தற்போது முசிறி வேளாண்மை விரிவாக்க மையத்தில் தேசிய உண்ணத்தகு எண்ணெய் வித்துக்கள் திட்டத்தின் மூலம் 1 கிலோ 76 ரூபாய் மானியத்தில் கிடைக்கிறது. எனவே நடப்பு பருவத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்ய உள்ள விவசாயிகள் இந்த கிர்னார் 5 என்ற நிலக்கடலை ரக விதைகளை மானியத்தில் பெற்று சாகுபடி செய்து பயனடையுமாறு முசிறி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் 1 நாள் வயதுடைய கிராமப்பிரியா கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. 1 கிராமப்பிரியா கோழி குஞ்சின் விலை 25 ரூபாய். தேவைப்படும் விவசாயிகள் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் பாரம்பரிய அரிசி விற்பனையாளர் விருதுநகர் அருப்புக்கோட்டை எம் கீதா அவர்களுடன் ஓர் சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சி இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
3: வணக்கம் மாநில செய்திகள், வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், 4 வழி சாலைகளை 6 வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், வெளிப்படையான நிர்வாகத்தால் மாநிலத்தின் நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சியை நோக்கி முன்னேறும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா அதில் கூறியுள்ளார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதை தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி

0: உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்களை அரசு எடுத்து வருவதாக கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற குறைந்த நாட்களிலேயே மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். 5 ஏக்கருக்கு குறைவான விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பால் பயனடைந்துள்ள விவசாயிகள் அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிலையில், ஒரு சிலரின் தூண்டுதலால் குறிப்பிட்ட விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருவதாக திரு நிர்மல்குமார் குறை கூறினார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. முந்தைய திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக திரு கே என் நேரு இருந்தபோது அந்த துறையில் பணி நியமனம் வழங்குவதற்காகவும் டெண்டர்கள் வழங்கவும் 10 கோடியே 20 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை திரு கே என் நேரு வரும் 12ஆம் தேதி நேரில் ஆஜராக கோரி சம்மன் வழங்கியுள்ளது. தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். மந்தைக்குளம் ஏரி தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அள்ளிநகரம் நகராட்சி சார்பில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் மந்தைக்குளம் கண்மாய் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் துறை சார்ந்த அலுவலர்களுடன் சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது தூர்வாரும் பணிகள் தரமான முறையில் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி வீரபாண்டி மற்றும் பழனிச்செட்டிப்பட்டி பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் முறையாக மேற்கொள்ள என்பது குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்தார். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இதழியல் கல்வி நிறுவனத்தின் 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். ஆர்வமுள்ள நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கு இதழியல் மற்றும் ஊடகவியல் துறைகளில் தரமான கல்வியை குறைந்த கட்டணத்தில் வழங்குவதே சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் என்று அவர் கூறினார். இதற்கான விதை முந்தைய ஆட்சியில் போடப்பட்டது என்றும் அதற்கான பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம் தொடங்கி சத்தீஸ்கட், விதர்பா வழியாக வட தமிழகம் வரை நீடிக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உட்பட தமிழகத்தின் 22 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பருவமழை சற்று தாமதமாக நாளை தொடங்கும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையுடன் கூடிய குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை நாளை முதல் துவங்கும் என வானிலை மையம் அறிவித்தது. வழக்கம்போல் ஜூன் 1ஆம் தேதி துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை துவங்குவதில் காலதாமதமாக ஏற்பட்டதாக வானிலை மையம் அறிவித்த நிலையில் நாளை முதல் தென்மேற்கு பருவமழை தூங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது சாரல் மழை துவங்கிய நிலையில் தென்காசி மாவட்டம், மேற்கு

0: தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஜூன் முதல் வாரத்திலிருந்து ஆகஸ்ட் மாதங்களில் இங்குள்ள குற்றாலம் அருவிகளில் புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு உலகின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே சண்டை நிறுத்தம் தொடர்பாக அதிகாரிகள் நிலையிலான நான்காவது சுற்று பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் தொடங்கியது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் நான்கு நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மீனாட்சி மதன் ராயை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ஹுண்டாய் நிறுவனத்தில் நேரிட்ட தீ விபத்து குறித்து அந்நிறுவன பிரதிநிதிகளுடன் மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு தென்னரசு ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தில் மேல்நிலை துணை தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டான்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
3: மலர்கிறது நாள் மலர்.
4: இன்று உலக மிதிவண்டி நாள். மனித ஆற்றலில் இயங்கி விரைந்து பயணிக்க உதவும் சிறந்த வாகனம் இது. 2018 ஏப்ரலில் ஐநா இந்நாளை பன்னாட்டு நாளாக அறிவித்தது. சைக்கிள் நம் பயணத்துக்கு விருப்ப தேர்வாகட்டும், உடல் நலமும் ஊர் நலமும் சீராகட்டும். இதயத்தின் இயக்கம் பற்றியும் இரத்த சுழற்சி பற்றியும் புத்தொளி பாய்ச்சிய வில்லியம் ஹார்வியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1657. குத்துச்சண்டை உலகின் முடிசூடா மன்னன் முகமது அலியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2016. களம் கண்ட 61 போட்டிகளில் 56 வெற்றி பெற்றவர். அதில் 37 நாக் அவுட் வெற்றிகள். இவர் நாக் அவுட் நாயகன் என்றே அழைக்கப்பட்டு வந்தார். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2000. இரவும் பகலும் திரைப்படத்தில் அறிமுகமான இவர் பொம்மலாட்டம், யார் நீ, பட்டணத்தில் பூதம் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். தொடர்ச்சியாக வெற்றி படங்களை கொடுத்துக் கொண்டிருந்த இவரிடம் நீங்கள் ஏன் சம்பளத்தை உயர்த்தி வாங்கக்கூடாது என்று கேட்க, ஒரு அலுவலகத்தில் வேலை செய்தால் எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறார்களோ அதைவிட தயாரிப்பாளர்கள் அதிகமாகவே கொடுக்கிறார்கள் என்று கூறியவர் உள்ளத்தால் உயர்ந்த ஜெய்சங்கர்.

பிரான்ஸ் காஃப்காவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1924 தி மெட்டமார்பசிஸ், தி ட்ரெயா உள்ளிட்ட படைப்புகளுக்காய் அறியப்படும் பிரான்ஸ் காஃப்கா 20ஆம் நூற்றாண்டின் தாந்தே என்று புகழப்படுகிறார். சமதா கட்சியை தோற்றுவித்தவருள் ஒருவரும் முன்னாள் ரயில்வே மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1930 சுதந்திரத்திற்கு பிறகான நாட்டின் அரசியல் வரலாற்றின் முக்கிய ஆளுமைகளில் ஒருவரான இவர் எளிமைக்கு பெயர் போனவர். தனது திருமண நாளில் கூட தொழிலாளர் போராட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு அவசரமாக வாடகை காரில் வந்து மணமேடை ஏறியவர் நெருக்கடி நிலையின் போது பலவித இன்னல்களுக்கு ஆளானார். 1977 மக்களவை தேர்தலில் முசாஃபர்பூர் தொகுதியில் சிறையிலிருந்தே வெற்றி பெற்றார். எப்போதும் குரலற்றவர்களின் குரலால்

இல் சிறையிலிருந்தே வெற்றி பெற்றார். எப்போதும் குரலற்றவர்களின் குரலாக ஓங்கி ஒலித்தவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். கிங் ஆஃப் கிளே என்று அழைக்கப்படும் டென்னிஸ் வீரர் ரஃபேல் நடால் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1986 ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அதிக கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவர் இவர். வெற்றி தோல்வி இரண்டையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும், ஏனெனில் நீங்கள் தோற்காவிட்டால் வெற்றியை ரசிக்க முடியாது என்கிறார் ரஃபேல் நடால். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1924 ஐந்து முறை முதல்வர், 13 முறை சட்டமன்ற உறுப்பினர், 50 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தியவர் என பல பெருமைகளை தன்னகத்தே கொண்டவர். முழுநேர அரசியல்வாதியாக இயங்கினாலும் அவர் பேனாவுக்கு ஓய்வு கிடைத்ததில்லை. ராஜகுமாரி தொடங்கி பொன்னர் சங்கர் வரை 60 வருடங்களுக்கும் மேலாக திரையுலகில் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் என படைத்துக் கொண்டே இருந்தார். சங்கத்தமிழ், குரலோவியம், தென்பாண்டி சிங்கம், ரோமாபுரி பாண்டியன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இலக்கிய நூல்களை தமிழன்னைக்கு அணியாரம் சூட்டி அழகு பார்த்தவர் முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியில் நேரம் 7 மணி.

பூவின் மொட்டுக்கள் போல மௌனமாக இல்லாமல், மலர்ந்த பூக்கள் போல எப்போதும் புன்னகையோடு இருப்போம். அனைத்தையும் அன்பால் வெல்வோம்.

0: தமிழமுதம் வழங்குபவர் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள்.
1: அம்புலி மாமாவை 40 கடந்த படித்தவர்கள் அறிந்திருப்பார்கள். அது ஒரு சிறுவர் பத்திரிகை. அங்குலிமாலாவை தெரியுமா? அவர் பெயருக்கான காரணம் தெரியுமா? எதிர்ப்பவர்களை எல்லாம் கொன்று அவர் விரல்களை மாலையாக சேர்த்து அணிந்து கொள்ளுவார். 999 பேரை கொன்று அவர் விரல்களை மாலையாக சேர்த்து அணிந்து கொண்டவர். அங்குலி என்றால் விரல். தையல்காரர்கள் விரலில் ஊசி குத்தாமல் இருக்க அணியும் உலோக உரை அங்குஸ்தான். சரி, கதைக்கு வருவோம். அங்குலிமாலா பெரும் பலசாலி. அவர் தெருவில் நடக்கும்போது ஜன்னல்களை கூட மூடிக்கொண்டு ஜனங்கள் பதுங்குவார்கள். எதிர்ப்பவர்களை கையால் சுழற்றி எறிவார். அவர் பலம் மேல் மக்களுக்கு வியப்பும் பயமும். எதிர்ப்பார் யாரும் இல்லாததால் அவருக்கு பெருமை. 1000 கை விரல்கள் அவர் கழுத்தில் மாலையாக கிடந்தனவாம். தெருவே வெறிச்சோடி கிடந்த ஒரு நாள் அங்குலிமாலாவுக்கு பயந்து கதவையும் ஜன்னல்களையும் பூட்டிக்கொண்டு மக்கள் மூச்சு விடாமல் அமைதி காத்தனர். அங்குலிமாலாவுக்கு மகிழ்ச்சி. அப்பொழுது அங்கு புத்தர் வந்தார். அவரை கண்ட அங்குலிமாலா கோபத்தில் தரையை உதைத்தார். பூமி நடுங்கிற்று. புத்தர் முருவளித்தபடியே நடந்தார். கோபம் கொண்ட அங்குலிமாலா, நான் யார் தெரியுமா என புத்தரிடம் கேட்டார். தெரியாது என்றார் புத்தர். நான் பெரிய பலசாலி என்றவனிடம்

0: அதனால் எனக்கென்ன என்று நடக்கத் தொடங்கினார் புத்தர். தன் பலத்தை நிரூபிக்க புத்தரை வழிமறித்த அங்குலிமாலா, நான் இந்த மரத்தை விரலாலே பிடுங்கி எறிவேன் என்றார். சரி, அப்படியா, அந்த கிளையில் உள்ள தளிரை பறித்து கொடு என்றார். கோபம் கொண்ட அங்குலிமாலா பெருங்கிளையை சுண்டு விரலால் இழுத்து புத்தர் முன் எறிந்தார். ஆம், நீ பெரிய பலசாலி என்பதை ஒத்துக்கொள்கிறேன் என்று நடந்தார். அங்குலிமாலாவுக்கு மனம் ஆறவில்லை. என் பலத்தை நிரூபிக்க வேறென்ன செய்ய வேண்டும் என்றார். புத்தர் கனப்பொழுதில் பதில் இருத்தார். உடைந்த கிளையை மரத்தில் பழையபடியே வைத்து விட்டு வா என்றார். அங்குலிமாலா திகைத்து நின்றார். அது எப்படி முடியும் என்று முணங்கினார். நீதான் பெரிய பலசாலி ஆயிற்றே, செய்ய வேண்டியதுதானே என்றார். தலைகுனிந்த அவர் காலில் விழ முற்பட்டார். புத்தர் தடுத்து நிறுத்தினார். என்னை வியக்க வேண்டாம், உன்னையும் நான் வியக்கவில்லை என்றார். மனம் திருந்திய அங்குலிமாலா புத்தரின் சீடரானார். பல நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் கானகம் பல கடந்தும் நாடுகள் சில கடந்தும் நடந்து கொண்டே இருந்தார் புத்தர். அவரும் மனிதர்தானே, உணவின்றி நீரின்றி உடல் வறண்டதால் மயக்கமுற்று சரிந்தார். அவ்வழியே வந்த ஆடு மேய்க்கும் சிறுவன் வெள்ளாடு ஒன்றை அருகில் நிறுத்தி புத்தர் வாயில் பாலை கறந்து விட்டான். மூச்சை தெளிந்த புத்தர் கலத்தினில் சிறிது பாலை கறந்துதா என்றார். அது கேட்ட சிறுவன், ஐயையோ, ஆகாது அண்ணலே, யானும் உனை கையினால் தீண்ட ஒன்னா காட்டு மனிதன் என்றான். உடனே புத்தர், இடர் வரும்போதும் உள்ளம் இறங்கிடும் போதும் உடன் பிறந்தவர் போல் மாந்தர் உறவு கொள்வார். பிறப்பினால் எவருக்கும் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் என்று ஆயர்குலச் சிறுவனை அணைத்து கொண்டார். அங்குலிமாலா என்னும் பெரியோனை வியக்காமலும் இடைச்சிறுவன் என்னும் சிறியோனை இகழாமலும் இருந்த புத்தரின் செயலை பழந்தமிழ் பாடல் ஒன்று காட்டுகிறது. ஐநா சபையில் முன்னாள் பிரதமரால் மேற்கோள் காட்டப்பட்ட கணியன் பூங்குன்றனின் பாடல் வரிகளை அறியாதோர் யாருமில்லை. யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிரதர வாரா என தொடங்கும் பாடலின் இறுதி அடிகள் இவ்வாறு முடிவடைகிறது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. பெரியோரை துணைக்கோடல் நம்மை உயர்த்தும். புகழ் பெற்றோரை, திரை நட்சத்திரங்களை, கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை கண்டு வியப்பது நாம் அன்றாடம் காணும் காட்சி. வியத்தல் நம் கண்களை கட்டி போடுகிறது, அறிவை தடை செய்து விடுகிறது. சிறியோரை இகழ்தல் இயல்பாகிவிட்டது. பால் ஊற்றுபவரை, ஆட்டோ ஓட்டுநரை, காலனி பழுது பார்ப்பவரை, அடுக்ககங்களில் காவல் காப்போரை, அங்கிள் என்று அழைப்போரை இப்பொழுதெல்லாம் காண முடியவில்லை. அவர்கள் பால்காரராகவும் ஆட்டோக்காரராகவும் வாட்ச்மேனாகவும் நவீன காலத்தில் மாறி வருகின்றனர். ஒரு முறை கூட பார்த்திராத பேசியிராத திரை நட்சத்திரங்களை சார் என்றும், மேடம் என்றும், அம்மா என்றும், ஆச்சி என்றும் பெயரோடு இணைத்து உறவு கொண்டாடுகிறார்கள். ஆனால் படித்தவர்கள் எளியோரை ஒருமையில் அழைப்பது எங்கனம் சரியாகும்? அது சரி, உங்கள் வீட்டுக்கு வருபவர் ஆட்டோக்காரரா ஆட்டோ அங்கிளா, உங்கள் பிள்ளைகள் எப்படி அவரை அழைப்பார்கள்?
1: தமிழமுதம் வழங்கியவர் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: நேரம் 7:12 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியில் காலை மலர். கரூர் மாவட்டத்தில் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழே வரும் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அது சமயம் கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சி பொதுமக்கள் தவறாது கலந்து கொள்ளுமாறு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமரின் பட்டியலின மக்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறியவுள்ளார். நாடு முழுவதும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு பட்டியலின மேம்பாட்டுத் திட்டத்தின் பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அத்தகைய திட்டங்களை திறம்பட நடைமுறைப்படுத்தவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் அவர் அறிவுறுத்தவுள்ளார். பட்டியலின மக்களின் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ள 32,000 மாதிரி கிராமங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் டாக்டர் வீரேந்திரகுமார் ஆய்வு செய்ய இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். அவருடன் அந்நாட்டு வெளியுறவுத்துறை, நிதி மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர்நிலைக் குழுவும் புதுதில்லி வரவுள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், வெனிசுலா அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளதாக கூறினார். இந்த பேச்சுகளின் போது வர்த்தகம், முதலீடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் மருந்து துறைகளில் இந்தியாவும் வெனிசுலாவும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அவர் கூறினார். வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீடு மற்றும் அவருக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் பல துறைகளில் ஆழமான உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் வெனிசுலா அதிபரின் வருகையின் போது ஆலோசிக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இயின் விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம் என்ற சேவை கொள்முதல் செய்யப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சிபிஎஸ்இ தலைவர் மற்றும் செயலாளரை மத்திய கல்வி அமைச்சகம் பணியிட மாற்றம் செய்துள்ளது. இந்நிலையில்

0: இந்த முறைகேடு தொடர்பாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருமதி ராதா சௌஹான் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி மத்திய அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்றும் மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த ஆண்டிற்கான பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. துணிச்சல் மிக்க செயல், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அளப்பரிய பங்களிப்பை வழங்கும் சிறார்களுக்கு ஆண்டுதோறும் பால புரஸ்கார் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் வழங்கப்படும் இந்த விருதுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநா பொதுச்சபையின் 81வது கூட்டத்திற்கான தலைவராக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் கலீலுர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஐநா பொதுச்சபையில் இதற்காக நடைபெற்ற தேர்தலில் சைப்ரஸ் நாட்டின் சிறப்பு தூதர் ஆண்ட்ரியஸ் ககௌரிஸை விட 8 வாக்குகள் அதிகம் பெற்று கலீலுர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு 99 வாக்குகள் கிடைத்தன. வரும் செப்டம்பர் மாதம் தொடங்கி ஐநாவின் கொள்கை முடிவுகள் மற்றும் பிரதிநிதிகள் அமைப்புக்கு இவர் ஓராண்டு காலம் தலைவராக இருப்பார். தமது தேர்வு குறித்து கருத்து தெரிவித்த கலீலுர் ரஹ்மான், மனித உரிமைகளுக்கு உட்பட்டு இந்த பதவியை தாம் வகிக்க இருப்பதாகவும், தமது பதவிக்காலத்தில் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் கூறினார். இதனிடையே ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கலீலுர் ரஹ்மானுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், 4 வழி சாலைகளை 6 வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முக்கிய சமூக நலத்திட்டமான அன்னபூர்ணா திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி கொல்கத்தாவில் முறைப்படி இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் இத்திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்னபூர்ணா திட்ட பயனாளிகள் அனைத்து நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் காணொலி மூலம் இத்திட்டத்தில் இணைய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் திரு டி கே சிவக்குமாருக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதைத் தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். கர்நாடக காங்கிரஸ் கட்சியில் ஆட்சி மாற்றம் தொடர்பாக நீண்ட இழுபறிக்கு பின்னர் துணை முதலமைச்சராக இருந்த டி கே சிவக்குமாரை கட்சி மேலிடம் முதல்வராக நியமித்தது. இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் வெற்றிலையிலிருந்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் செந்தில்வேல் என்பவர் இத்திட்டத்தின் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: மத்திய அரசின் மூலமா 12 லட்சம் லோன் வாங்கி நான் குளிர்பான தொழில் தயார் பண்ணோம். இயற்கையாக விளையக்கூடிய வெற்றிலை மூலமா குளிர்பானம் தயாரித்து நாங்கள் இப்போ மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மேலும் இந்த தொழிலை விருத்தி அடைவதற்காக மத்திய அரசின் பல திட்டங்கள் எங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் வெற்றிலை மட்டுமல்லாமல் மற்ற பிளேவர் மூலமாகவும் குளிர்பானங்கள் தயாரித்து விற்பனையை செய்ய தொடங்கியுள்ளோம். இந்த

0: இதன் மூலமா எங்களுக்கு மாதம் ஒரு 60,000 ரூபாய் வருமானம் வரக்கூடிய அளவிற்கு இது மேலும் விரிவடையும் என்ற நம்பிக்கையில் இந்த நேரத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். மகாராஷ்டிரா மாநில போக்குவரத்துக் கழக பேருந்துகள் பர்தோலி அருகே சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும், காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாகவும், தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கவும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டாண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுச்சபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 7:25 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியில் காலை மலர்.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: NCERT
7: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
6: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
7: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
6: மாலை 5:30 மணிக்கு
7: NCERT
6: வகுப்பறையாகும்
7: உங்கள் வரவேற்பறை.
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: கேட்டு இணைந்திருக்கிறோம். இது காலை மலர். வழங்கிக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி. திருச்சி மகாத்மா கண் மருத்துவமனை சார்பில் கண் தொழில்நுட்ப அடிப்படை கல்வி பிளஸ் டூ முடித்த மாணவ மாணவியருக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 7338869623 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.

காலை மலர் கேட்டிணைஞ்சிருக்கிறோம். நேரம் 7:32 வழங்கிக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி. இனி தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளியில் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு 14,499 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை கிராம் ஒன்றிற்கு 289.90 விற்பனையாகிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 108.10 விற்பனையாகிறது. டீசல் விலை லிட்டருக்கு 99.94 உள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 79.53 உள்ளது. கேட்டிணைந்திருக்கிறோம் காலை மலர். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தஞ்சாவூர் மாவட்டத்தின் சார்பாக தனியார் நிறுவனம் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளைஞர்களுக்கான கம்ப்யூட்டர் எய்டட்

டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங், கேட் கேம் கோர்சஸ், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் கோர்சஸ் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட இருப்பதாக அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பயிற்சி பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மின் மற்றும் மின்னணுவியல் இன்ஜினியரிங் பொறியியல் படிப்பில் தேர்ச்சி பெற்றதாகவும், வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளும், குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள்ளாகவும் இருக்க வேண்டும். இந்த பயிற்சிக்கான கால அளவு 90 நாட்கள். பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பயிற்சி நடைபெற இருக்குது. தகுதி பெறக்கூடிய நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டங்களில் தங்கி படிப்பதற்காக செலவின தொகை இந்த தாட்கோவால் ஏற்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பயிற்சியில் தேர்ச்சி பெறும் தகுதியான நபர்களை பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மூலமாக வேலை வாய்ப்பும் அந்த நிறுவனத்தின் மூலமாக ஆரம்ப கால மாத ஊதியமாக சுமார் 25,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாய் வரையும் வருவாயிட்டும் வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும். இந்த பயிற்சியில் சேர்றதுக்கு தாட்கோ இணையதளமான www.thatco.com பதிவு என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க.

0: அழகான காலை நேரத்தை ஆரோக்கியமாக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி தோல்நோய் நிபுணர் மருத்துவர் ஆர் பாலகணபதி அவர்கள். வணக்கம் டாக்டர். கால் நகங்கள்ல நிறம் மாறுறதுக்கான காரணம் என்ன டாக்டர்?
1: கால்ல விரல்ல நமக்கு நகத்துல கலர் மாறுறதுக்கு முக்கியமா ரெண்டு ரீசன்ஸ். ஒன்னு நம்மளோட கால் அணிகள். நம்ம ஷூஸ் போடுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா நம்மளோட நகம் கொஞ்சம் லாங்கா இருக்கிறப்ப போய் போய் திருப்பி திருப்பி ஃப்ரண்ட்ல போய் பிரெஸ் ஆகும். இந்த மாதிரி பிரெஸ் ஆறப்ப சில பேருக்கு என்ன ஆகலாம்னா கீழே துளி ரத்தம் கசிய ஆரம்பிச்சிடலாம், சின்னதா ரொம்ப கம்மியா. சோ அதனால என்ன ஆகலாம், கொஞ்சம் பர்பிளிஷ் கலர்ல இல்லாட்டினா ஒரு மைல்டா பிளாக் கலர்ல கூட, கொஞ்சம் ஓல்டர் ஆறப்ப பிளாக் கலர்ல கூட ஆகலாம். இது தவிர ரெண்டாவது விஷயம் வேர்வை. சோ வேர்வை காலணிகள் எஸ்பெஷலி ஷூஸ் போடுறப்ப திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா வேர்த்துட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், நெயிலியும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இதுக்கு பேரு ஒனிகோ மைக்கோசிஸ்னு சொல்லுவோம். சோ அப்படின்னா என்ன, நம்மளோட விரல்ல ஒரு சின்ன பகுதியில ஒரு கார்னர்ல மட்டும் ஒரு எல்லோயிஷ் கலர்ல வரலாம். இது தவிர மூணாவது, கை நகங்களோட கம்பேர் பண்றப்ப கால் நகங்கள்ல நார்மலாவே திக்னஸ் துளி ஜாஸ்தி, அதனாலேயே கூட கலர் கொஞ்சம் மாறலாம். அண்ட் நாலாவது, சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ல சில நேரங்கள்ல ஆயில் டிராப் சைன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, எண்ணெய நகத்துல ஊத்தின மாதிரி ஒரு சைன் வரலாம். ஒரு கால்ல நகத்துல கலரும் மாறி இருக்கு, சேற்று புண்ணும் வருது. அப்படின்னா என்ன, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். சேற்று புண்ணுங்கிறது விரல்களோட இடுக்குல வேர்வை சிக்கிக்கிறப்ப ஏற்படக்கூடிய ஒரு கண்டிஷன். அந்த இடத்துல ஃபங்கஸ் வளர்றப்ப அந்த இடத்துல சேத்து புண்ணா வர ஆரம்பிச்சிடுது. சோ அப்ப யூஸ்வலி யாருக்கு ஃபங்கல் கண்டிஷன் வரலாம், ஓல்டா இருக்கிறவங்களுக்கு, வீட்டுல வேலை பாக்குறவங்களுக்கு, காலில் எந்நேரமும் தண்ணியில கொண்டு போய் வைக்கிறவங்களுக்கு, வாஷிங் இந்த மாதிரி வேலைகள் பாக்குறவங்களுக்கு வரலாம். சோ இது தவிர சுகர் இருந்ததுன்னா இந்த மாதிரி சேற்று புண், அதே மாதிரி ஃபங்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி நெயில் காமனா வரலாம். சோ இதுக்கு என்னென்ன பண்ணலாம் தவிர்க்க, நைட்டு தூங்குறப்ப கொஞ்சம் டோ செப்பரேட்டர்னு கிடைக்கும். அப்படின்னா என்ன, கால்கள் அந்த விரல்கள் இருக்கு இல்லைங்களா, அதோட இடுக்கு கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கிறதுக்கு டோ செப்பரேட்டர்னு கிடைக்கும், அந்த மாதிரி போட்டுக்கணும். அது தவிர ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கு தேவையான மாத்திரைகளும் மருந்துகளும் போட ஆரம்பிச்சாங்கன்னா அது பெட்டர் ஆயிடும்.

0: முக பவுடர் உபயோகிப்பது சரியா டாக்டர்?
1: பவுடர் கண்டிப்பா போடக்கூடாதுங்க. பவுடருங்கிறது டால்க்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஃபைனான ஒரு விஷயம். சோ அது என்ன பண்ணுவோம், போய் நம்மளோட வேர்வைய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளான்ஸ போயிட்டு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அப்ஸ்ட்ரக்ட்னா என்ன, அந்த இடத்த போய் முழுசாவே அது அபகரிச்சிடலாம். அப்ப என்ன ஆகும், வேர்வையெல்லாம் ஃபுல்லா ஒன்னு அது உறிஞ்சுக்கும், அது தவிர வரக்கூடிய வேர்வைய உள்ளியே லாக் பண்ணி வச்சிடும். அப்ப என்ன ஆகும், அதுவே இன்னும் நம்மளோட வேர்க்குருவோ மோசமாக்கலாம். சோ அப்ப டால்கம் பவுடர் கண்டிப்பா வேண்டாம். எஸ்பெஷலி ஃபார் வேர்க்குருன்னு நீங்க போட போறீங்கன்னா அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். அதே மாதிரி நம்பர் டூ, வெயில் காலத்துல நம்ம என்னென்ன போட்டுக்கணும், ஜென்டிலா மைல்டான ஒரு சோப் பார், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். தேங்காய் எண்ணெய் கூட ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் தான். சோ நம்ம சின்ன வயசுல எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தேங்காய் எண்ணெயை தலையில தடவி விட்டோம்னா நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, மிச்சம் இருக்கிற தேங்காய் எண்ணெயை காலையும் கையிலையும் தடவி விடுவாங்க. அதுவே ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். அந்த மாதிரி நல்லா செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெயை வாங்கி தடவிக்கலாம். சோ இது தவிர ஏதாவது ப்ரிப்பரேஷன்ஸ், கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன்ஸா இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசரும் போட்டுக்கலாம். வெயில் இருந்து அண்ட் யூவி ரேஸ்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சன்ஸ்கிரீன் ஒண்ணு கிடைக்கிறது. சோ இந்த சன்ஸ்கிரீனை போட்டுக்கலாம். எதுக்காக, நம்மளோட ஸ்கின்னை வேகமா வயசாகாம பாத்துக்கிறதுக்காக, ஸ்கின்னோட இன்டகிரல் செல்ஸ் ஆகக்கூடிய கெரட்டினோசைட்ஸ நல்லா யங்கா வச்சுக்கிறதுக்காக இதை நம்ம போட்டுக்கலாம். சோ இது தவிர ஷூ போடுறப்ப நல்ல ஒரு காட்டன் சாக்ஸா போடணும், பாலியஸ்டர் சாக்ஸ் போடக்கூடாது. அதே மாதிரி இப்ப எங்கேயாவது வெளில போயிட்டு வராங்க இல்லாட்டினா ஆபீஸ்க்குள்ளேயே இருக்காங்கன்னா கூட முடிஞ்சா கொஞ்ச நேரம் ஷூவை கட்டிட்டு சாக்ஸையும் கட்டிட்டு ட்ரை பண்ணிக்கிறது பெட்டர். பட் அது முடியலங்கிற பட்சத்துல காட்டன் சாக்ஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி சம்மர்ல நல்லா டைட்டா இருக்கக்கூடிய ஜீன்ஸ் பேண்ட்டை கண்டிப்பா தவிர்த்துருங்க, காட்டன் பேண்ட்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா லூஸ் ஃபிட்டிங்கா, இப்ப இன்னைக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா திருப்பி எல்லாமே ஃபேஷனபிள் ஆயிடுச்சு. கொரியன் ஃபிட்னு சொல்றாங்க, பெல் பாட்டம்னு சொல்றாங்க, ஸோ எல்லாமே ஃபேஷனபிள் ஆயிடுச்சு. ஸோ நல்லா லூஸா இருக்கக்கூடிய பேண்ட்ஸ், லூஸா இருக்கக்கூடிய காட்டன் ஷர்ட்ஸ் போட்டுக்கலாம்.
0: நாளை மருத்துவ நேரத்துல நல்ல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க திருச்சி தொல்நோய் நிபுணர் மருத்துவர் ஆர். பாலகணபதி அவர்கள்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: காலை மலர் கேட்டணிந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி. நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதான் மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சிக்கான செயற்கை முகாம் நடைபெற இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தகுதியுள்ள இளைஞர்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு பயிற்சி துறையின் மூலமாக RDSDE உடன் இணைந்து பிரதான் மந்திரி தேசிய தொழில் பழகுனர் செயற்கை முகாம் நாகப்பட்டினம் அரசு தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் வரும் 10ஆம் தேதி புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை அன்று காலை 10 மணி முதல் 4 மணி வரை நடைபெற இருக்குது. இந்த முகாமில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், NLC இந்தியா நிறுவனம், அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ITI டிப்ளமா பட்டப்படிப்பு முடித்தவர்களை தொழில் பழகுனர் பயிற்சிக்கு, அதாவது அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு தேர்வு செய்ய இருக்கிறாங்க. எனவே இந்த முகாமில் மாணவர்கள் புகைப்படம் அனைத்து அசல் சான்றிதழ்களோடு கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அறிவிச்சிருக்கிறாங்க. மேலும் விவரங்களுக்கு 0436525501126 என்ற தொலைபேசியிலும், உதவி இயக்குனர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் நாகப்பட்டினம் என்கிற முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

காலைவனின் நிறைவியாக தெரிஞ்சுக்கலாம் வானிலை அறிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரபிக்கடல் பகுதிகள், கேரளா கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க.

0: என்ன தம்பி, இந்த காமெடியை ரசிச்சு பாத்துக்கிட்டே இருக்க? ரசிச்சு பாக்குறது இல்லாம திரும்ப திரும்ப போட்டு பாக்குற, என்ன விஷயம்?
1: அண்ணே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
0: என்ன சந்தோஷம்?
1: அட, இந்த படத்துல நடந்த மாதிரியே என் வாழ்க்கையிலயும் நடக்க போகுதுன்னே நடக்க
2: போகுதுன்னே.
1: அதனாலதான் இந்த காமெடியில வர்ற மாதிரியே வீதிய வாங்கலாமா பங்களாவை வாங்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன அதிர்ஷ்டம், அத கொஞ்சம் சொல்ல.
1: என்ன அதிர்ஷ்டமா அண்ணே? என் மொபைல்ல ஒரு லிங்க் வந்திருக்குன்னே. லிங்க்?
0: என்னப்பா சொல்ற நீ?
1: ஆமா அண்ணே, நீ விவரம் தெரியாத ஆளு. அந்த லிங்க தொட்டா பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுன்னே கொட்டும்.
0: அது கிழிஞ்சது போ. லிங்க தொட்டியான்னு?
1: இல்லண்ணே, தொட போறேன். நாளைக்கு தான் நல்ல நேரம்.
0: அது சரி, தயவு செஞ்சு லிங்க தொட்டாத தம்பி, தொட்டாத.
2: ஐயோ, ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா.
1: என்ன இப்படி சொல்ற?
0: ஆமா தம்பி, இந்த மாதிரி லிங்க் வந்தா அது ஃபேக் லிங்க். இந்த மாதிரி லிங்க் எல்லாம் எப்பவுமே தொடக்கூடாது. லிங்க் வந்தா உடனே ஒரு நம்பருக்கு போன் பண்ணும். 19:30
1: 19:30
0: ஆமா, 1930.
3: பயனுள்ள செய்திகளோடும் இதுமான பாடல்களோடும் மனம் வீசி சென்றது காலை மலர். நிலைத்த நேரம் 8 மணி.

இறைவனின் படைப்பில் மனிதனாக வாழ்வது அழகு, மனிதநேயத்துடன் வாழ்வது பேரழகு என்ற வரிகளோடு திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 நீ கேட்டு ரசிக்கலாம் இதயராகம். நேர்களே 938-546-102-1 என்ற கட்சவின் மூலமா உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடலை கேளுங்க, இந்த நாளை சந்தோஷமா கொண்டாடுங்க. முதல் பாடலை துறையூர்ல இருந்து காவ்யா கேட்டிருக்கிறாங்க, அமரன் படத்துல இருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இதே ராகம் கேட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. அடுத்ததா கோட் படத்துல இருந்து பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க வாரியங்காவல் கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன், மணிசேகர்.

0: இதே ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததா புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்லேருந்து பிரகாஷ், ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ் இவங்களுக்கான பாடல் வருது பூமி படத்திலிருந்து.
1: அண்ணலும் நோக்கினான்.

0: after heated call with Trump. While the Pioneer reports, Trump slams Netanyahu over Lebanon offensive. Times of India informs El Nino is rapidly developing and is set to impact global temperature and rainfall patterns under the headline World Meteorological Organization's El Nino Alert raises odds of severe impact on monsoon with 80% chance of onset during June-August period. And finally, under a piece titled Tigress Zenith Gives Birth to Four Cubs in Odisha Simlipal, the Hindu informs the translocation effort aimed at enhancing the genetic diversity of tigers in Odisha's Simlipal Tiger Reserve has reserved major boosting, adding a proud chapter to Odisha's natural resources and wildlife conservation efforts. With that, it's back to you, Shagun.
1: Thank you, Subhadra. And now before we end the bulletin, the headlines once again. Venezuela's acting President Delcy Rodriguez to be on a five-day visit to India beginning today. Senior Congress leader D.K. Shivkumar to be sworn in as Chief Minister of Karnataka this afternoon. West Bengal Chief Minister Suvendu Adhikari to launch Annapurna Yojana to provide 3,000 rupees every month to eligible women in the state today. Bangladesh Foreign Minister Khalilur Rahman elected president of 81st session of UN General Assembly. External Affairs Minister Dr. S. Jaishankar congratulates him. And in women's cricket, hosts England beat India by 6 wickets in third and final T20 international to seal 3-match series to 1. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: Coconut Development Board presents Tender Coconut Water.
7: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
6: Enjoy nature's health drink. Tender Coconut Water from Coconut Development Board.
8: இன்று தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள்.
9: தென்னை சாகுபடி செய்யும் பெரும்பாலான நாடுகள் தென்னைசார் பன்முகப் பொருட்கள் ஏற்றுமதி மூலம் ஏராளமான லாபம் ஈட்டுகின்றன. உலகளவில் பிலிப்பைன்ஸ், இலங்கை, பிஜி, இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் ஏற்றுமதி செய்யும் முக்கிய பொருட்களில் தென்னைசார் பொருட்களும் முக்கிய இடம் பெறுகின்றன. தென்னையிலிருந்து தேங்காய் சார் வேதியங்கள், தேங்காய் பல்பொடி, தேங்காய் நீர்சார் பொருட்கள் அதாவது வினிகர், பதநீர், தென்னை கருப்பட்டி, கல் ஆகியவை, சிரட்டை பொருட்கள் அலங்கார விளக்குகள், பட்டன்கள், அகப்பை, ஐஸ்கிரீம், பாத்திரம், சிரட்டை பொடி, சிரட்டை கறி ஆகியவை, கயிறு சார்ந்த பொருட்கள் தென்னை நார், கயிறு, மெத்தை, ஈர்க்குச்சிகள், வீடு மற்றும் பந்தல் அமைக்க பின்னிய ஓலை, விளைந்த தென்னந்தடியை அதாவது தண்டு பகுதி பதப்படுத்தி செய்யப்படும் தூண்கள், கூரைக்கு தேவையான நெடுந்தடி மற்றும் அலங்காரத்திற்காக வீடுகளின் உட்சுவராக வைக்கும் பலகை, மேசை, நாற்காலி போன்ற பல வகையான பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. உண்ணும் வகை உணவுப் பொருட்கள் அதாவது எடிபிள் ப்ராடக்ட்ஸ், தேங்காயிலிருந்து தென்னை மரத்திலிருந்து தயாரிக்கப்படும் உண்ணு வகை பொருட்கள் முதலாவதாக உலர்ந்த தேங்காய் துருவல், நன்றாக முதிர்ந்த தேங்காய் பருப்பு வெயிலில் அல்லது இயந்திரத்தின் உதவியால் உலர வைக்கப்படுகின்றது. பின்னர் பருப்பின் மேல் பகுதியில் காணப்படும் பழுப்பு நிற மேல் தோலை கத்தியால் சீவி எடுத்து சுத்தம் செய்த பின்னர் கிடைக்கும் வெள்ளை நிற பருப்பை இயந்திரம் மூலம் வெட்டி நசுக்கி கிடைக்கும் சதை பகுதியை மீண்டும் உலர வைத்து சல்லடை மூலம் அரித்து தரம் பிடிக்கப்படுகிறது. சாக்லேட் மற்றும் மிட்டாய்கள் தயாரிப்பில் உலர் தேங்காய் துருவல் ஒரு முக்கியமான இடுபொருளாகும். கேக்குகள், பிஸ்கட்டுகள் மற்றும் ஐஸ்கிரீம்கள் மீது அழகுக்காகவும் சுவைக்காகவும் தேங்காய் உலர் துருவல்கள் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது தேங்காய் சீவல்கள். தேங்காய் பருப்பில் உள்ள ஈரப்பதத்தை பாதி அளவுக்கு கொண்டு வரும் வகையில் நீர் நீக்கம் செய்யப்பட்டு தேங்காய் சீவல்கள் தயாரிக்கப்படுகின்றன. சர்க்கரை பாகு போன்ற சவ்வூடு செய்யக்கூடிய பொருட்களின் உதவியால் தேங்காய் பருப்பில் உள்ள ஈரத்தை சவ்வூடு முறையில் நீக்கம் செய்து ஈரப்பதத்தை பாதி அளவுக்கு கொண்டு வரப்பட்டு தேங்காய் பருப்பு செய்யப்படுகிறது. தேங்காய் சீவல்கள் பொதுவாக மொரமொரப்பானவை. அவை அனுமலிய மென் தகடுகளால் ஆன

சிறிய பைகளில் அடைத்து விற்பனை செய்யப்படுகின்றன. சேமிப்பு காலம் 6 மாதங்களாகும். நேரடியாக உண்பதற்கு ஏற்றவை, எனவே எந்த நேரத்திலும் இவற்றை நொறுக்கு திணியாகவும் பயன்படுத்தலாம். தேங்காய் சீவல்களை பலவித மனங்களில் தயார் செய்யலாம். 3வதாக தேங்காய் மாவு. தேங்காய் பருப்பிலிருந்து பாலை பிரித்தெடுத்த பின்னர் எஞ்சியிருக்கும் சக்கை புரதச்சத்தும் இருந்தது. அத்தகைய சக்கையை நன்றாக உலர்த்தி பொடியாக்கினால் கிடைப்பது தேங்காய் மாவு ஆகும். இத்தகைய தேங்காய் மாவில் 7-8% புரதச்சத்தும், 3-5% ஈரப்பதமும், 17% எண்ணெய் சத்தும் காணப்படுகின்றன. தேங்காய் மாவில் அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதால் உடல் எடையை குறைப்பதற்காக தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களில் ஒரு இடுபொருளாக சேர்க்கப்படுகிறது. 4வது, தேங்காய் பால். தேங்காய் பால் இனிப்பு சுவையும் இனிய மனமும் கொண்டது. பசும்பாலை விட தேங்காய் பாலில் கொழுப்பு சத்து அதிகம், புரதச்சத்தும் சர்க்கரை சத்தும் குறைவு. வீடுகளில் சமைக்கப்படும் உணவு வகைகளில் தேங்காய் பால் சேர்க்கப்படுகிறது. இது தவிர பசும்பாலுக்கு மாற்றாகவும் பயன்படுத்தப்படுகிறது. தேங்காய் பால் வெண்மை நிற மென்மையான பாலாடை கட்டிகள், யோகர்ட் மற்றும் இதர உணவு பண்டங்கள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. புதிய தேங்காய் பருப்புகளை துருவி பிழிந்து தேங்காய் பாலை எடுத்து அதை பாலாடை துணி கொண்டு வடிகட்டி எடுத்து அலுமினிய கட்டிலில் விட்டு அதனுடன் 0.1% பென்சாயிக் அமிலம் கலந்து ஹாட் ஏர் ஓவன் எனப்படும் சூடேற்றும் சாதனத்தில் வைத்து 117°C வெப்பத்தில் 3 நிமிடங்கள் சுட வைக்க வேண்டும். பின்னர் குழாயிலிருந்து வரும் தண்ணீரில் கெட்டிலை நன்றாக நனைய வைத்து அதன் சூட்டை 80-85°C வெப்பநிலைக்கு குறைக்க வேண்டும். பின்னர் அந்த பாலை 5 நிமிடங்கள் நன்றாக கலக்கி 70-80°C வெப்பநிலையில் பாட்டில்களில் நிரப்பி இறுக மூடிவிட வேண்டும். இவ்வாறு பதப்படுத்தப்பட்ட தேங்காய் பால் பசும்பாலை போன்று சிறந்தது, மிகவும் சத்துள்ளது. 5வது, தேங்காய்பால் குழைவு. தேங்காய்பால் குழைவு வெண்ணிற மிருதுவான திரவ குழைவு ஆகும். தேங்காயின் சிறந்த மணத்தை கொண்டிருக்கும், 20-30% கொழுப்பு சத்தை கொண்டிருக்கும். கிருமி நீக்கம் செய்யப்பட்ட பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு இது விற்பனை செய்யப்படுகிறது. எளிதில் வழியும் தன்மை கொண்ட தேங்காய் பால் குழைவை அப்படியே சாப்பிடலாம், இதர உணவு வகைகளில் சேர்த்துக் கொள்ளவும் செய்யலாம். கொழுப்பு சத்து நீக்கப்பட்ட மாட்டு பாலுடன் கலந்து கொழுப்பு சத்தின் அளவை அதிகரிப்பதற்கு தேங்காய் பால் குழைவு பயன்படுத்தப்படுகிறது. குழந்தைகளுக்கான பால் பொடியில் ஒரு இடுபொருளாகவும் தேங்காய் குழைவு பயன்படுத்தப்படுகிறது. 6வது, தேங்காய் பால் பவுடர் தயாரித்தல். தேங்காய் பருப்பிலிருந்து தேங்காய் பாலை பிரித்தெடுக்க க்ரூ அமுக்கி இயந்திரம் பயன்படுகிறது. இவ்வாறு பிரித்தெடுக்க பால் சிறிய சல்லடை மூலம் அரிக்கப்பட்டு அதில் காணப்படும் சக்கை பொருட்களை நீக்கிய பின்னர் குளிர வைத்து நுண்கிருமிகள் நீக்கப்படுகின்றன. தேங்காய் பாலிலிருந்து பவுடரை அப்புறப்படுத்த சோடியம் கால்சினேட் பயன்படுகிறது. முறைப்படி தயார் செய்யப்பட்ட தேங்காய் பால் பவுடரில் குறைந்த ஈரமே காணப்படும், ஆகவே 18 மாதங்கள் வரை கெடாமல் பாதுகாக்க முடியும். 7வது, இளநீர். இளநீர் அனைவருக்கும் தெரியும், இது ஒரு நல்லதொரு உடல் நலப்பானம். இந்திய சந்தையிலும் உலக சந்தையிலும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு வருடமும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. இளநீரை பயன்படுத்தி பதனப்படுத்தி பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்வதற்கான சிறந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்தகைய இளநீரை 3 மாத காலம் வரையிலும் பாதுகாப்பாக சேமித்து வைக்க முடியும். 8வது, பனிப்பந்து இளநீர். இளநீர் காயில் உள்ள மென்மையான பருப்பு, அதாவது இந்த திட வடிவ முளைசூழ் தசை, மிகவும் சுவையான தின்பண்டமாகும். பாரம்பரிய முறையில் இதை பிரித்து எடுப்பது மிகவும் சிரமமான காரியமாகும். 8 மாத வயதுடைய இளநீர் காய் பனிப்பந்து இளநீர் தயாரிப்பதற்கு சால சிறந்தது. இளநீர் காயில் உள்ள மென் பருப்பை முழு உருண்டையாக உடையாமல் பிரித்து எடுப்பதற்கு முதலில் இளநீர் காயின் சிரட்டையை சுற்றிலும் வட்ட வடிவமான மெல்லிய பிளவு ஏற்படுத்தப்படுகிறது. பிறகு இதற்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு சுரண்டும் கருவியை கொண்டு சிரட்டையிலிருந்து மென் பருப்பு, அதாவது பனிப்பந்து, முழு உருண்டையாக பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த பனிப்பந்து ஊட்டச்சத்து மிகுந்தது. இதை ஒரு பானமாகவும் தின்பண்டமாகவும் ஒரே சமயத்தில் பயன்படுத்தலாம். 9வது, கொப்பரை மற்றும் பந்து கொப்பரை தயாரித்தல். நன்றாக முதிர்ந்து விளைந்த தேங்காய் மட்டுமே கொப்பரை செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. தற்போது இந்தியாவில் தயார் செய்யப்படும் கொப்பரை 2 விதமாக பயன்படுத்தப்படுகிறது. மொத்த கொப்பரையில் 8% நேரடி உபயோகத்திற்கும், 30% எண்ணெய் மற்றும் வேறு பொருட்களை உற்பத்தி செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. எண்ணெய் எடுப்பதற்காக தயார் செய்யப்படும் கொப்பரையானது சிறு துண்டுகளாக வெட்டப்பட்டு வெயிலில் அல்லது சூரிய ஒளி, அதாவது சோலார் உலர்கலனில் வைத்து உலர்த்தப்படுகிறது. கொப்பரையில் 65% எண்ணெய் காணப்படுகின்றது. கொப்பரையிலிருந்து எண்ணெய் எடுக்க பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன.
பத்தாவது வினிகர். தேங்காய் நீரிலிருந்து நல்ல தரமான வினிகர் தயாரிக்கப்படுகின்றது. இந்த வினிகரின் தரம் சிறப்பாக இருப்பதால் இது பெரிதும் விரும்பப்படுகின்றது. ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரி மற்றும் தேங்காய் நீரை புளிக்க வைக்க ஆக்சிஜன் முக்கியமாக தயாரிக்க தேவைப்படுகிறது. ஈஸ்ட் ஆனது தேங்காய் நீரை உபயோகித்து ஒன்று பலவாக பெருகும் போது ஆல்கஹால் உற்பத்தியாகின்றது. இந்த ஆல்கஹாலை அசிட்டிக் அமிலமாக மாற்றும் போது தேங்காய் நீர் வினிகராக மாற்றப்படுகின்றது.

0: மாற்றத்திற்கு பிறகு எஞ்சியுள்ள திரவத்தில் 4.5 என்ற அளவில் அசிட்டிக் அமிலம் இருந்தால் அது தரமான வினிகராக மாற்றப்பட்டு விட்டது என உறுதிப்படுத்தலாம். 11வது பொருள், நேட்டா டி கொக்கோ. நேட்டா டி கொக்கோ என்பது முதிர்ந்த தேங்காய் நீரில் இருந்து தயார் செய்யப்படும் ஜெல்லி போன்ற ஒரு பொருளாகும். தேங்காய் நீரில் அசிட்டோபாக்டர் என்ற புளிக்க வைக்கும் பாக்டீரியாவை கலந்து குறிப்பிட்ட காலம் வரை வைக்கும் போது நீர் காடியாக புளித்து அதிலிருந்து ஜெல்லி போன்ற பொருள் உற்பத்தியாகின்றது. பொதுவாக 100 லிட்டர் தேங்காய் நீரிலிருந்து 30 கிலோ வரை நேட்டா டி கொக்கோ தயார் செய்யலாம். இது கேக், பழவகைகள், மிக்சர் போன்ற முக்கிய பதார்த்தங்களின் மேல் பூசப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. தற்போது கேரளாவின் மத்திய பகுதிகளிலும் உள்நாட்டு தேவைக்கும் போக நேட்டா டி கொக்கு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 12வது பொருள், தேங்காய் எண்ணெய். மருந்துகள் சேர்க்கப்பட்ட கூந்தல் தைலம், சரும தைலம் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட தேங்காய் எண்ணெயாக தயாரித்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் விற்பனை செய்யலாம். ஃபேட்டி ஆசிட், மீத்தைல் ஈஸ்டர் ஆல்கஹால், கிளிசரின், லாரிக் அமிலம் போன்ற பல்வேறு வேதிப்பொருட்கள் தேங்காய் எண்ணெயிலிருந்து தயாரிக்கலாம். தாவர எண்ணெய்களில் தேங்காய் எண்ணெயில் மட்டுமே மிக அதிக அளவு கிளிசரின், 12.5% உள்ளது. இதற்கு மிக உயர்ந்த விலையும் அதிக தேவையும் உள்ளது. இவை அனைத்தும் இந்த 11 பொருட்களும் உண்ணும் பொருட்களாகும், அதாவது எடிபிள் ப்ராடக்ட்ஸ் என்னும் வகையில் தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாகும்.
1: தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்ல முதல் வகை உண்ணும் பொருட்கள் ஆச்சு, சாப்பிட முடியாத பொருட்கள் பத்தி சொல்லுங்க ப்ரொஃபசர்.
0: அதாவது நான் எடிபிள் ப்ராடக்ட்ஸ். நான் எடிபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா தென்னை மரத்திலிருந்து தென்னை நார், தென்னை நார்கழிவு, தேங்காய் சிரட்டை போன்ற பலவித பொருட்கள் கிடைக்கின்றன. இவை தவிர தென்னை மர கட்டை மற்றும் தென்னை இலைகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன. தென்னை உரிமட்டையிலிருந்து நார் பிரித்தல். ஒரு சராசரி பருமன் கொண்ட தேங்காயிலிருந்து சுமார் 400 கிராம் எடையுள்ள உரிமட்டை கிடைக்கும். அதில் 30% தேங்காய் 70% நார் துகள்களும், அதாவது நார்கழிவு காணப்படும். உலக அளவில் ஆண்டுதோறும் 3.3 லட்சம் டன் தேங்காய் நார் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் 65% இந்தியாவிலும் 32% இலங்கையிலும் உற்பத்தி செய்யப்படுகிறது. பச்சை மட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் நார் துகள்கள் வெள்ளை நார் எனவும், பழுத்து காய்ந்த உரிமட்டையிலிருந்து எடுக்கப்படும் நார் பழுப்பு நிற நார் எனவும் அழைக்கப்படுகின்றது. உரிமட்டையிலிருந்து நாரை பிரித்தெடுக்க 2 முறைகள் கையாளப்படுகின்றன. 1, மட்டையை உப்பு கலந்த நீரில் 5 முதல் 6 மாதங்கள் வரை ஊற வைத்த பின் கட்டையால் அடித்து நாரை பிரித்தெடுப்பது. மற்றொன்று, மட்டையை உடனடியாக எந்திரத்தில் வைத்து நசுக்கி நாரை பிரித்தெடுப்பது. ஊற வைத்து பிரித்தெடுக்கப்பட்ட நார் பழுப்பு நிறமுடையதாகவும் உயர்தர கயிறுகள் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. பழுப்பு நிற நாரிலிருந்து பிரஷ், மெத்தை விரிப்பு போன்றவைகள் தயாரிக்கப்படுகின்றன. ஊற வைத்து எடுக்கப்பட்ட நார்களிலிருந்து செய்யப்படும் கயிறுகள் கப்பல்களில் கூட உபயோகப்படுத்தப்படுகின்றன. பிரித்தெடுத்த நாரிலிருந்து மெத்தை மற்றும் பல்வேறு அலங்கார பொருட்களும் செய்யப்படுகின்றன. நார்பொடி, நார்த்துகள், நார்கழிவு, அதாவது தேங்காய் மேல் காணப்படும் நார்பகுதி உரிமட்டை எனப்படுகின்றது. இதில் காணப்படும் நீண்ட நார்களை இணைத்து சக்கை எனப்படும் நார்பொடியாகும். தேங்காய் உரிமட்டையில் 70% நார்த்துகள்கள் அடங்கியுள்ளன. கயிறு தொழிற்சாலைகளில் கழிவுப் பொருட்களாக கிடைக்கிறது. நார்பொடியில் அதன் எடையை காட்டிலும் சுமார் 8 மடங்கு நீரை உறிஞ்சி வைக்கும் தன்மை இருப்பதால் நீர் தட்டுப்பாடு உள்ள நிலங்களில் இது ஒரு ஏற்றமிகு நீர்த்தேக்கி பொருளாகவும் எல்லா மண்வகைகளுக்கும் ஏற்றதொரு சிறந்த மூடாக்கு பொருளாகவும் உபயோகப்படுகிறது. 3வது, தேங்காய் சிரட்டை. மட்டையை உரித்த பின் கிடைக்கும் கடினமான ஓடு பகுதி சிரட்டை, அத்தொட்டி அல்லது கொட்டாங்குச்சி எனலாம். இந்தியாவில் 12 மில்லியன் சிரட்டை கிடைக்கிறது. இது ஒரு முக்கியமான வணிகப் பொருள். இது பெரும்பாலும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஹூக்கா கலன், பல்வேறு வீட்டு பாத்திரங்கள், அலங்கார பொருட்கள் தயாரிப்பதற்கு சிறிதளவு சிரட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன. முக்கியமான சிரட்டை பொருட்கள் சிரட்டை கறி, ஊக்குவிக்கப்பட்ட சிரட்டை கறி, சிரட்டை பொடி ஆகியவை தேங்காய் சிரட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் முக்கியமான வணிகப் பொருட்களாகும். சிரட்டை கறி, சிரட்டையின் அளவிலிருந்து 30% கறியாக கிடைக்கின்றது. 1 டன் கறிக்கு 20,000 லிருந்து 30,000 சிரட்டை தேவைப்படும். தரமான கறி நல்ல பளிச்சிடும் கருமை நிறத்துடன் காணப்படும். சிரட்டை கறி அதிக அளவில் வாயுக்கள் மற்றும் கலதரும் பொருட்களை உறிஞ்சும் தன்மை உள்ளது. 2வது, சிரட்டை பொடி. நன்றாக பொடித்து தூளாக்கப்பட்ட தேங்காய் சிரட்டை சிரட்டை பொடி எனப்படுகிறது. இது நன்கு முற்றின தேங்காய் சிரட்டையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. 12,000 சிரட்டையை அரைத்தால் 1 டன் சிரட்டை தூள் கிடைக்கும். சிரட்டை தூளில் அதிக அளவு நீர் உறிஞ்சும் தன்மையும் பூஞ்சான எதிர்ப்பு தன்மையும் உள்ளது. நார் நீக்கிய சிரட்டையை சிறு துகள்களாக உடைத்து அரைப்பானில் இட்டு அரைத்து சிரட்டை தூள் தயாரிக்கப்படுகிறது. வார்ப்படம் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்களுக்கு மிருதுவான தன்மை மற்றும் பளபளப்பு தருவதற்கு சிரட்டை பொடி பயன்படுத்தப்படுகிறது. அத்தகைய பொருட்களுக்கு ஈரப்பதம் மற்றும் வெப்பத்தை தாங்கி நிற்கும் சக்தியையும் தருகின்றது. 3வது, ஊக்குவிக்கப்பட்ட கறி. சிரட்டை கறியினை வேதிப்பொருட்களால் ஊக்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்ட கார்பன் தயாரிக்கப்படுகிறது. சிரட்டையிலிருந்து சிரட்டை கறி செய்யப்பட்டு பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் சிரட்டை கறிக்கு குறைந்த விலையே கிடைக்கின்றது. ஆனால் ஊக்குவிக்கப்பட்ட கறிக்கு தேவை அதிகமாக உள்ளது. தரமானதாக உற்பத்தி செய்யப்படும் ஊக்குவிக்கப்பட்ட சிரட்டை கறிக்கு உலகெங்கும் தேவை ஏற்பட்டுள்ளது. அசுத்த வாயு, துர்நாற்றம், விஷவாயு ஆகியவற்றை உறிஞ்சவும் இதனை உபயோகப்படுத்துகின்றன. 4வது, தென்னை மரக்கட்டை. தென்னை மரக்கட்டை அதிக நாட்கள் உழைக்கக்கூடியதில்லை, எனவே ஆண்டு கரையான் மற்றும் பூஞ்சாரங்களின் தாக்குதல்களில் இருந்து தென்னை மரக்கட்டையை பாதுகாக்கும் வகையில் அதனை பதப்படுத்த வேண்டும். பதப்படுத்தப்பட்ட தென்னை மரக்கட்டையின் உழைக்கும் காலம் பதப்படுத்தப்படாத தென்னை மரக்கட்டையை விட 2 முதல் 6 மடங்கு அதிகம். தடுப்பு பலைகள் தயாரிப்பதற்கு தென்னை மரக்கட்டை அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு

0: தென்னை மரத்தின் எல்லா பாகங்களும் மனித இனத்திற்கு நல்ல முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 180 பொருட்கள் தென்னை மரத்திலிருந்து பல்வேறு விதமாக தயாரிக்கப்பட்டு மனிதர்களின் பயன்பாட்டுக்கு உள்ளது. எனவேதான் தென்னை மரம் கல்பக விருட்சம் என சொல்லப்படுகிறது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
2: இதில் இதுவரை தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்னென்ன, உண்ணும் பொருட்கள், உண்ண முடியாத பொருட்கள் என விதவிதமான பொருட்கள் பற்றி விளக்கினார் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு.
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்.
1: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃபிரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
3: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில் விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
6: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி.
7: காலங்கள் மாறலாம், கருவிகள் மாறலாம், ஆனால் மனங்களை இணைக்கும் சில குரல்கள் மட்டும் என்றும் மாறாது. 9 தசாப்தங்களை கடந்து இன்றும் இளமையாக ஒலிக்கும் திருச்சி வானொலி இன்று இளைஞர்களின் பாதையில் புதிதாய் மலர வருகிறது. நினைவுகளும் நவீனமும் இசையும் இளமையும் இணையும் இந்த இனிய நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
8: வணக்கம், என் பெயர் வர்ஷினி. வானொலிக்கு எனக்கு உண்டான தொடர்பு நான் பிறந்ததுல இருந்து கூட வச்சுக்கலாம். ஏன்னா என்னோட அம்மாவுக்கு வானொலினா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுல வர நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அப்போ ஒரு நாள் இதுல வர மழலையர் நேரம் அப்படின்ற நிகழ்ச்சியில நீ கலந்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்பெல்லாம் வந்து அது என்னன்னு கூட தெரியாத ஒரு காலம். நான் 2 வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தைங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது ஆசையா இருக்கு, நீயும் பேசு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் போது வீட்டுல எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மழலையர் நேரம் நிகழ்ச்சியை மட்டும் கேட்க ஆரம்பிச்சேன். அது கூட சில நிகழ்ச்சிகளையும் கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதுவே எனக்கு பழக்கமாயிடுச்சு. இப்ப நான் 10 வகுப்பு படிக்கிறேன். எப்பவும் கல்வி சம்பந்தமாகவும் மருத்துவம் சம்பந்தமாகவும் வர நிகழ்ச்சிகளாகட்டும், வசந்த அழைப்பு, மாலை 5 ஒளிபரப்பாகிற பாடல்கள், இது எல்லாமே கேட்க கேட்க எத்தனை நாள் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்னு தோணும். சில நேரத்துல நிகழ்ச்சிகள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடுது, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட தோணும். இன்னைக்கு உலகமே டிஜிட்டல் மயமா இருந்தாலும் இன்றைய காலத்துக்கு ஏத்தபடி மக்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமாக நிகழ்ச்சிகளை சிறப்பா செஞ்சுட்டு வர வானொலிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.
9: வணக்கம், என்னோட பேரு கவிநிலவு. மழலையர் நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டப்போ எனக்குள்ள ஒரு பெரிய ஆர்வம், என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் கூட இருந்துச்சு. நான் வந்து எஃப்எம்ல பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருந்தேன். அந்த ஆர்வம் ஒவ்வொரு முறையும் அடுத்த பிள்ளைங்க எப்படி பேசியிருக்கிறாங்க, நம்ம நல்லா பேசியிருக்கிறோமா, அவங்க நல்லா பேசியிருக்கிறாங்களா, இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா இதை விட நல்லா பேசுவோமா, அப்படியெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தோம். மணிமலர் கேட்க ஆரம்பித்தேன். யதார்த்தமாக பேசுறத கேட்கும்போது நல்லாயிருக்கும். அப்போதான் அம்மா சொன்னாங்க, மற்ற எல்லா பண்பலையும் விட இது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை பாதுகாப்பு. அதாவது ஒவ்வொரு நாளுக்குமே ஏதாவது ஒரு தினத்தை கொண்டாடி தான் நம்ம மனசுல அதை பதிய வைக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை வானொலி சிறப்பா செஞ்சுட்டு இருக்கு, நீ தொடர்ந்து கேட்டனா தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கேட்க ஆரம்பிச்சேன், இனியும் கேட்பேன். இன்றைய தலைமுறையிலும் இணையத்துக்கு ஈக்குவலா நின்னு எல்லாரையுமே பேச வச்சிட்டு இருக்கிற இந்த வானொலி என்னோட தலைமுறை மற்றும் அடுத்த தலைமுறைக்கும் நல்ல வழிகாட்டியா இருக்கும்.

0: வணக்கம், என் பேர் வெண்மதி. எஃப்எம் கேட்க பிடிக்குமா அப்படின்னு கேட்டா எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அதுலேயும் விரும்பி கேட்குற நிகழ்ச்சி அப்படின்னா அது வண்ண கோலங்கள் தான். அப்புறம் காலையில் வர இதயரகம், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு பிடிச்ச பாடல்களாக முக்கால்வாசி அதில் வந்துருமா. ஸோ நான் அதை மிஸ் பண்ணாமல் நான் அதை கேட்டுருவேன் எப்பவுமே. அதே போல் இன்னொரு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சொல்லப்போனால் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப ஆர்வத்தோடு நான் கேட்குற நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் அதுவா இதுவா நிகழ்ச்சி. என்ன சொல்றது, கிட்டத்தட்ட அதை கேட்கும் போது எனக்குள்ள நானே பட்டிமன்ற மாதிரி நான் பேசிக்கிற அளவுக்கு அதுல வர ஒவ்வொரு டாபிக்குமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை தொகுத்து வழங்குறவங்களும் ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா அதுல பேசியிருப்பாங்க. அவங்க பேசுற விதம் தான் நம்மளை அந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் கேட்க தோண வைக்குது. ஒரே நேரத்துல இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்து நம்மளை யோசிக்க வச்சு நம்மளை பேச வைக்கிற ஒரு நிகழ்ச்சியா அது இருக்கு. அதனாலேயே எனக்கு அந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: வணக்கம், என்னோட பேரு லட்சுமி பிரியா. ஏன் எல்லோருமே இளைஞர்கள் ரேடியோ கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு தலைமுறையா இருந்தாலும் கூட நாங்களும் ரேடியோ கேட்டுட்டு தான் இருக்கோம். வானொலி அப்படிங்கறது எல்லாரோட வீட்லயும் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் தாத்தா கேட்டது, என் அப்பா கேட்டது, இப்போ நான் கேட்கறது. என்னோட தாத்தா அளவுக்கு கேட்க முடியலனாலும் ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் இது நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கிறோம். விடுமுறை நாளா இருந்தா விருப்ப பாடல்களை கண்டிப்பா கேட்டுருவேன். வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி ரொம்பவே பிடிக்கும். உங்களோட நான் அந்த நிகழ்ச்சியில யதார்த்தமா அவங்க பேசுற விஷயங்களா இருக்கட்டும், சொல்ற குட்டி கதைகளா இருக்கட்டும், சின்ன சின்ன கவிதைகளா இருக்கட்டும், அதெல்லாம் கேட்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்க மாட்டோமா அப்படின்னு தோணும். சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னோட அம்மா கிச்சன்ல வேலை செய்யும் போது எப்பவுமே அங்க ஒரு ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு நாள் எல்லா நிகழ்ச்சியும் கேட்டுட்டு எல்லா நாளும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. இனி வரும் காலத்துல கண்டிப்பா நீங்க நிகழ்ச்சிகளோட பெயர்களை மாத்தினாலும் சரி, நிகழ்ச்சிகளையே மாத்தினாலும் சரி, வானொலி கேட்கறது நான் நிறுத்த மாட்டேன். அந்த அளவுக்கு வானொலி என்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல தோழியா பங்கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 90 மட்டும் இல்ல, 100 ஆண்டு இருந்தாலும் கூட வானொலிக்கு நிகர் வானொலி தான்.
2: வணக்கம், நான் ஹரிபிரசாத் பேசுகிறேன். வானொலியை இளைஞர்கள் விரும்பி கேட்கிறார்களா இல்லையா அப்படின்னா, நான் விரும்பி கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்கள் விருப்பமா கேட்கிறாங்களோ இல்லையோ அவங்களோட எல்லார் வீட்டிலயுமே, உதாரணத்துக்கு அப்பாவோட ரூம்ல, அம்மாவோட சமையல் அறையில அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். என்னோட தாத்தாவுக்கு வானொலி ஆக சிறந்த நண்பன் அப்படின்னு தான் சொல்லணும். விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலயுமே ஒரு நல்ல ஆலோசகரா இருந்து அவர்களுக்கு வழி நடத்தினது வானொலி தான். நான் விவசாயம் சம்பந்தமா ஏதாவது சந்தேகப்பட்டு கேட்டா நாளைக்கு நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க, நான் உனக்கு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்க தாத்தாவுக்கு விவசாயத்துல இன்னைக்கும் ஒரு ஆலோசகரா இருக்கிற இந்த வானொலியில் அப்படி என்னதான் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நான் வானொலி கேட்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் 1st கல்லூரி மாணவர். என்னோட 8-9 வகுப்பு தொடக்கத்தில் வானொலி கேட்க ஆரம்பித்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன். வானொலியில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற பண்பலைகள் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, அகில இந்திய வானொலியில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீ தமிழில் சிறந்த வார்த்தைகளையும் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேனா, கண்டிப்பா அகில இந்திய வானொலி கேளு. அதுல இருக்கிற அறிவிப்பாளர்கள் சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் புதுசு புதுசா இருக்கும். உனக்கு தெரியாத வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும்னு நீ இதை ஆசைப்பட்டனா இதை கேட்கலாம் அப்படின்னு எங்க பாட்டி சொன்னாங்க. அதுக்காகவும் கேட்க ஆரம்பிச்சேன். பட்டிமன்ற பேச்சு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் கிட்டையும் நான் சொன்னேன், இந்த மாதிரி அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டோம்னா நிறைய தமிழ் வார்த்தைகளை புதுசாக கத்துக்க முடியுதுன்னு. அதனால அவங்களுமே இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இதோட பாரம்பரியம் என்ன, இது எத்தனை வருஷம் தாண்டிச்சு, இதெல்லாம் வந்து பெரியவங்க அளவுக்கு சொல்ல தெரியாது. ஆனாலும் என்னுடைய தாத்தா, அம்மா, பாட்டி இவங்கெல்லாம் கேட்டு ரசிச்ச ஒரு விஷயத்த இன்னைக்கு நானும் கேக்குறேன். இனி என் காலம் முழுக்க நான் கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இணைய உலகம் இவ்வளவு வளர்ந்த இருக்கிற இந்த காலகட்டத்திலயுமே எங்களை கைக்குள்ள வச்சிருக்கிற இந்த வானொலி மென்மேலும் வளரணும். நன்றி.
3: ஹாய், என்னோடய பேர் கெவின் கேஸ்ட்ரோ, நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஒரு நாள் வந்துட்டு நான் பஸ்ஸில் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஊருக்கு போயிட்டுருக்கும்போது அப்போதைக்கு அந்த சின்ன பட்டன் ஃபோன் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன், ஹெட்செட் எடுத்துகிட்டு நம்ம மாட்டிட்டு நம்மகிட்ட பாட்டு இருக்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். சரி நம்ம எஃப்எம் இருக்கே என்னான்னு போய் பார்ப்போம் உள்ள

0: அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நிறைய சாங்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்துச்சு, பிடிக்காத சாங்ஸ் சிலது நிறைய போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, அப்புறமேட்டு நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ட்ராவல்லே தான் போயிட்டு இருந்தேன். அந்த ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் எப்படி இருக்கும்னா, ட்ராவல் சுற்றி பச்சை பசின்னு இந்த வயல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே அந்த காற்று வந்துட்டு இனிமையாக இருக்கும். நான் சாயந்தரம் வந்துட்டு அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப அது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ட்ராவலில் இருக்கும்போது அந்த பாட்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நைட்டு ப்ரோக்ராம் அந்த ஞாபகம் வருதே, அந்த ப்ரோக்ராம்லாம் பழைய காலத்து சாங்ஸ் வந்துட்டு நம்ம கேட்குறோம். ஸோ நம்ம என்ன தான் மாடர்ன் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த பழைய சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டே அந்த பழைய பாட்டை கேட்குற சுகமே வந்துட்டு தனி தான். அந்த ஈவினிங் பொன்மாலை ப்ரோக்ராமில் வர சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த டெய்லி விளையாட்டு அந்த வண்ணக்கோலங்கள் அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் டெய்லி ஒவ்வொரு மக்களாக தேடி வந்துட்டு சந்திக்கிற ப்ரோக்ராம் உங்களோடு நாங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மக்களோட ஒரு ஒன்றிச்சு இருக்கிறப்ப வந்துட்டு நமக்கும் வந்துட்டு எஃப்எம் கேட்கணும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் காலத்தில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மொபைல்லே போயிடுச்சு, பட் இன்னமும் இந்த எஃப்எம் இருக்குது, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்குது. ஸோ அப்போ அந்த பஸ்ஸில் ஆரம்பித்த பயணம் இன்னமும் எனக்கு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. தேங்க்யூ.
1: ஒலியின் வழியே தமிழின் இனிமையை உலகம் அறிய செய்த உயிருள்ள கல்விக்கூடம், விரல்கள் பேசும் காலத்திலும் செவிகள் தேடும் அமைதியான அன்புக்குரல். 87 என்பது வயதின் எண்ணிக்கை அல்ல, மக்களின் மனதில் நீ பதிந்திருக்கும் நினைவுகளின் உயரம். காற்றலைகள் இருக்கும் வரை உன் பயணம் தொடரும், தமிழ் இருக்கும் வரை உன் புகழ் நிலைக்கும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. தொகுப்பு வினோதாஜை, அமைப்பு பிரிசி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

0: போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இன்று காலை 10:45 உற்சாகம் உச்சம். பிளஸ் டூவுக்கு பிறகு என்ன படிக்கலாம்? பேராசிரியர் சாந்தசீலா அவர்கள் தரும் தகவல்களுடன். இன்று காலை 10:30 ஒரு பட பாடல்கள். ஜோடி படத்திலிருந்து

இன்று காலை 10:30 ஒரு பட பாடல்கள் ஜோடி படத்திலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் கே எஸ் நாராயணசாமி அவர்களின் வீணை இசை ஒலிபரப்பாகும்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் அரங்கிசை, கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்கலாம்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்கலாம். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம், நெற்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. முதலில் கம் கணபதே. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது. ஹம்சத்வணி ராகம். ஆதித்தாளம் திஸ்ரநடை.

நேரம் 9:28:15. ஆகாஷவாணி இன்றைய அரங்கிசையில் கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம், நெற்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் அடுத்து தாயே திரிபுர சுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்தசாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் இதுவரை கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்டும், முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம், நேர்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிதா.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒருங்கிணைந்த பழங்குடியினர் தேசிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பழங்குடியினர் மேம்பாட்டை நிறுவன

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒருங்கிணைந்த பழங்குடியினர் தேசிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பழங்குடியினர் மேம்பாட்டை நிறுவன அமைப்புகள் மூலம் வலுப்படுத்துவது தொடர்பாக நடைபெறும் இம்மாநாட்டில் 26 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கவுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனத்தின் பயிற்சி கூடத்தை காணொலி மூலம் திறந்து வைக்கும் அவர் ஏக்கலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளில் விண்வெளி ஆய்வகங்களையும் திறந்து வைக்கவுள்ளார். தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருதுகளை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். நாடு முழுவதும் 42 சிறந்த பஞ்சாயத்துகளுக்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்நிகழ்ச்சியில் விருது பெறும் பஞ்சாயத்துகளின் பணிகள் சிறந்த நடைமுறைகள் தொடர்பான மின்னணு புத்தகம் வெளியிடப்படுகிறது. தமிழகத்தின் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக திரு மகேஷ்குமார் அகர்வால் இன்று பதவியேற்கிறார். சென்னை மாநகரில் கண்காணிப்பு கேமராக்களை நிறுவ திரு மகேஷ்குமார் முக்கிய பங்காற்றியது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் சட்டவிரோத கனிம கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட அவர் கல் குவாரிகளில் நடைபெற்ற விதி மீறல்கள் குறித்தும் அது தொடர்பாக எடுக்கப்பட்ட தொடர் நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் விளைப் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான விற்பனைக் கூடங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் திருவையாறு சுற்று வட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை பார்வையிட்ட அவர் சேத விவரங்கள் தொடர்பாக கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார்.
1: பாபநாசம் வட்டாரத்திலே 432 ஹெக்டேர் பரப்பளவிலே வாழை இங்கே பயிரிடப்பட்டிருக்கிறது. தோட்டக்கலையினுடைய அதிகாரிகள் அந்த பாதிப்புகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். சுமார் 66 ஹெக்டேர் 33% அதிகமான வாழைகள் பாதிப்படைந்ததாக கணக்கெடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கணக்கெடுப்பு 4 தினங்களுக்கு நடைபெற இருக்கிறது. இந்த கணக்கெடுப்பு முடிந்த பிறகு உரிய முறையில் நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையிலே அது அறிவிப்புகள் வெளியிடப்படும்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் வீடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் நலவாரியத்தில் உறுப்பினராக சேர்வதற்கான முகாம் மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் வரும் 11 தேதி நடைபெறவுள்ளதாக அதன் ஆணையர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். பணியாளர்கள் உரிய ஆவணங்களுடன் இதில் பங்கேற்று பயன்பெறலாம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள 1850 அங்கன்வாடி மையங்களில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 2 வயது முதல் 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சேர்க்கை தொடங்கியுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரத்யேக் தயாள் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி அலைவரிசைகள்ல. நேரம் 10:02. காலை பரபரப்புக்கு நடுவே கொஞ்சம் உற்சாகம் தேவைப்படுறது அல்லவா? துள்ளும் தாளத்தோடு மனதை மகிழ்விக்கும் பாடலோடு போடு ஆட்டம் போடு.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நண்பகல் 12:10 வரும் மங்கையர் உலகம். இதில் இன்று விடுமுறை நாட்களில் குழந்தைகளோடு உங்களின் பயணம் பற்றி பகிர்ந்து கொள்ளலாம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 10:30 இருபட பாடல்கள், 11 மணிக்கு உங்களோட நாங்க உங்களோட விருப்ப பாடல்களை நேரடியில் கேட்கலாம்.

கேட்டுட்டு இருக்கீங்க போடு ஆட்டம் போடு. திருச்சி அலைவரிசைகளில் 2:15 வேளாண் அரங்கம் ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிறுகமணி எஸ். கிருத்திகா அவர்கள்.

0: திருச்சி வானொலி முதல் அலைவரிசையிலும் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10:30. நேயர்கள் கேட்க இருப்பது ஒரு பட பாடல்கள். ஜோடி படத்திலிருந்து பாடல்கள் இப்போது ஒலிபரப்பு கேட்கலாம்.

உன்னிமேனன் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள். இனிவரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், மகாலட்சுமி ஐயர் பாடியிருப்பது.

ஹரிஹரன் பாடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது ஒரு பட பாடல்கள். ஜோடி படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். நேரம் 10:45.

0: ஹலோ மக்களே, நான் உங்கள் ரக்ஷு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம்? நம்ம எல்லாம் பல பேருக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை இருந்திருக்கும். மார்வெல் டிசி படங்கள்ல வர மாதிரி நமக்கும் ஏதாவது ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிடாதா அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் ஸ்பைடர் மேன் மாதிரி கையில இருந்து வெப் வரணும், இல்ல சூப்பர் மேன் மாதிரி பறக்கணும், அயன்மேன் மாதிரி சூட் போட்டுட்டு போய் உலகத்தை காப்பாத்தணும்னு கண்டிப்பா நம்ம எல்லாரும் கற்பனை பண்ணி பார்த்திருப்போம் இல்லையா? அது சாத்தியமே இல்லைன்னு நம்ம மூளைக்கு தெரிஞ்சாலும் நமக்கும் ஒரு சூப்பர் பவர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நீதி நடக்கும் போது, ஒரு தப்பு நடக்கும் போது அதை தட்டி கேட்க நம்ம கிட்ட அந்த சக்தி இல்லையே அப்படிங்கற ஆதங்கம் தான் அது. ஆனா நான் ஒரு உண்மைய சொல்லட்டா, சினிமால வர சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் கற்பனை தான். ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு சாதாரண மனுஷனை சூப்பர் ஹீரோவா மாத்துற ஒரு ரியல் சூப்பர் பவர் இந்த உலகத்துல இருக்கு. அநீதிய தட்டி கேக்குற மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒண்ணு நிஜமாவே நம்ம கிட்ட இருக்கு, அதுதான் சட்டம். ஸ்பைடர் மேன் கையில வெப் இருக்கு, தார் கையில சுத்தியல் இருக்கு, ஆனா ஒரு லாயர் கையில இந்த நாட்டோட அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு. ஒரு சூப்பர் ஹீரோவால 4 பேரை அடிச்சு பறக்க விட முடியும், ஆனா சட்டம் படிச்ச ஒருத்தரால மட்டும்தான் தப்பு செஞ்சது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி மண்டியிட வைக்க முடியும். ஹாலிவுட் மட்டுமா, ஜெய் பீம், நேர்கொண்ட பார்வை, தமிழன் மாதிரியான படங்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்மளும் லைஃப்ல இது மாதிரி ஒரு கெத்தான அட்வொகேட் ஆகணும்டா அப்படின்னு பயங்கரமா மோட்டிவேட் ஆகி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சோ 12th முடிச்சுட்டு என்ன படிக்கலாம்னு கன்ஃபியூஷன்ல இருக்க ஜென்சி பசங்களுக்கு சொல்றது ஒண்ணுதான், இன்ஜினியரிங் படிச்சா மெஷினை இயக்கலாம், மெடிக்கல் படிச்சா உயிரை காப்பாத்தலாம், ஆனா சட்டம் படிச்சா மட்டும்தான் அநீதியை ஒழிச்சு இந்த சமுதாயத்தையே காப்பாத்த முடியும். உங்களுக்கும் நிஜ வாழ்க்கையில ஒரு சூப்பர் ஹீரோவா கெத்தா வாழணும்னு ஆசை இருந்தா நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூப்பர் பவர் சட்டப்படிப்பு. சட்டங்கிறது ஒரு சமுதாயத்தையோ இல்ல நாட்டையோ நெறிப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட விதிமுறைகளின் தொகுப்பு. சட்டம் இல்லனா ஒரு நாட்டுல அமைதியும் பாதுகாப்பும் இருக்கவே இருக்காது. சட்டத்துக்கு முன்னாடி அரசனும் ஒண்ணுதான், ஆண்டியும் ஒண்ணுதான். எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருக்கிறவரா இருந்தாலும் தவறு செஞ்சா சட்டம் கண்டிப்பா தண்டிக்கும். ஒரு சாமானிய மனுஷனுக்கு ஆபத்தோ இல்ல அநீதியோ நடக்கும் போது அவருக்கு பாதுகாப்பும் அவரோட உரிமைகளையும் பெற்றுத்தரும் கேடயமா இருக்கிறது தான் இந்த சட்டம். சட்டம்னா தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிற போலீஸ் ஸ்டேஷன் மேட்டர் மட்டும் இல்ல. நாம காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற சாப்பாடு, ரோட்ல போற வண்டி, நம்ம வாங்குற சம்பளம்னு நம்ம லைஃபோட ஒவ்வொரு செகண்டையும் பாதுகாப்பா மாத்துறதுதான் சட்டம். சட்டம் படிக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு, ஆனா லா காலேஜ்ல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு, அங்க என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த சட்ட படிப்பா யார் படிக்கலாம், எங்க எப்படி படிக்கலாங்கிற தகவல்களை நம்மள்ட்ட பகிர்ந்துக்க வராங்க திருச்சிராப்பள்ளி சட்ட கல்லூரி உதவி பேராசிரியர் ஜி சாந்தசீலா அவர்கள். வாங்க கேட்கலாம்.
1: என் தாய் திருநாட்டிற்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம். என் பெயர் ஜி சாந்தசீலா, திருச்சிராப்பள்ளி அரசு சட்ட கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய ஆகாஷவாணி திருச்சி ஆல் இண்டியா ரேடியோவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன் சட்டம், லா இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹூ கேன் பர்சியூ, யார் இதை படிக்கலாம், எங்க படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம இன்னைக்கு விடைகளை மாதிரி பார்க்கலாம்.

ஃபர்ஸ்ட் சட்டத்தோட முக்கியத்துவத்தை பத்தி நான் சொல்லித்தான் மக்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. நம்ம இந்திய நாட்டின் பெருந்தலைவர்கள் பல, ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள், கான்ஸ்டிடியூஷன் டிராப்டிங் கமிட்டியோட சேர்பர்சன், சேர்மன், ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் மகாத்மா காந்திஜி அவர்கள். அது மட்டும் இல்ல, நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருஜி. இப்படி நம்ம லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும், சட்டம் படித்தவர்களோட லிஸ்ட். இவங்க எல்லாம் பெரிய தலைவர்கள் நம் நாட்டோட. அதனால சட்டத்தோட முக்கியத்துவத்தை நான் சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் இல்ல. லா ப்ரொஃபஷன் இஸ் எ நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு உன்னதமான தொழில். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி நபரோட உரிமையினையும் சமுதாயத்தோட உரிமையையும் பாதுகாப்பதுல சட்டத்தை மிஞ்சின சக்தி வேற எதுவுமே கிடையாது. அதனால 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ரிசல்ட் வந்த அனைத்து மாணவர்களுக்கும் இத ஒரு கோர்ஸா நிச்சயமாக எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் நீட் எழுதல, ஜேஇஇ எழுதல, கிளாட் எழுதல, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எதுவுமே எழுதல. ஆனா நான் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சேரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சென்னை ஒரு அட்மிஷன் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. 2026-27க்கான அட்மிஷன் நோட்டிபிகேஷன் அது. இதுல 5 ஆண்டு சட்ட படிப்பு படிப்பதற்கு அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் போடலாம். 18/5/2026 இருந்து 5/6/2020 வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல BA LLB கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இணைவுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ்ல நாம இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா www.tndalu.ac.in அப்படிங்கிற வெப்சைட்ல நம்ம அந்த படிவங்களை வந்து பூர்த்தி செஞ்சு ஆன்லைன் மூலமா வந்து நம்ம விண்ணப்பங்களை நம்ம அனுப்பு பட்சத்துல கவுன்சிலிங் மூலமாக மதிப்பெண் அடிப்படையில மாணவர்களை வந்து தேர்வு செய்வாங்க. இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். பிளஸ் டூ முடிச்சவங்க தான் இதை படிக்கலாமா அப்படின்னு கேட்டா, பிளஸ் டூ முடிச்சவங்க மாத்திரம் கிடையாது, எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் 3 ஆண்டு சட்டப்படிப்பு படிக்கலாம். 5 இயர்ஸ் கோர்ஸும் ஆஃபர் பண்றாங்க, 3 இயர்ஸ் கோர்ஸும் ஆஃபர் பண்றாங்க. அப்ப யார் படிக்கலாம் அப்படிங்கும் போது, டிகிரி முடிச்சவங்களும் படிக்கலாம், 12th முடிச்சவங்களும் படிக்கலாம். இது மாத்திரம் தானா, இது படிச்சு முடிச்சா என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு, படிக்கும் போதே என்னென்ன ஸ்கில்ஸ் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ அரசு சட்டக்கல்லூரி பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 14 சட்டக்கல்லூரிகள் இருக்கு. நாங்க படிச்சப்ப எல்லாம் வெறும் 5 கல்லூரிகள் தான் இருந்தது. இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 14 சட்டக்கல்லூரிகள் இருக்கு. சென்னையிலே 2 சட்டக்கல்லூரி இருக்கு, பட்டறை பெரும்புதூர், புதுப்பாக்கம், அடுத்து பாத்தீங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், செங்கல்பட்டு, தர்மபுரி, ராமநாதபுரம், நாமக்கல், தேனி, சேலம், காரைக்குடி அப்படின்னு சொல்லிட்டு 14 அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ் இருக்கு. இது போக நிறைய தனியார் கல்லூரிகளும் இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டியும் இருக்கு. TNNLU அப்படின்னு சொல்ற தேசிய பல்கலைக்கழகம் திருச்சியிலே நமக்கு இருக்கு, அது ஒரு அட்டானமஸ் பாடி. அப்புறம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லிட்டு சென்னையில தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கு. இங்க எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம படிக்கலாம். இதுல கிளாட் இல்லாம, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் இல்லாம இந்த 14 சட்ட கல்லூரிகள்ல நம்மளால சேர முடியும். மதிப்பெண் அடிப்படையில, கவுன்சிலிங் அடிப்படையில வந்து தேர்வு செய்வாங்க. நம்ம சேரணும் அப்படின்னு சொன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். சேர்ந்ததுக்கு பிற்பாடு, இந்த 5 இயர்ஸ் கோர்ஸோ 3 இயர்ஸ் கோர்ஸோ சேர்ந்ததுக்கு பிற்பாடு, அங்க என்னென்னலாம் திறமைகளை நாம வளர்த்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூட் கோர்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. அதுல நமக்கு மாதிரி நீதிமன்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வழக்குவாத போட்டிகள்லாம் அதுல மாணவர்கள் பங்கேற்பதற்கான அரிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. மாணவர்களாக படிக்கும் பொழுதே அவங்களுக்கு இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு வழக்கறிஞர் அவங்க கோர்ட்டுக்கு போனதுக்கு பிற்பாடுதான் சில விஷயங்கள்லாம் கத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சில திறமைகளை அவங்க வளர்த்துக்கலாம். எப்படி ஒரு டிராப்டிங் பண்றது, எப்படி ஒரு மெமராண்டம் சப்மிட் பண்றது, ஒரு பெட்டிஷன் எப்படி ஃபைல் பண்றது, ஒரு அஃபிடவிட் எப்படி டிராப்ட் பண்றது அப்படின்னு சொல்லிலாம் அவங்க வந்து கல்லூரியில படிக்கும் பொழுதே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அட்வொகசி ஸ்கில்ஸ் வந்து வளர்த்துக்கிறதுக்கான அரிய வாய்ப்பை வந்து இது கொடுக்குது. அதனால சட்டப்படிப்பு ஒரு சிறந்த படிப்பு. அங்க போய் தான் கத்துக்கணுங்கிற நிலைமை மாறி இங்கேயே படிக்கும் பொழுதே கல்லூரியிலே பல திறமைகளை வந்து மாணவர்கள் வந்து வளர்த்துக்கிறாங்க. இது படிப்படியா நிறைய நிலைகள், அதாவது ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் இந்த மாதிரி நீதிமன்ற போட்டிகள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதுல ஸ்பெசிபிக்
ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய மாதிரி நீதிமன்றங்கள்ல நிறைய பேர் கலந்துருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு இங்கேயே இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டியில படிச்சாதான் அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டி மூட் கோர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம அரசு சட்டக்கல்லூரியில படிச்சாலே வந்து அவங்களுக்கு எல்லாம் இப்ப கிடைக்குது. அது மாத்திரம் இல்ல, கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் திறமைகள் வந்து எப்படி வளர்த்துக்கலாம், ஒரு சீனை கிரைம் சீனை பார்த்தோன்னா எந்த மாதிரி

0: எஃப்ஐஆர் போடுவாங்க? அதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் பண்ணும், யார் அந்த கிரைம் பண்ணிருப்பாங்க, யார் பண்ணிருக்க கூடும், இப்ப விட்னஸஸ் எப்படி எல்லாம் விசாரிக்கலாம், இந்த மாதிரியான திறமைகள்லாம் வந்து இந்த காம்படிஷன்ஸ் கல்லூரியிலே வந்து அவங்க வந்து ஈஸியா கத்துக்கிறாங்க. இது மாத்திரம் கிடையாது, டிராப்டிங் ஸ்கில்ஸ், எழுத்துப்பூர்வமா ஒரு கான்ட்ராக்ட் எப்படி டிராப்ட் பண்றது, ஒரு பத்திரத்தை எப்படி டிராப்ட் பண்றது, அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் கல்லூரியிலே வந்து அவங்க கத்துப்பாங்க. தமிழ் பேச்சுக்கலை பயிலரங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லாங்குவேஜ் ஸ்கில், லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு அட்வொகேட்டுக்கு. அதுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டுத்தையுமே வந்து கல்லூரியிலே வந்து நல்லபடியா சரளமா பேசவும் எழுதவும் வந்து கத்துட்டு இருக்காங்க மாணவர்கள். இது போக மாணவர் படை இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸுக்காக என்எஸ்எஸ், என்சிசி இப்படியெல்லாம் கூட அவங்க வந்து குவாலிட்டிஸை வந்து அவங்க ட்ரெயின் பண்றதுக்கும் டெவலப் பண்றதுக்கும் அவங்க கத்துட்டு இருக்காங்க. ஆக சட்டம் யார் படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்கள், மாணவர்கள் குறிப்பாக 12ஆம் தேர்வு எழுதி முடிச்சு மாணவர்கள் வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சிந்திச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த அரிய வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: சட்டம் பத்தியும் சட்ட கல்லூரிகளோட சிறப்பு அம்சங்களை பத்தியும் நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் லா காலேஜ்ல என்ட்ரி கொடுத்தா உங்க லைஃப் எப்படி ஒரு வெப் சீரிஸ் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா மாற போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 12th முடிச்சுட்டு உங்க கையில கிடைக்க போற அந்த சட்ட புத்தகம் வெறும் புத்தகம் மட்டும் இல்ல பாஸ், அதுதான் உங்க சூப்பர் பவர். அதனால சட்டம் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தயங்காம உங்களோட முதல் அடியை எடுத்து வைங்க. காலேஜ் லைஃப்ல மேம் சொன்ன மாதிரி எல்லா சிறப்பு அம்சங்களையும் பயன்படுத்தி ஒரு சிறந்த வழக்கறிஞராவோ ஜட்ஜாவோ இந்த உலகத்துக்கு முன்னாடி வந்து நில்லுங்க. திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.

0: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெல்சி ரொட்ரிக்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மேற்குவங்கத்தில் மகளிருக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா சமூக நலத்திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான எரிபொருள் செலவில்லாத சுற்றுச்சூழல்

0: சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான, எரிபொருள் செலவில்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. முறையாக செயல்படாத சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த ஒருநபர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா ஷிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: என்னை கொடுத்தே.
1: ஒளிக்கிறது நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் P சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: ஒலிக்கிறது கல்யாணமம் கல்யாணம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் S. ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: கேட்கலாம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.
1: பொன் மலர்ச்சின் மலைப்பும் படச் செய்தது யாரோ,

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது. என் மகன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: ஹே மங்கி ஆண்டி, இன்னா இந்த பக்கம்.
1: ஹே தினேஷ், பல முறை சொல்லிருக்கேன், என் பேரு மங்கம்மா. அம்மா எங்கடா?
0: ஆண்டி, மம்மி எங்க போச்சுன்னு தெரியல.
1: என்ன வர சொல்லிட்டு எங்க போயிட்டா? ஏண்டா தினேஷ், பொழுது அன்னைக்கும் இப்படி செல்லையே கட்டிக்கிட்டு இருக்கியே, நேரத்தை வீணடிக்காம கொஞ்சம் வானொலி கேட்கலாம்ல?
0: போங்க ஆண்டி, ரேடியோல பாட்டு தான் போடுவாங்க, அத செல்லே கேப்பனே.
1: என்னடா இப்படி சொல்லிட்ட? நாடு முழுக்க இருக்கிற ஆகாஷ்வாணி அலைவரிசைகள்ல பயனுள்ள தகவல்கள், இலக்கிய நிகழ்ச்சிகள், நேர்காணல்கள், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் அப்படின்னு பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமா கடந்த 90 வருஷமா நமக்காக தந்துட்டு இருக்காங்களே, அத கேட்டாலாவது உனக்கு அறிவு வளருதான்னு பாப்போம்.
0: நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வளர்த்துறோம் ஆண்டி.
1: போடா இவன, உனக்கு போய் புத்தி சொல்ல வந்த பாரு.
2: வானொலிக்கு 90.
3: நேரம் 11:45. தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது முத்தான முத்தல்லவோ திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
1: குறள் அமுதம்
2: பெரியாரை துணைக்கோடல் 45 அதிகாரம் 4 குறட்பா.
3: தம்பின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை.
2: தன்னினும் பெரியோராக உள்ளவர்கள் தன் சுற்றத்தினராக ஆகுமாறு நடந்து வருதல் ஒருவரது வலிமையுளெல்லாம் தலையான வலிமையாகும்.

0: காதலை. குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: எல்லாரிடத்திலையும் அன்பாக இருக்கிறது.

எல்லார் இடத்துலையும் அன்பாக இருக்கிறது நல்லதுதான். ஆனாலும் சில நேரங்களில் அன்பு ஆபத்தாகவும் முடியுது. அன்பு எப்படிங்க ஆபத்தாகும் அப்படின்னு நீங்க கேட்க வர்றது புரியுது. நான் சொல்ல வர விஷயத்த முதல்ல கேளுங்களேன். ஒரு நகருடைய பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன காடு அது. அந்த காட்டில் மான்கள் வாழ்ந்துட்டு வருது. அந்த மான்களை நோக்கி ஒரு நாள் ஒரு மனிதர் வராரு. சின்னதா சத்தம் கேட்டாவே எச்சரிக்கை அடைஞ்சு ஓடக்கூடிய மான்கள் அந்த மனிதரை பார்த்துட்டு கிட்ட வருது. ஆச்சரியமாக தான் இருந்தது. அந்த மனிதர் தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய மூட்டைகள்லேருந்து காய்கறிகள் எடுத்து அந்த மான்களுக்கு கொடுக்குறாரு. அந்த மான்களும் அதை சாப்பிடுது. இது மாதிரி தினமும் அவர் கொடுக்கிறாரு. உணவு தானே கொடுக்கிறாரு மான்களுக்கு, இதுல என்னப்பா ஆபத்து இருக்கு, அன்பை தானே வெளிப்படுத்துறாரு அப்படின்னு தானே நீங்க கேட்க வரீங்க. வனவிலங்குகளுக்கு உணவு கொடுக்காதீர்கள் அப்படிங்கிற பதாகைகளை நாம் அங்கங்க பார்த்துருப்போம். வனவிலங்குகளுக்கு நாம் உணவு கொடுக்கறதன் மூலமா உணவுக்காக அவைகள் நம்மை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சூழலை நாம் அங்கு உருவாக்குறோம். மான்கள் பொதுவாகவே உணர்வு பூர்வமானவை, எந்த நேரமும் காதை தீட்டி வச்சுக்கிட்டே இருக்கும், சுதாரித்துக் கொள்ளும் திறன் கொண்டவை. அப்படி மான்கள் இருந்தா மட்டும்தான் வேட்டைகள்ல இருந்து அதைகளால தப்பிச்சு ஓட முடியும். மனிதர்களிடத்துல அச்ச உணர்வு இருக்கக்கூடிய மான்கள் மனிதர்களை நெருங்கும் போது அவைகளுக்கான திறன்களை இழக்கிறாங்க. இவைகள்னால வேட்டைகள்ல இருந்து தப்பிக்க முடியாத ஆபத்துகள் கூட ஏற்படலாம். அதனால நாம் உண்ணக்கூடிய உணவுகளை விலங்குகளுக்கு கொடுக்காம தவிர்க்கிறது நல்லது. அப்படி நாம உணவு கொடுக்கறதன் மூலமா அவைகள் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய சூழலை உருவாக்குவதோடு மட்டுமல்லாம விலங்குகளின் தன்மைகள்லையும் குணங்கள்லையும் நம்ம மாறுதல்களையும் ஏற்படுத்துறோம். இனி நாம் உண்ணக்கூடிய உணவுகளை வனவிலங்குகளுக்கு கொடுக்காமல் இருப்போம். நம் உணவுகளை அவர்களுக்கு கொடுக்காமல் தவிர்ப்பதுதான் நாம் அவர்கள் மீது காட்டக்கூடிய உண்மையான அன்பாகும்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

திரைசை பாடல் கேட்டோம். நேரம் 12:10. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேயர்கள் கேட்க இருப்பது சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் K.S. நாராயணசுவாமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். தஞ்சாவூர் ஆர். ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக ஸ்ரீ மாத்ருபூதம் என தொடங்கும் தீக்ஷிதர் கிருதி, கன்னட ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

சங்கீத சாரலின் நிறைவாக பக்கல நீலபடி என தொடங்கும் தியாகராஜர் கிருதி கரகர பிரியாராகும் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை கே எஸ் நாராயணசாமி அவர்களின் வீணை இசை கேட்டோம். தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். இத்துடன் இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சி

0: நாடுகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள பழங்குடியின மக்கள் வளமான கலாச்சாரத்தையும் பயன்பாட்டையும் கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அமைப்புகள் மற்றும் திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்த தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்கள் வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கான பல திட்டங்களை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சில பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதாகவும் அவர்களுக்கும் திட்டங்களின் பயன்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். சுதந்திர போராட்ட வீரரும் கல்வியாளருமான வி வி எஸ் ஐயரின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வி வி எஸ் ஐயர் வீர தீரம் மிக்க சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தார் என்றும், தமிழ் இலக்கியத்திற்கு அவர் அளித்த பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் கூறியுள்ளார். வி வி எஸ் ஐயரின் வாழ்க்கை இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டில் இரண்டாவது இடத்தில் இருந்த அமெரிக்கா மூன்றாவது இடத்திற்கு சென்றுள்ளது. சூரிய மின்சக்தி உற்பத்தியில் சீனா முதலிடத்தில் உள்ளது. இது தொடர்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் இந்த சாதனை மத்திய அரசின் முறையான கொள்கை மற்றும் திட்டமிடலால் சாத்தியமானது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தூய்மை எரிசக்தியை ஊக்குவிப்பதற்காக சூரிய மின்சக்தி திட்டங்களை கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி கூறினார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான, எரிபொருள் செலவில்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. துர்க்மெனிஸ்தான் நாடு முன்மொழிந்ததை ஏற்றுக்கொண்டு ஐநா பொதுச்சபையில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பசுமையான எதிர்காலத்திற்கான சைக்கிள் பயணம் என்ற கருப்பொருளுடன் இவ்வாண்டு உலக சைக்கிள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக சைக்கிள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான பசுமையான தேசத்தை உருவாக்க இளைஞர்கள் சைக்கிளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத சைக்கிள் பயணம் சமநிலையான வாழ்க்கை முறையையும் உறுதி செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியாவுக்கான திட்டங்களை வடகிழக்கு மாநிலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மிசோரம் மாநிலம் கோலாசிப் மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டத்திற்கு தாம் தலைமை வகித்ததை குறிப்பிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், இப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் திட்டங்கள் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு உத்வேகம் அளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் இன்று நண்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வந்து தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயில் சிக்கியவர்களை விரைவாக

0: மீட்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆரவல்லி மலைத்தொடர் குறித்து மத்திய அரசு தயாரித்த அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக உச்சநீதிமன்றம் உயர்மட்ட நிபுணர் குழுவை அமைத்துள்ளது. வன ஆராய்ச்சி மற்றும் கல்விக் குழுமத்தின் தலைமை இயக்குநர் காஞ்சன் தேவி தலைமையிலான இக்குழு மத்திய அரசு அனுப்பியுள்ள அறிக்கையை ஆய்வு செய்து வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எவ்வித சமரசத்திற்கும் உட்படாமல் அறிவியல் பூர்வமாக அனைத்து பிரச்சினைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் ஆரவல்லி மலைத்தொடரின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான பரிந்துரைகளையும் அறிக்கையில் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆரவல்லி மலைப்பகுதியில் சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிப்பதால் சுற்றுச்சூழலுக்கு ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி மூலம் அதிக அளவில் ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் பொது மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்ல ஓபன் பண்றதுக்கான கிட்டத்தட்ட 400,300 பேருக்கிட்ட அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கோம். தவிர்த்து பெண்கள் 239,105 பேரும் ஆண் வாடிக்கையாளர்கள் 161,130 பேரும் சேர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நேரடியாக அவங்க வங்கி கணக்கிலேயே வர வைக்கப்படுகிறது. அவங்க கணக்குல பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வங்கியின் சேவைகளும் எளிதாக கிடைக்கப்படுகிறது. மொத்தமா 400,050,000 அக்கௌண்ட் ஜீரோவா இருந்தாலும் அவங்களுக்கு அனைத்து வகையான வங்கி சேவைகளும் இது ஒரு தங்கு தடயம் இன்றி வர வைக்கப்பட்டு பெற்றுக் கொள்ளப்படுகிறது.
0: ஜன்தன் வங்கிக் கணக்கை தாம் தொடங்கியதன் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகளை நேரடியாக பெற முடிவதாகவும் கடனுதவி பெறுவதற்கு வசதியாக உள்ளதாகவும் பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
2: சக்தி, கடந்த 10 வருஷமா இங்கதான் அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ல எல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாக்கா 5,000-10,000 கேட்டிருந்தேன். இப்ப எல்லாம் அப்படி அதெல்லாம் கிடையாது, ஃப்ரீ அக்கௌண்ட்லயே ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஈஸியாவும் இருக்கிறது, நல்லாவும் இங்க எல்லா கடன்களும் கிடைக்குது. விவசாய கடனும் கிடைக்குது, நகை கடனா கிடைக்குது. அக்கௌண்ட் ஓபன் பண்ணனாலும் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நல்லா சேவை பண்றாங்க. நாங்க இங்கேயே தொடர்ந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம்.
0: ஹோர்முஸ் நீரிணையை கப்பல்கள் தடையின்றி கடந்து செல்வதற்கு சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தியுள்ளார். வாஷிங்டனில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுக்கு சீனா ராணுவ உதவி செய்ததாக கூறப்படும் தகவலில் உண்மை இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக உறவு நீடித்து வரும் நிலையில் சீனா ஆயுதங்களை அந்நாடு கொள்முதல் செய்து வைத்திருந்ததாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளிடையே நீண்டகால உறவு நீடித்து வரும் நிலையில் போர் சூழலை பொறுத்தமட்டில் சீனா சற்று விலகியே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநா அமைப்பில் சீனா ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ கேட்டுக் கொண்டார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் நாட்டின் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரான் இந்த பதில் தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 25-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரியசக்தி மின் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 12:50.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது
5: அந்த பேங்க்.

0: போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
0: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: திருச்சி வானொலி நிகழ்ச்சிகளை விரும்பி கேட்கும் நேயர்களே,
2: நிறையோ குறையோ வாழ்த்தோ வழிகாட்டுதலோ
1: நிகழ்ச்சிகளை பற்றி உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தா எப்படி?
2: நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 முகவரிக்கு எழுதி அனுப்புங்க.
1: மின்னஞ்சலுக்கு atrichy@gmail.com.
2: நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் குரல் எங்கள் குரலில்
1: தினமும் பிற்பகல் 3 மணிக்கு இசைத்தூரலில்.
2: பண்பலை 102.1
1: நேர்களுக்காக நேர்களால்

மடல் விருப்ப பாடல்கள் மதுரகீதமாய் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில். நேர்கள் முசிறி செவ்வந்திலிங்கபுரத்திலிருந்து சிவகுமார், சரோஜா, தர்ஷன், சுபிக்ஷன், சேட்டு இவர்களின் விருப்ப பாடலான TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா அவர்களின் குரலில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் வரிகளோடு பாசமலர் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: நடராஜன் அவர்களின் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் உயர்ந்த மனிதன் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே,
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

காலம் சில கடந்தும் நம் காதோடு உறவாடும் காவிய காணங்களின் அணிவகுப்பா. இது மதுர கீதம், திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். மலைக்கோட்டை ரெங்கராஜ், தேவிகா, சரண்யா மணி, தனிஷ்கா அவர்களின் விருப்ப பாடலான டி எம் சவுந்தர்

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மடல் வழி விருப்ப கானங்கள் மடை திறந்து வருகிறது. மதுரை கீதமாய் திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மாலதி, தங்கம்மாள், நந்தினி, பரணிதா, மோதிலால், நிர்மலா, பிரசன்னா, ரமேஷ், மணிமாலா, மந்தாகினி, மண்டோதிரி இவர்களின் விருப்ப பாடலான ஏசுதாஸ் அவர்களின் குரலில் கவிஞர் வாரி அவர்களின் வரிகளோடு தேன் சுந்துவே படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

நினைவுகளோடு உறவாடும் இனிய கானங்கள் இசைதாடுகிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் மதுரை கீதமாய். ராமேஸ்வரம் தாரிக் முகமது ஹபி அவர்களின் விருப்ப பாடலான டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் படகோட்டி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் கடந்த கால நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் கானங்களின் அணிவகுப்பு இது மதுரை கீதம். அரசு கட்டளை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் கே வி மகாதேவன் அவர்களின் இசையில் பாடல் கேட்டிருக்காங்க கோல்டன் குப்புசாமி, லதா, விக்னேஷ், மோனிகா, சந்துரு, அனுஷ்கா, சூர்யா அவர்கள்.
4: ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆடவன் மறைவதில்லை. ஆணைகள் இட்டே யார் தடுத்தாலும் அலைகள்

அணிவகுப்பாய் இது மதுர கீதம். முசிறி மேட்டுப்பாளையத்திலிருந்து தேவிகா, சுப்பிரமணியம், சதீஷ், கீர்த்தனா, அதிரன், காமராஜ், அண்ணாமலை, செந்தில், சாந்தி, அதியமான் இவர்களின் விருப்ப பாடலான சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் அவர்களின் குரலில் நல்லவன் வாழ்வான் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசையில் மதுரை கீதமாய். முதல் அலைவரிசையில் 2:15 வேளாண் அரங்கம் ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிறுகமணி எஸ் கிருத்திகா அவர்கள். 2:30 கிராம சமுதாயத்தில் வாழ்வழிக்கும் வனங்கள் ஜெயங்கொண்டம் த சோளங்குறிச்சி ஆர் கே செல்வமணி அவர்களுடன் நேர்முகம்.

நினைவுகளோடு உறவாடும் இனிய காணங்கள் இசைந்தாடுகிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் மதுரை கீதமாய். குமரன் நகரிலிருந்து லக்ஷ்மி, சுவாமிநாதன், நிதீஷ், நளினி, கார்த்திகேயன் அவர்களின் விருப்ப பாடலான எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி அவர்களின் குரலில் பூக்காரி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
1: பாரா,
2: பூங்காத்து திரும்புமா?
0: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கண்ணு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
1: அது சரி.
0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
1: ஐயோ,
2: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
1: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
1: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
0: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு
4: இனி கேட்கலாம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒளிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கும் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்கள் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சூரிய மின்சக்தி வளர்ச்சியில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிதிலமடைந்த கோவில்களை மீட்டெடுப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினருக்கான மேம்பாட்டு திட்டப்பணிகள் நாட்டின் கடைக்கோடி கிராமம் மற்றும் இல்லத்திற்கு சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஒருங்கிணைந்த பழங்குடியினர் தேசிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து பழங்குடியின மக்களின் சில பிரிவினருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்று தெரிவித்தார். பழங்குடியின சமூகம் கலாச்சார ரீதியாக மிகவும் செழுமையானதாகும் என்றும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனத்தின் பயிற்சிக் கூடத்தை காணொலி மூலம் திறந்து வைத்த குடியரசுத் தலைவர், ஏக்கலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளில்

0: விண்வெளி ஆய்வகங்களையும் திறந்து வைத்தார். வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இப்பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை அவர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்தியா வெனிசுலா நாடுகள் இடையேயான நட்புறவு, எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகிறது. இந்தியாவின் தொழில்நுட்ப திறன்களை அறிந்து கொள்ளவும் வாய்ப்புகளை ஆராயவும் வெனிசுலா தூதுக்குழு பல்வேறு இடங்களை பார்வையிடும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சூரிய ஆற்றல் வளர்ச்சியில் உலகின் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டில் வருடாந்திர சூரிய ஆற்றல் திறன் அதிகரிப்பில் சீனா முதல் இடம் வகிக்கும் நிலையில் அமெரிக்காவை முந்தி இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் வலுவான கொள்கைகள், புதுமைகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் வாயிலாக இந்த சாதனை அளவு எட்டப்பட்டதாக தெரிவித்தார். இந்தியாவின் தூய எரிசக்தி மாற்றம் வேகம் எடுத்து வருவதாகவும் இது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் உலக அளவில் இந்தியாவை முன்னிறுத்துவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் பேரிடர் குறைப்பு பணிக்குழுவின் முதல் நேரடி தொழில்நுட்ப கூட்டம் ஒடிசா மாநிலம் பூரியில் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா, எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், எத்தியோப்பியா, ஈரான் மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 பிரிக்ஸ் உறுப்பு மற்றும் கூட்டு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். ரிசர்வ் வங்கியின் நிதிக்கொள்கை கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மேற்காசிய பதற்றத்தால் உலகம் முழுவதும் நிலையற்ற சூழல் காணப்படும் நிலையில் வட்டி விகிதங்களில் மாற்றம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. வரும் வெள்ளிக்கிழமை நிதிக்கொள்கை முடிவுகள் வெளியிடப்படும். CBSE 12வது வகுப்பு மாணவர் 40,000 பேர் தங்கள் மறு மதிப்பீட்டு விண்ணப்பங்களை எவ்வித சிக்கலும் இன்றி அதன் இணையதளத்தில் வெற்றிகரமாக சமர்ப்பித்துள்ளதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. UPI இணையவழி வங்கி சேவை, கடன் அட்டைகள் உள்ளிட்ட பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி கட்டணம் செலுத்தலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கி கணக்கு இல்லாத மாணவரும் கட்டணம் செலுத்தும் வகையில் வங்கி பண பரிவர்த்தனை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலக மிதிவண்டி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மிதிவண்டி ஓட்டுவதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பசுமையான எதிர்காலத்திற்கு மிதிவண்டி பயணம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா விடுத்துள்ள காணொலி செய்தியில் இந்திய இளைஞர்கள் மிதிவண்டி பயணத்தை அன்றாடம் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று பிரதமரின் அழைப்பிற்கு ஏற்ப இப்பழக்கம் எரிபொருள் சேமிப்பை ஆதரிப்பு தோடு நிலையான சுற்றுச்சூழல் போக்குவரத்திற்கு வழிவகுக்கும் என்றும் கூறினார். கர்நாடக மாநில புதிய முதல்வராக திரு டி கே சிவகுமார் இன்று மாலை பதவியேற்கிறார். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாவட் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மாவட்ட வாரியாக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் நலத்திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சென்னை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும், திருச்சி மாவட்டத்திற்கு திரு ரமேஷ், தஞ்சை திரு வினோத், நாமக்கல் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், பெரம்பலூர் திரு ராஜ்மோகன், புதுக்கோட்டை திரு முகமது பர்வேஸ், மதுரை மற்றும் தேனி திரு நிர்மல்குமார், தருமபுரி மற்றும் அரியலூர் திரு ராஜ்குமார், நாகை திரு ஷாஜகான், மயிலாடுதுறைக்கு திரு வெங்கட்சமணன் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனா். தமிழ்நாட்டில் பாழடைந்த கோவில்களை மீட்டெடுத்து பக்தர்கள் தரிசனம் செய்வது குறித்து பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மூன்று கால பூஜை நடைபெறுவதை கோவில்களில் பூஜை நடைபெறவும் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்க

0: வைக்கப்பட்டு வருவதாக கூறினார். சிறப்பு தரிசன டிக்கெட் நடைமுறையை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மாற்றம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா காஞ்சிபுரத்துல. இங்க வந்து அவர்களுக்கு தேவையான அளவிற்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. தேருக்கு பக்கத்துல வந்து யாரும் வர முடியாதபடி அந்த வீல் புல் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கிறோம். மறு தேர் சுற்றி வரக்கூடிய பாதையில 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து குடிநீர் வசதி செஞ்சு தரப்பட்டிருக்கு. கம்ப்ளீட்டா இந்த தேர் வந்து நல்லபடியாக சிறப்பாக சென்று திரும்ப வந்து நிலைக்கு வரும் அளவிற்கு எல்லா வசதிகளும் செய்து தரும். எந்தெந்த கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்படணும், எந்தெந்த கோயில்கள் பாழடைந்த நிலையில் இருக்கிறதோ அந்த கோயில்கள் எல்லாமே கண்டறிந்து அந்த கோயில்களை மீட்டு புனரமைத்து அங்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் நடத்திட்டு இருக்கோம்.
0: தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். மாநிலத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுக்கவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்கவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்கள் அமைக்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்பட உள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் பயறு வகைகளில் தன்னிறைவுக்கான இயக்கத்தின் கீழ் அதனை அமைக்க ஆர்வமுள்ள தொகுப்பு அளவிலான கூட்டமைப்புகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் தனி நபர்கள் ஆகியோர் இத்திட்டத்தில் பயன்பெறலாம் என்று கூறியுள்ளார். விருப்பமுடையோர் வரும் 12ஆம் தேதிக்குள் மாவட்ட வேளாண் அலுவலகங்களை அணுகுமாறு அறிவுறுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ் மொழி, இலக்கியம், திரைத்துறை, அரசியல், ஆட்சி நிர்வாகம், மாநில உரிமைகள் போன்றவற்றில் அன்னாரது பங்களிப்பை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. இத்தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதற்கட்ட சரிபார்ப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீக் தயால் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் இப்பணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க 9597601077 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் தங்களது குறைகளை தெரிவிக்க ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள 1800042512997 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை பயன்படுத்தலாம் என்றும், மேலும் புதிதாக தங்களது குறைகளை தெரிவிக்க வாட்ஸ்அப் என்னும் மாவட்ட நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. 9597601077 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்றும், பார்வையாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை அலுவலக வேலைநாட்களில் மாலை 3:30 முதல் 4:30 வரை சந்திக்கலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல்லிருந்து எஸ் கண்ணன்.
0: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கும் பழங்குடியினர் மேம்பாட்டுத் திட்டங்கள் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சூரிய மின்சக்தி வளர்ச்சியில் உலகின் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிதிலமடைந்த கோவில்களை மீட்டெடுப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 1:56.

திரைசி பாடல் கேட்டோம். நேர்களை 2:15 வேளாண் அரங்கம் ஒருங்கிணைந்த பண்ணையும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிறுகமணி எஸ் கிருத்திகா அவர்கள். 2:30 கிராம சமுதாயம் வாழ்வழிக்கும் வனங்கள். ஜெயங்கொண்டம் த சோடங்குறிச்சி ஆர் கே செல்வமணி அவர்களுடன் நேர்முகம் ஒலிபரப்ப கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மிட் டே நியூஸ் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: And volatile global crude oil and gas prices, which have complicated the outlook. Debunking reports of gold sales, the Reserve Bank of India today said there has been no change in its physical gold stock, which remains steady at 880.52 tons. The clarification comes after reports suggested that the central bank may have sold gold worth approximately $12 billion to shield its foreign exchange reserves from the impact of the ongoing conflict in West Asia. The United Nations Weather Agency has warned that a moderate to possibly strong El Nino is likely to develop in the coming months, raising concerns over higher global temperatures and more extreme weather events. According to the World Meteorological Organization, warming sea surface temperatures in the Central and Eastern Pacific Ocean are driving the phenomenon. The agency has forecast above average temperatures across most parts of the world from June to August and said El Nino conditions are likely to persist until November. The IMD has forecast hot and humid weather over parts of the northeastern region and Odisha, Konkan, Goa and sub-Himalayan West Bengal today. The Met Department has also predicted thunder squall conditions over Delhi, Haryana, Chandigarh, Punjab, Jammu and Kashmir, Madhya Pradesh, Odisha, Rajasthan and Telangana for today. In Indonesia Open Badminton, HS Pranoy will face Ireland's Nat Nguyen and Ayush Shetty will meet China's Wang Hongyang in the men's singles this afternoon. In men's doubles, pair of Satwik Sairaj Ranki Reddy and Chirag Shetty suffered a setback after losing to Malaysia's Kai Shing Kang and Aaron Thai by 6-11 in their match today. Benchmark domestic equity indices were trading over 0.5% lower in the afternoon trade today amid geopolitical jitters. The Sensex lost 524 points to 74,125, while the Nifty fell 147 points to 23,336 when reports last came in. And now before we end the bulletin, the headlines once again. 21 people killed in a massive fire at a hotel in Delhi's Malviya Nagar. Prime Minister Narendra Modi expresses grief, announces an ex gratia of 2 lakh rupees to next of kin of each deceased. Trinamool Congress faces turmoil as expelled MLA Ritabrata Banerjee claims support of nearly 60 MLAs in West Bengal Assembly. Supreme Court forms high-powered expert panel to re-examine Aravali definition. Senior Congress leader D.K. Shivkumar to be sworn in as Chief Minister of Karnataka this afternoon. India becomes world's second largest solar growth market, surpasses USA in annual solar capacity additions. And with that, we end the midday news.
1: நேரம் பிற்பகல் 2:15. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இனி கேட்கலாம்
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில். இன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி மாவட்டம் சிறுகமணி எஸ் கிருத்திகா அவர்கள். ஒருங்கிணைந்த பண்ணையங்கிறது பாரம்பரிய விவசாயத்தோட கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, அசோலா வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு போன்ற இணை தொழில்களை சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்து செய்யற முறை. இது பண்ணை கழிவுகளை மீண்டும் உரமாக மாற்றி இடுபொருள் செலவை குறைச்சி லாபத்தை அதிகரிக்க செய்யுது. இப்படி ஒருங்கிணைந்த பண்ணையத்தை எப்படி செய்யறது, அதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், நம்மோடு இணையறாங்க திருச்சி மாவட்டம் சிறுகமணி எஸ் கிருத்திகா அவங்க.
3: வணக்கம்மா.
4: வணக்கம் சார்.
3: இன்னைக்கு ஏன் விவசாயிகள் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை தேர்ந்தெடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து நம்ம ஏன் தேர்ந்தெடுக்கணும்னா, ஒரு தொழில் வந்து நம்மளுதுல லாபம் இல்ல அப்படின்னா இன்னொரு இது லாபம் கொடுக்கும். வீட்டிலேயே வந்து அசோலா காளான் அது இல்லாம தோட்டத்துக்கு தேவையான பயிர் இதெல்லாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு இதுல நம்மளுக்கு முதலீடு இல்ல அப்படின்னாலும் இன்னொரு இதுல நம்ம இது முதலீடு போட்டு அதுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு வியாபாரத்தை பெறலாம்.
3: சரிம்மா. நம்ம இப்ப ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாவே முதல்ல பண்ணை வடிவமைப்பு அப்படின்றாங்க. இப்ப குறைந்தபட்சம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை செய்யணும் அப்படின்னா எதுவும் இவ்வளவு ஏக்கர் தான் வச்சிருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா? இல்ல
4: அது நம்ம பார்த்து முதலீடு பண்றதுதான் சார். இப்ப ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போதுமே வந்து சின்னதா ஆரம்பிச்சு அதுல இருந்து படிப்படியா போகணும் தான் இருக்கும். அதுல நம்ம வந்து ஒரு குரோ பேக்ல போட்டு வளர்த்து அதுல இருந்து நல்லா டெவலப் ஆச்சு அப்படின்னா நம்ம இன்னும் பண்ணையை போட்டு பெருசாக்கலாம்.
3: சரிங்கம்மா. அம்மா இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையத்துல என்னென்னலாம் இருந்தா அது ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் நீங்க சொல்லுங்க.
4: ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னா

0: வந்து காளான் வளர்க்கலாம், அசோலா வளர்க்கலாம், தேனீ வளர்ப்பு பண்ணலாம், நம்ம வந்து பூந்தோட்டம் போடலாம், அந்த மாதிரி போடலாம், அப்புறம் மண்புழு உரம் தயாரிக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம வந்து வயலுக்கும் உதவும், நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், உலகமும் பசுமையா இருக்கும்.
1: ஆமா, இப்ப இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தி இதுவும் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வேளாண் அறிவியல் நிலையத்துல படிப்பு இதுக்குன்னு எதுவும் இருக்காங்கம்மா?
0: அது ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து நம்ம இப்ப படிச்சு முடிச்சுட்டு வர பட்டதாரிக்கு வந்து அக்ரி கிளினிக் அக்ரி பிசினஸ் சென்டர்ன்னு சொல்லிட்டு நபார்ட் மூலியமா ஒண்ணு பயிற்சி அளிக்கிறாங்க. அது வந்து 45 நாள் பயிற்சி. அந்த 45 நாள் பயிற்சியில 500 ரூபாய் மட்டும் கட்டினா போதும், பாக்கி எல்லாமே வந்து அவங்களே எல்லாமே நமக்கு ஃப்ரீயா பண்ணி தருவாங்க. அந்த கோர்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணி பண்ணிட்டு இருக்கவங்கள போய் நம்ம நேர்லயே சந்திச்சு அவங்க எப்படி பண்றாங்க என்னங்கறத அவங்களோட அனுபவத்தையும் எடுத்துக்கலாம், நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம கத்துக்கலாம். இது வந்து அக்ரி படிச்சவங்க அக்ரி சார்ந்து அலை சப்ஜெக்ட் இருக்கும், அதாவது பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி படிச்சவங்களாமும் நம்ம வந்து ஒரு தொழில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க ஒரு பயிற்சி தராங்க. நம்ம வேலை இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணாம இந்த மாதிரி ஒரு பிசினஸ் போய் கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு வேலை வாய்ப்பை எடுத்து நம்ம 4-5 பேத்துக்கு வேலை வாய்ப்பு தர மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து 45 நாள் கோர்ஸ் முடிச்சோம் அப்படின்னா 20 லட்சம் வந்து லோன் உள்ள ஒரு சர்டிபிகேட் இருக்கும். அது வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து இன்னும் ஒற்றுமை தராங்க, 33% சப்சிடி தராங்க. அதை தவிர அதர எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு எல்லாம் வந்து 45% சப்சிடி தராங்க. இதை வச்சு நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணலாம், ஸ்டார்ட் அப் பண்ணி நம்மளால ஒரு 4 பேருக்கு வேலையும் தரலாம், நம்மளும் பயன்படுறோம்.
1: சரிங்கம்மா, இப்ப இந்த படிப்பு எங்கெல்லாம் சொல்லித்தராங்க, எப்படி அணுகணும், அதை பத்தி அணுகணும்?
0: இது வந்து இந்த படிப்பு வந்து தமிழ்நாட்டுல 18 இடத்துல சொல்லித்தராங்க. நான் படிச்சது வந்து நாமக்கல்ல ஒரு நிறுவனத்துல படிச்சேன். இதை பத்தி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நபார்டுன்னு சொல்லி ஏசி ஏபிசின்னு சொல்லி இணையதளத்துல தேடணும் அப்படின்னா அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்.
1: சரிங்கம்மா, நீங்க பயிற்சி பெற்றிருக்கீங்க, இந்த 45 நாளையில என்னெல்லாம் கத்து தராங்கிறத எங்களுக்கு சொல்லலாமா?
0: அதாவது நான் போன இடம் நாமக்கல் அப்படிங்கறதுனால அங்க கோழி இது அதிகமா இருக்கும், அதனால கோழி பண்ணைய போய் பார்த்தோம். அப்புறமேட்டு வந்து காளான் வளர்ப்பு எப்படி பண்றாங்கிறத பார்த்தோம். அங்கேருந்து வந்து டிஷ்யூ கல்ச்சர் வந்து எப்படி செடி நடுறாங்க, லேப் பாக்கல, செடியில வெளியில எப்படி ஹார்டனிங் பண்றாங்க அப்படிங்கறத போய் பார்த்தோம். அப்புறம் ஃபிக், அதாவது வேல்யூ அடிஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அப்புறமேட்டு வந்து பனானால எப்படி வேல்யூ அடிஷன் பண்றாங்க அப்படிங்கறத, இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பயிற்சி தராங்க, அதுக்கான மார்க்கெட்டிங் எப்படி பண்றதுங்கிறதையும் வந்து கிளாஸ் எடுத்தாங்க.
1: இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கறதுல நீங்க சொல்ற மாதிரி தேனு அசோலா வளர்க்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். என்னென்ன வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கலாம் நம்மளுடைய பண்ணையில அப்படிங்கறத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: அதாவது நம்ம கோழி பண்ணை வச்சு கோழி வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், அப்பவே தேனீ வளர்ப்பு பண்ணலாம். இது வந்து அதிகமா பண்ணலாம்.
1: இதனுடைய கழிவுப் பொருட்கள் எப்படி நம்ம வந்து முறையா பயன்படுத்தி மறுசுழற்சி செய்து நம்மளுடைய நிலத்துக்கே உரமா கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த,
0: அதாவது இப்ப நம்ம வந்து மாட்டோட கழிவு எடுத்தோம் அப்படின்னா ஒரு பேக் வச்சு அந்த பேக்ல தண்ணி போட்டு அந்த மாட்டு சாணத்தையும் நம்ம மண்ணையும் கலந்து ஒரு தொட்டில விட்டு அந்த தொட்டில நம்ம அசோலா விதைய வாங்கி போட்டோம் அப்படின்னா, அது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா 15 நாள் கழிச்சு நம்ம அந்த அசோலாவை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அந்த அசோலாவை எடுத்து நம்ம வந்து நெல் பயிருக்கு போட்டோம் அப்படின்னா அதிக மகசூல் கிடைக்கும். அதே அந்த அசோலாவை எடுத்து நம்ம மாட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா பால் சுரக்கும். சோ அந்த மாட்டு கழிவை வச்சு இந்த ஒரு அசோலா பயிற்சி பண்ணலாம். அதே மாட்டு கழிவை வச்சு நம்ம வந்து க்ரோ பேக்ல மாட்டோட வேஸ்ட், அப்புறம் நம்ம வீட்டோட வேஸ்ட் இதெல்லாம் வச்சு நம்ம மண்புழு உரம் தயாரிக்கலாம். அதுவும் நம்ம வந்து நிலத்துக்கு போட்டோம் அப்படின்னா நல்ல மகசூல் கிடைக்கும்.
1: ஆமா, நீங்க எல்லாத்துக்கும் ஒரு க்ரோ பேக் அப்படின்றீங்க, திருப்பியும் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்துல முடிஞ்சவரையும் வந்து இடுபொருட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த க்ரோ பேக் வாங்கித்தான் ஆகணுமா, அது வாங்குறதா இருந்தா எவ்வளவு விலை வரும், அதை பத்தியான விவரங்கள் சொல்லுங்க.
0: க்ரோ பேக்லயும் நம்ம வளர்க்கலாம், க்ரோ பேக் இல்லைனாலும் ஒரு தொட்டி மாதிரி வச்சு கூட வளர்க்கலாங்க. அதுக்கான பொருள் வந்து சப்சிடி தருவாங்க, சப்சிடி வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: இந்த பயிற்சி முடிச்சோன்னு, அதாவது நீங்க சொல்லக்கூடிய இந்த அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அந்த பயிற்சியை முடிச்சோன்னு நான் போய் அரசாங்கத்துல வந்து கடன் உதவி கேட்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட எவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்கணும், நான் அதுக்கு முன்னாடியே ஏற்கனவே நான் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா, அந்த விவரங்களை சொல்லுங்க.
0: அதாவது இது வந்து ஏக்கர் கணக்குன்னு இல்ல, நம்ம ஏக்கர் வச்சிருந்தாலும் நம்ம பண்ணலாம், இல்லைன்னா அந்த ஏக்கர் நம்ம வந்து வாங்கிக்கலாம், நம்ம கூட்டா கூட சேர்ந்து கூட பண்ணிக்கலாம். அதை நம்ம வந்து அந்த தொழில் பண்ணணும், அதாவது தொழில் பண்ணி நம்ம இடையில நிறுத்தினா கூட ஓகே, ஆனா அந்த சர்டிபிகேட் வந்து ஒரு தடவை வரவை வாங்கி நம்ம பண்ண முடியும், அதுக்கு மேல அதை பண்ண முடியாது.
1: நம்ம இப்ப இந்த தேன் வளர்ப்பு பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒருங்கிணைந்த பண்ணையில இந்த தேன் வளர்ப்பு செய்யறதுனால நம்மளுடைய பயிர்களுக்கு என்ன மாதிரியான நன்மை கிடைக்குங்கிறத சொல்லுவோம்.
0: நிறைய வந்து நமக்கு மகசூல் கிடைக்கும், அதாவது அது மகரந்தத்தை எடுத்து அது பண்றதுனால நமக்கு மகசூல் அதிகமா நமக்கு கிடைக்கும், நம்மளுக்கும் தேன் அதிகமா கிடைக்கும்.
1: காளான் எப்படி

0: வளர்க்கணும், அது எப்படி வந்து அந்த பெட் தயாரிக்கணும், அதை பத்தி விவரமா சொல்லுங்க.
1: அதாவது காளான் வளர்ப்பு என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு பொழுதுபோக்கா பண்ணலாம் அந்த காளான் வளர்ப்புங்கிறது. அந்த காளான் வளர்ப்புக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா வைக்கோல் தேவை. அந்த வைக்கோல் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியில நல்லா சுட வச்சுக்கணும். எதுக்காக சுத வைக்கிறோம் அப்படின்னா, அதுல உள்ள கிருமிகள் எல்லாம் வந்து அதை சாகடிக்கிறதுக்காக. அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா உலர வைக்கணும். நல்லா ஒரு மணி நேரம் உலர வைக்கணும். உலர வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான என்ன அப்படின்னா, ஒரு பாலித்தீன் பை. அந்த பாலித்தீன் பையும் விதையும் இருந்தா போதும், நம்ம காளான் வந்து எளிமையா பண்ணலாம். அந்த வைக்கோல் உலர்ந்த பிறகு அது வந்து அந்த பேக்ல ஒரு வட்டமான ஒரு ஷேப்ல 1 இன்ச் நல்ல ஹைட்டுக்கு அதை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டு நல்லா விதைய போடணும். அந்த விதை வந்து நம்மளுக்கு வந்து பக்கத்துல உள்ள அறிவியல் நிலையத்துல கிடைக்கும், வாங்கிக்கலாம். அந்த விதைய போட்டு அது வந்து ஒரு 5 லேயரா அதை நல்லா பேக் பண்ணிக்கணும். நல்லா பேக் பண்ணி நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு 4-5 இடத்துல ஹோல் போடுக்கணும். எதுக்காக ஹோல் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹோல் வழியா தான் அது வளர முடியும் அந்த காளான்னால. காளான் வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து என்னன்னா, அந்த இடம் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கணும். அதனால வந்து குளிர்மையான இடத்துல ஒரு மேல வந்து கீட்டு போட்டு நல்லா கட்டி தொங்க விட்டுறணும். தொங்க விட்டுட்டு டெய்லியும் வந்து தண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம். எதுக்காக அப்படின்னா, அந்த இடத்துல நல்லா குளிர்ச்சி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த இடத்துல நம்ம போட்டுக்கணும். போட்டு நம்ம வந்து இந்த ஏமை வந்து ஒரு 15 நாள் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த காளான் வந்து வளரும். அந்த காளான் வந்து 20-25 நாளுக்குள்ள நம்ம அறுவடை பண்ணிடலாம். அதுக்கு தேவை குளிர்மையான இடம், வளர்றதுக்கு தேவையான அந்த தண்ணீர் இருந்தா போதும், அது நல்லா எளிமையா இல்லாம. அதை நம்ம வந்து இப்ப அதிகமா வெளியிலயும் வந்து காளான் வாங்குறாங்க, ஏன்னா புரோட்டீன் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால. அதனால காளான் பயிற்சி வீட்டுல உள்ளவங்களும் நம்ம பண்ணலாம். ஒரு பொழுதுபோக்கா ஆரம்பிச்சா கூட அது ஒரு நம்ம பிசினஸா ஆரம்பிக்கலாம். அது
0: அதே போல அந்த தேனி எப்படி வந்து பராமரிக்கணும், எத்தனை கூடு வைக்கலாம் ஒரு இதுல ஒரு ஏரியால, அதை பத்தியான விவரங்கள் சொன்னீங்கன்னா நல்லா
1: இருக்கும். முக்கியமா நமக்கு தேனி வைக்க வேண்டியது வந்து சுத்தி வந்து எந்த புகையும் இல்லாம இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பக்கத்துல வந்து புகை இதையும் போட்டாங்க அப்படின்னா அந்த தேனியால அதை சர்வே ஆக முடியாது. தேனி வந்து ஒரு 2 லேயர் பெட்டி மாதிரி இருக்கும். அந்த பெட்டியில வந்து 2 அட்டை வச்சிடலாம், கீழே 2 அட்டை, மேல 2 அட்டை. அந்த தேனிக்கு வந்து மகசூல் வந்து அதுவாகவே எடுத்துக்கும், மகரந்தம் அதுவாகவே எடுத்துக்கும். ஒரு சில சமயம் அதுக்கு மகரந்தம் இல்லை அப்படின்னா அதால எதுவுமே பண்ண முடியாது. அந்த நேரத்துல நம்ம வந்து தண்ணியில சக்கரை போட்டு அதோட சேர்த்து இந்த கிருமி நாசினி மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கரிசலாங்கண்ணி போட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, கிருமியை சாகடிக்கும் அப்படிங்கறதுக்காக. இதை போட்டு எச்சோம் அப்படின்னா அது இன்னும் உணவு இல்லாத பொழுது அந்த இதை எடுத்துக்கிட்டு அது இன்னும் வந்து தேன் சுரக்கும். இந்த தேனி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுத்தி வந்து நம்ம என்ன பயிர் கிட்ட வச்சிருக்கோமோ அந்த இடத்துக்கிட்ட நமக்கு விளைச்சல் நல்லா இருக்கும். இது வந்து மல்லிப்பூ காடி கிட்ட வச்சா இன்னும் நல்லா வளரும்.
0: அதாவது இப்ப இந்த பண்ணை அப்படின்னா ஒரு ஏக்கர்ல எப்படி எப்படின்னா நிலத்தை எது எதுக்கு ஒதுக்கலாம், என்னென்ன பயிர்கள் வைக்கலாம், பண்ணை அமைப்பு எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
1: அதாவது எப்படின்னா, ஒரு வீட்டிலே இருக்கும் அப்படின்னா வீடு பக்கத்துல வந்து நம்ம மேல வந்து கோழி பண்ணை வைக்கலாம், கீழே வந்து மாடு இது வச்சுக்கலாம். சோ பக்கத்திலே வந்து தேவையான அந்த அசோலா இது, மண்புல் உரையுது, அந்த மாதிரி பக்கத்திலே வந்து ஒரு ஷெட் அமைச்சு ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி நமக்கு காளானோட இது போட்டுக்கலாம். அவை தவிர வந்து நம்ம பை வச்சு செடியெல்லாம் வளர்த்து அதையும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு வீட்டுல எப்படி அமைச்சு நம்மளால எப்படி முதலீடு பண்ண முடியும் அப்படிங்கறது, பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சிறிய அளவுக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி.
0: சரிங்க, இப்ப நீங்க சொல்ற மாதிரி வீட்லயே வந்து நான் பண்றேன் அப்படின்னா, இப்ப அவங்கள்ட்ட ரொம்ப குறுகிய நிலம் தான் இருக்கும், பெண்கள் வந்துதான் பண்ணணும், அவங்க வந்து என்ன மாதிரியான இதுல இப்ப நீங்க சொல்லக்கூடிய என்ன தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க?
1: நான் அதிகமா சொல்றது வந்து நம்ம காளான் வளர்ப்பு பண்ணலாம், அசோலா வளர்ப்பு பண்ணலாம். ஏன்னா வந்து இது நம்ம சொல்றோம் எளிமையா தான் இருக்கும், பட் போய் அனுபவப்பட்டாதான் நம்மளுக்கு ஒவ்வொன்றும் தெரியும். இது ரெண்டும் பெண்கள் ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அவங்களுக்கும் வந்து முடிஞ்சதை ஒண்ணு கத்துக்கலாம், அவங்களால முடிஞ்சதையும் ஒண்ணு செய்யலாம்.
0: சரிம்மா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தாலுமே கூட காளான் வளர்ப்புக்கு எங்கெல்லாம் பயிற்சி கொடுப்பாங்க?
1: அதாவது காளான் பயிற்சி வந்து அருகில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்துல வந்து ஃப்ரீயாவும் சொல்லி தராங்க. நம்ம கட்டணம் கட்டியும் கத்துக்கலாம். கத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சர்டிபிகேட் தராங்க. அது தவிர அங்க வந்து நம்ம விதையும் விக்கிறாங்க, நம்ம வாங்கி நம்ம பயிற்சியும் எடுத்துக்கலாம்.
0: இப்ப நீங்க வந்து அசோலாவும் வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. பெண்கள் வந்து அசோலா வளர்க்கறதுனால பெரும்பாலாவது உரமதனமா அது பயன்படும், அதை எப்படி நம்ம சந்தைப்படுத்துறது வீட்டுல வளர்த்தா?
1: அதாவது அசோலா வந்து நம்ம வீட்டு மாடு வளர்க்கறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். அதாவது பக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் கொடுக்கு. அதுவும் இல்லாம இந்த அசோலாவையும் இப்ப வந்து என்னன்னா, அதை அரைச்சு நம்ம மாவோட சேர்த்து இட்லியாவும் சாப்பிடறாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து புரோட்டீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணி அசோலாவை வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க.
0: நீங்க படிச்சது பிஎஸ்சி?
1: நான் பிஎஸ்சி. பயோடெக்னாலஜி, உயிர் தொழில்நுட்பவியல்.
0: உயிர் தொழில்நுட்பவியல் படிச்சுட்டு இப்ப என்ஆர்சிபில வந்து
1: வாழை ஆராய்ச்சி,
0: டிஷ்யூ கல்ச்சர் டிபார்ட்மெண்ட். திசு வளர்ப்பு வந்து இன்றைய வேளாண்மைக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: அதாவது டிஷ்யூ வளர்ப்பு அப்படின்னா நம்ம வந்து நார்மலா ஒரு கட்டையை கொண்டு போய் எங்கே

0: வந்து வாங்கி கொண்டு வந்து வைக்கிறோம். வேற ஒரு மண்ணுல இருந்து இன்னொரு மண்ணில கொண்டு போய் நடுறோம். சோ அப்ப வந்து அந்த மண்ணில வந்து எவ்வளவோ கிருமிகள் இருக்கலாம், எவ்வளவோ நோய் தாக்குதல் இருக்கலாம். டிஷ்யூ வளர்ப்பு ஏன் அப்படின்னா, அந்த வந்து நாங்க டிஷ்யூ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லேப் கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி அதுக்கு வந்து தேவையான நியூட்ரியன்ட் எல்லாத்தையும் கொடுத்து நாங்க வளர்க்கிறோம். அப்படி வளர்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நோய் இல்லாம இருக்கும். அதாவது வந்து எந்த விதமான நோய் பாதிப்பும் இருக்காது. கண்ணு வந்து ஈவனாவும் இருக்கும். நமக்கு தாரும் வந்து ஒரே நேரத்துல அறுவடை பண்ணலாம். இதே நம்ம வந்து கட்டையை வாங்கி வச்சோம் அப்படின்னா, ஒரு தாரம் முன்னாடி இருக்கலாம், ஒரு தாரம் பின்னாடி இருக்கலாம். இதே நம்ம டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னா வந்து ஒரே நேரத்துல நமக்கு வந்து தார் வந்து ஒரே நேரத்துல போய் அறுத்துட்டு வந்துடலாம். வியாபாரத்துக்கும் ஈஸியா இருக்கும், மார்க்கெட்டிங் ஈஸியா இருக்கும், ஆளும் நமக்கு ஈஸியா கிடைப்பாங்க. அதாவது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஈஸியா நம்ம வந்து அறுவடை செய்யலாம், பஞ்ச் வெயிட் நல்லா கிடைக்கும், நோய் தாக்குதல் எதுவுமே இருக்காது.
1: அதுக்குன்னு நீங்க வந்து ஒரு கண்டிஷன்டு இடத்துல மட்டும்தான் வளர்க்க முடியும் அப்படிதானே? நீங்க வந்து இப்ப வயல்ல கொண்டு டிஷ்யூ கல்ச்சர் பண்ண முடியாது,
0: ஃபுல்லாவே வந்து லேப் கண்டிஷன்ல தான் வளர்க்க முடியும். லேப்லேருந்து வந்து வெளியில கொண்டு வந்து வெளியிலயும் ஒரே நேரத்துல கொண்டு வர முடியாது. ஏன்னா வந்து உள்ள வந்து ஏசி கண்டிஷன்ல வளர்ந்து வெளியில வந்து அது டைரக்டா சன்லைட் பட்டுச்சு அப்படின்னா அதால சர்வே ஆக முடியாது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் டனல், பிரைமரி டனல்னு சொல்லிட்டு ஒரு 80 டிகிரி செல்சியஸ் டனல்ல அதை வளர்த்து அதுலேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியில சர்வே பண்ண விடுவாங்க.
1: நம்ம இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு, அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையம், அது மட்டும் இல்லாம பயிற்சி எல்லாம் எங்கே கிடைக்குது, அந்த பயிற்சி மூலமா நீங்க பெற்ற அனுபவங்கள், தீவனப்புல் வளர்ப்பதா இருக்கட்டும், எல்லா அனுபவங்களையும் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றி சார்.

0: கொண்டு செல்ல கண்ணு.
1: விவசாயத்தை முறையாகவும் ஒருங்கிணைந்த பண்ணையமாகவும் வருடம் முழுவதும் செஞ்சா நல்ல வருமானம் கிடைக்கும்னு இதுவரைக்கும் தன்னோட அனுபவ கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. திருச்சி மாவட்டம் சிறுகமணி எஸ் கிருத்திகா அவங்க.

0: விவசாய அன்பர்களே, ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர்பான சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் எஸ் கிருத்திகா அவர்களை அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண் 9944157186. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9944157186. இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: இனிமையோடும் புதுமையோடும் திசையெங்கும் சிறகடிக்கும் இது திருச்சி வானொலி.
2: ஒரு மரம் நட்டா அது நமக்கு நிழல் தரும், ஆனா காடுகளை உருவாக்கணும்னா அது நம்ம தலைமுறைக்கு வாழ்க்கை தரும். இயற்கையை நேசிக்கும் உங்களுக்காக பல பயனுள்ள தகவல்களுடன் வருகிறது ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில். இது கிராம சமுதாயம்.

0: பிச்சை கட்டு ஆடத்தான்.
1: இன்னைக்கு சூழ்நிலையில குறைஞ்சு வர காடுகளை பாதுகாக்கிறதும் புதிய மரங்களை வளர்க்கறதும் நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையா இருக்கு. காடு வளர்ப்புங்கிறது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி மட்டும் இல்லைங்க, அது அடுத்த தலைமுறைக்கான நம்பிக்கையை விதைக்கிறதும் கூட. அப்படி ஒரு நல்ல முயற்சியில ஈடுபட்டு 40 ஏக்கர்ல காடுகளை உருவாக்கி காலத்துக்கும் பயன் தரும் வகையில செஞ்சிருக்கிறாரு அரியலூர் மாவட்டம் த சோழங்குறிச்சி ஆர் கே செல்வமணி. இயற்கையை காக்கிறதுக்கும் எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் அவர் செஞ்சுகிட்டு இருக்க முயற்சிகள் என்னென்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஜெயங்கொண்ட பக்கத்துல ஒரு கிராமம், அந்த கிராமம் வந்து எப்படி இருந்தது, இந்த காடுகள் வளர்க்கணும்னு உங்களுக்கு எப்படி நோக்கமா இருந்தது, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
3: தோட்டக்கலை பட்டய படிப்பு படித்திருக்கிறேன். தனியார் வேளாண் நிறுவனத்தில் களப்பணியாற்றி வந்தேன். அதை விட்டுவிட்டு இயற்கைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பண்ணையை விலை கொடுத்து வாங்கி தைலமர காடுகள் நிறைந்திருந்தது. அந்த தைலமர காடுகளை அழித்து விட்டு போர்வல் மூலியமாக மலைகளில் வளரக்கூடிய பயிர்களை பயிரிட்டேன். செவ்வாழை உள்பட பல்வேறு தோட்டக்கலை பயிர்களையும் நான் சாகுபடி செய்து வருமானங்களும் பெற்றேன். பண்ணையின் மையப்பகுதியில் பருவத்தை உருவாக்கி அதில் 500 மேற்பட்ட உயர் ரக நாட்டு ரக மாட்டினங்களையும் பராமரித்து வந்தேன். 150 மேற்பட்ட செம்மறியாடுகள் வெள்ளாடுகளையும் பராமரித்து வந்தேன். தற்பொழுது வேலைக்கு ஆள்கள் கிடைக்காத காரணத்தினால் நான் முழுவதும் மரப்பயிர்கள் நட்டு வளர்த்து வருகிறேன். 40 ஏக்கர்களும் குறுங்காடுகள் போல் உருவாக்கி

0: இந்த சோழன்குறிச்சி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து செம்மண் நிறைந்த இடமா இருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பா செம்மண் நிறைந்த மரங்கள்தான்.
0: இந்த காடுகளை உருவாக்கணும் அப்படின்றது உங்களோட திட்டத்துல இருந்த ஒரு செயலா? ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த காடுகளை உருவாக்குனீங்களா?
1: ரெண்டும் நம்ம எடுத்துக்கலாம். நான் முதல்ல வந்து வாழை நடும் பொழுது அது இடையில இடையில என்ன பண்ண, அந்த மரக்கன்றுகளையும் நட்டு வளர்க்க ஆரம்பிச்சேன். வாழை வந்து ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சது. மரக்கன்றுகளை பழுது இல்லாம வளர ஆரம்பிச்ச உடனே வாழையினுடைய மகசூல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மரங்கள் வந்து நல்லா செழிப்பா வளர ஆரம்பிச்சது. எந்த கண்ணும் பழுது இல்லாம வந்து வளர்ந்து ஆரம்பிச்சதுனால காடு போல் உருவாக்கிவிட்டு அடுத்தடுத்த நிலங்களையும் இதோ போல் உருவாக்க ஆரம்பிச்சேன். ஆள்கள் பற்றாக்குறை அதிகமாக இருந்த காரணத்தினால நான் மரப்பயிர்களுக்கு மாறினேன்.
0: இப்ப விவசாயமும் தொடர்ந்து பாக்குறீங்க இல்லையா?
1: பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து நிலக்கடலை மக்காச்சோளங்கள்லாம் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து நிலக்கடலை இடையில வந்து நாங்க முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம்.
0: இப்ப இதெல்லாம் மதிப்பு கூட்டு விற்பனை பண்றீங்களா?
1: மதிப்பு கூட்டி விற்பனை பண்றதுக்கு எங்களுக்கு வந்து அந்த ஆள் பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால நேரடியாக நாங்க மார்க்கெட்ல கொண்டு போயிட்டு அன்னனை மார்க்கெட்ல என்ன ரேட்டு போகுதோ அது மாதிரி நேரடியாக விற்பனை செய்து வரோம். தனியா நாங்க எதுவும் விற்பனை பண்றது இல்ல.
0: இப்ப காடுகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் எடுத்துதான் இந்த செயல்பாட்டை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. எத்தனை ஏக்கர்ல நீங்க எந்தெந்த மாதிரியான மரங்கள் நட்டிருக்கீங்க? இதற்குரிய செடிகளை நீங்க எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க?
1: ஆரம்பத்துல கண்ணு நடும்பொழுது தனியார் நாற்றங்கால இருந்து தான் கண்ணு வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க கொஞ்சம் கொஞ்சமா வனத்துறை அலுவலர்களும் வந்தாங்க. வனத்துறை அலுவலர்கள் இலவசமாக கண்ணு கொடுத்து அதை பராமரிக்கிறதுக்கு அது ஒரு மணியமாக ஒரு கன்றுக்கு 15 ரூபாயும் கொடுத்தாங்க. தேக்கு, செம்மரங்கள், மகாகனி, தும்மிழை இது போன்ற பழங்கள் கொடுத்தாங்க. டிஎன்பியில் தமிழ்நாடு காகித ஆலை தொழிற்சாலை மூலியமாக எங்களுக்கு சவுக்கு கன்றுகளும் மலைவேம்பு மரங்கள் உள்பட நிறைய அங்கிருந்து கண்ணு கொடுத்தாங்க. ஈஷா நர்சரி அவங்களையும் வந்து எங்களுக்கு கண்ணு கொடுத்தாங்க. ஆண்டுக்கு ஒரு 2000 கன்றுகள் குறையாம நாங்க நட்டுக்கிட்டு வந்தோம். ஒரே நேரத்தில் வந்து அது கண்ணு நடும்பொழுது கிட்டத்தட்ட 70% கன்றுகள் அது வந்து சில இடங்கள்ல வந்து நம்ம வந்து பராமரிக்க முடிஞ்சது. அது புடைச்சது. பாக்கி 30% கழுந்துகள் வந்து இறந்து போயிட்டு காஞ்சி போயிடுதுங்க. நம்ம வந்து பருவம் தவறி நடும்பொழுது 80% கண்ணுகள் காஞ்சி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அதனால தொடர்ந்து நாங்கள் வந்து ஆண்டுக்கு ஒரு 2000 கன்றுகள் நட்டோம்னா அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 500 கன்றுகளாக காப்பாற்ற முடியுது. அந்த இடைவெளியை நம்ம நிரப்பிட்டு வரோம். இடைவெளி அதிகமா இருக்கிற இடங்கள்ல வந்து நாங்க கண்ணு பழுது போடுறதோடு இல்லாம நெருக்கமா இருக்கிற கண்ணுகளையும் நாங்க அதை கலைச்சு வேற பகுதிக்கு எடுத்து மாத்தி நட்டுட்டு வரோம்.
0: இப்ப அந்த 40 ஏக்கரம் வந்து உங்களுக்கு சொந்தமான இடங்களா அல்லது அரசாங்கத்தின் இடங்களோ அதுல வந்து இருக்குங்களாயா?
1: இது 40 ஏக்கரம் எனக்கும் சொந்தமா எங்க குடும்பத்துக்கு சொந்தமான இடங்கள் தாங்க.
0: இப்ப நீங்க ஒருத்தர் மட்டும் இந்த காடுகளை உருவாக்குறப்ப குடும்பங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்களா? இதற்கு எந்த மாதிரியான உதவிகளை நீங்க அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்த்தீங்க?
1: நம்ம குடும்பங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனாலதான் இந்த அளவுக்கு நாங்க செய்ய முடிஞ்சது. ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறை இருக்கும்போது இந்த கிளைகள்லாம் இப்ப வேப்ப இலைகள்லாம் இருக்குதுனாக்க நம்ம கால்நடைகள் ஆடுகள் வளர்க்கறதுக்கு அது தீவனமாகவும் பயன்படுத்துங்க. இப்ப சுபாபு மரங்கள் போடும்போது அது மாடுகளுக்கு தீவனமாகவும் பயன்படுத்துங்க. நம்ம மாடுகளை வந்து விட்டு மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ச்சல் தரமாகவும் அது பயன்படுத்துங்க. அதனால மாட்டிலேருந்து வருமானம், இந்த கோழியிலேருந்து வருமானம், அங்க பண்ணைக்குட்டி வச்சிருக்காங்க அந்த மீன்லேருந்து வருமானம், இப்படி வருமானத்தை ஏற்படுத்திக்கிட்டு அங்கிருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்க படிக்க வைக்கணும், திருமணம் அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நாங்க மரங்களை வந்து ஒரு 30 மரம் 40 மரம் மொத்தமாகவும் மரங்களை வந்து வெட்டி வைக்கும்போது அது ஒரு வருமானமும் ஒரு மொத்தமாகவும் ஒரு அமௌண்ட் கிடைக்குதுங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட மரங்களை வந்து நாங்கள் இதுலேருந்து வெட்டி உறவினர்கள் உள்பட எங்க சொந்த வீடு கட்டத்துக்கும் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோங்க. இதெல்லாம் வெளியிலேருந்து வாங்கியிருந்தோம்னாக்க 500,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கணும். அது எங்களுக்கு மிச்சமாக இருக்குங்க.
2: வேலையாட்கள் பற்றாக்குறை இந்த அளவு இருக்கும்போது 40 ஏக்கர்ல மரங்களை நட்டு வளர்க்கறது சாத்தியமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா குடும்பத்துல உள்ளவங்க உதவியால மட்டும்தான் என்னால சாதிக்க முடிஞ்சதுன்னு தனது அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாரு ஆர் கே செல்வமணி. தொடர்ந்து இணைந்திருப்போம் நேயர்களே.

0: கிட்டத்தட்ட 40 ஏக்கர் அளவுல காடுகளை உற்பத்தி பண்ணி அந்த காடுகள்னால வரக்கூடிய நன்மைகளை நீங்க அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதுல தொடர்ந்து விவசாயமும் பாக்குறீங்க. ஒருங்கிணைந்த பண்ணைய செயல்முறையில நீங்க வந்து இத செயல்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்களையா?
1: கண்டிப்பா சொல்லலாங்க. இது இல்லாம நான் வந்து இந்த வீடு கட்டிருக்கேன்னு சொன்னாருங்களா, ஒரு 4000 சதுரடி பரப்பளவுல வீடு கட்டிருக்கும் போது அந்த மொட்டை மாடிகளில் சேகரிக்கக்கூடிய மழை நீரையும் நான் சேகரித்து அதுதான் நாங்க குடி தண்ணீருக்காகவும் வீட்டு தோட்டத்துக்குள்ள உள்ள தாவரங்களுக்கும் அதை பயன்படுத்துவாங்க.
0: இப்ப இந்த மரங்களுக்கு தண்ணீர் வசதி எல்லாம் எப்படிங்க பண்றீங்க?
1: போர்வெல் மூலியமா இருக்கு. நாங்க போர்வெல் வந்து அதிகமா பயன்படுத்துறது இல்ல, ஏன்னா இந்த மரங்கள் இப்ப நாங்க சுத்தி வச்சிட்டதுனால மாதம் மூமாதிரி மழை பெய்ததால அந்த காலத்துல வசனங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி வந்து மாதத்துக்கு பாத்துக்கிட்ட 2-3 மழை வந்து எங்க பண்ணைக்கு சுத்தி பெய்ஞ்சிடும். 40 ஏக்கருக்கு ஒரு குறுங்காடா இருக்கிறதுனால அடிக்கடி அந்த மழை பெய்யுது நம்ம பார்க்க முடியுது. நான் கிடங்கும் வெட்டியிருக்கேன். கிடங்கு வெட்டும் போது ஒரு சின்ன ஒரு மழை பெய்ஞ்சா கூட அந்த கிடங்குல வந்து தண்ணி தேங்கிக்கும். அந்த கிடங்குல உள்ள தண்ணி ஈரப்பதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்கள் அந்த ஈரப்பதம் காத்துட்டு இருக்கோம்.
0: இளமை காலங்கள் கல்விகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
1: நான் வந்து தோட்டக்கலை பட்டய படிப்பு படிச்சிருக்கிறேன். கரும்பு இன்ஸ்பெக்டரா நான் வந்து பணியாற்றினேன். களப்பணி ஆற்றும் போது கிட்டத்தட்ட ஒரு 100 கணக்கான கிராமங்களுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அங்க விவசாயிகள் பார்க்கும்போது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமா பயிர் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தாக்கம் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கணும், காடுகள் உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குச்சு. பசுமை மீன்ல இருந்த ஆர்வத்தினால நான் வந்து தொடர்ந்து இதுல வந்து நான் வந்து கவனம் செலுத்தி வருகிறேன். லயன்ஸ் கிளப்ல வந்து மாவட்ட தலைவராக இருக்கிறேன். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக மரக்கன்றுகளை நான் வழங்கி வருகிறேன்.
0: மழை இல்ல, அதனால விவசாயம் பார்க்க முடியல. கால் காசா இருந்தாலும் நம்ம உட்கார்ந்து சம்பாதிக்கணும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. பல இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்புகளுக்காக தேடி அங்கங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் நீங்க இவ்வளவு படிச்சு ஒரு கரும்பு இன்ஸ்பெக்டராவும் வேலை பார்த்து இருந்தாலும் விவசாயத்துல இவ்வளவு ஈடுபாடு இருக்கு அப்படின்றப்ப உங்களுடைய முன்னோர்களோட வழிவகையை நீங்க பார்த்ததுனாலயா அல்லது உங்க கள ஆய்வுகள்ல நீங்க மேற்கொண்ட செயல்கள் உங்களுக்கு உறுதுணையா இருந்ததா?
1: இரண்டுமே உண்டு. எங்க வீட்டுல வந்து ஆரம்பத்திலேயே வந்து எங்களுக்கு 1-2 ஏக்கர் நிலங்கள் தான் இருந்தது. அப்ப மானாவாரி நிலங்கள் இருந்தது. அப்ப ஆரம்பத்திலே இருந்த விவசாயத்தின் மீது உள்ள ஈடுபாட்டின் காரணமாக தான் எனக்கு வந்துச்சு. களப்பணியில வந்து நிறைய தொழில்நுட்பங்கள், நிறைய விவசாயிகளுடைய அனுபவங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அதனாலதான் எனக்கு வந்து இன்னமும் வந்து விவசாயத்தின் மீது வந்து ஒரு நாட்டம் இருக்கிறதோட மட்டும் இல்லாம வருங்காலத்துல இந்த விவசாயத்துக்கு பணிகளுக்கு ஆள்கள் கிடைக்காம ஒரு பெரிய ஏமாற்றம் ஆகிவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு விவசாயிகளும் தங்கள் குழந்தைகளை வந்து விவசாய பணிகளை ஈடுபடுத்தணும் சொல்றோம். டாக்டர் டாக்டராக ஆக்கணும் தான் பையனா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு விவசாயம் தான் விவசாயம் ஆக்கணும்னு நான் அந்த எண்ணம் வரணும்.
0: இப்ப இயற்கை முறை விவசாயம் மக்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கங்கய்யா. நீங்க எப்படிங்கய்யா இந்த காடுகள் உற்பத்தியில உரங்கள் எப்படி போடுறீங்க, இதற்குரிய வேலையாட்களை எப்படி நீங்க தேர்வு பண்றீங்க?
1: இயற்கை விவசாயம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல வந்து கால்நடை வளர்க்கணும். எல்லாரும் கால்நடை இருந்தாதான் இயற்கை விவசாயமா பண்ண முடியும். இயற்கை விவசாயம் சொல்லிட்டு நம்ம ஏக்கர் கணக்கில் உள்ள நிலங்களுக்கு ஒரு 5 லிட்டர் பஞ்சகாவியா மீன் அமிலம் அப்படின்னு தெளிச்சுட்டு அதை மகசூல்லாம் பாத்திர முடியாது. அது ஒரு சப்போர்ட்டா நம்ம எடுத்துக்கலாம ஒழிய நீங்க ஒவ்வொரு விவசாயம் குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஏக்கர் வச்சிருந்தாங்கன்னா ஒரு 2 கால்நடையாவது அவங்க வீட்டுல இருக்கணும். ஒன்னு ஆடு மாடு வச்சிருக்கணும். ஆடு மாடு வச்சா அன்னைக்கு வருமானம் கிடைக்கிறதோட இல்லாம 2 ஏக்கர் நிலத்துக்கு தேவையான தொழு உரங்களை நாமளே தயார் பண்ண முடியும். விவசாயிகளுக்கு கால்நடைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயற்கை வேளாண்மையை வளப்படுத்தும்.

0: பேசுறேன்னு கேட்டுக்கிறேன்.
1: கரும்பு இன்ஸ்பெக்டரா இருந்திருக்கீங்க, பல்வேறு கிராமங்களுக்கு நீங்க சென்றிருப்பீங்க. இப்ப ஜெயங்கொண்டம் பக்கத்துல இருக்க அந்த சோழங்குறிச்சி கிராமமும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உள்ள இருக்கிற ஒரு கிராமம் தான். அந்த கிராமத்து மக்களோட வாழ்க்கை முறை, தண்ணீர், மின்சாரம், இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் எப்படிங்க இருக்கு?
0: இப்ப இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வறட்சியான பகுதி, கிணற்று பாசனமாக பயன்படுத்தி கிணற்று தண்ணீர் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. தேத்தாங்கோட்டை போட்டு ஏரி தண்ணி எடுத்தாலும் குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காலநிலையில மாறி இப்ப ஆழ்துளை கிணறு போட்டு எல்லாரும் ஆழ்துளை கிணறுல இருந்து போர்வெல் மூலியமா தண்ணி எடுத்து பயன்படுத்திட்டு வராங்க. இப்ப ஓரளவுக்கு வந்து விவசாய பணிக்கு போர்வெல் எடுத்து கொடுக்கறதுனாலயும் இலவச மின்சாரங்கள் வந்து இணைப்புகள் இப்ப நிறைய கொடுத்துட்டு வர்றதுனாலயும் ஆழ்துளை கிணறை பயன்படுத்தி இரவி பாசனம் வந்து அதிகரிச்சிருக்கு. இந்த இரவி பாசனம் அதிகரிச்சதுனால இங்க வந்து நிலக்கடலை, எள்ளு, முந்திரி விவசாயம் வந்து அதிகரிச்சிருக்கு. இதனால காய்கறி பயிர்களும் நிறைய சாகுடி பயிர் ஆரம்பிச்சிருக்காங்க. அன்றாடம் இப்ப வந்து பணப்பழக்கம் விவசாயிகள்கிட்ட வந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கவுங்க விவசாய நிலத்துல வந்து அவங்கவுங்க சொந்த ஆட்களை வந்து இப்ப பணியாற்றிட்டு வராங்க. வெளியாட்கள் வந்து இப்ப பற்றாக்குறை வந்து இந்த 100 நாள் திட்டத்தை வந்து அதில் உள்ள பணியாளர்கள் வந்து விவசாய பணிகளுக்கு ஈடுபடுத்தணும். அதை முறைப்படுத்தி சுழற்சி முறையில எல்லா விவசாயிகளுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி அரசு வந்து வழிவகை செய்து கொடுக்கணும். இப்ப முன்னைய விட விவசாயம் வந்து செழிப்பா தான் இருக்குது, ஆனா விளைபொருளுக்கு இன்னும் கொஞ்சம் விலை கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கணும்.
1: இப்ப கல்வி கூடங்கள்லயும் இத பத்தி ஒரு சமூக விழிப்புணர்வு அப்படின்னு எடுக்க முடியுங்களா?
0: கண்டிப்பா எடுக்கும். ஒவ்வொரு பள்ளி மாணவ மாணவிகளையும் அவங்கவுங்களும் வந்து எப்படி நம்ம வந்து விளையாட்டுக்களை வந்து மார்க் கொடுக்குறோமோ, மற்ற தொழில் கல்விக்கு மார்க் கொடுக்குறோமோ, அது மாதிரி வந்து ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் ஒரு மரக்கன்றுகளை வளர்த்து பள்ளியில் சேரும் பொழுது ஒரு மரக்கன்று நட வேண்டும், ஆண்டுக்கு ஒரு மரக்கன்று நட வேண்டும், இறுதியில் அது மரக்கன்றுகளை மதிப்பீடு செய்து அவருக்கு சிறப்பு மதிப்பெண்கள் கொடுத்து விவசாயியை ஊக்கப்படுத்த வேண்டும். மரங்கள் வளர்ந்தாதான் நம்ம வந்து மழை பெற முடியும். அந்த மரங்கள் உள்ள இலைகள் கொட்டி அது இயற்கையாகவே நம்ம பூமிக்கு உரமாகவும் பயன்படுகிறது. அந்த காலத்துல இருந்து இந்த உரங்கள், மண் இலையின் முக்கிய உரங்கள்லாம் வந்து அடிச்சுட்டு போயிட்டு வண்டல் மண்ணா போய் ஏரி குளங்கள்ல சேரும். அந்த ஏரி குளங்கள்ல இருக்க வண்டல் மண்ணா திரும்ப நம்ம வயலுக்கு எடுத்து பயன்படுத்திருக்கோம். மண் உயிரோட்டமா இருக்கணும் அப்படின்னாக்க நமக்கு வந்து மண்புழுக்கள் வந்து தேவை. அந்த மண்புழுக்கள் இருக்கணும்னாக்க ஈரப்பதம் தேவை. அந்த ஈரப்பதத்தை இருந்தாதான் மண்புழு வரும். இதுக்காக மண்புழுக்காக நம்ம தனியா காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படாது. அதனால மாணவ மாணவிகளுக்கு விவசாயத்தை ஒரு கட்டாய பாடமாக கொண்டு வந்தாக்க சிறப்பாக இருக்கும்.
2: வனங்களை உருவாக்கும் போது வளங்கள் தானே தேடி வரும். திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் நாம் இணைந்திருக்கிறோம். அண்ணலும் நோக்கினான்.

0: குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
1: எங்க குடும்பத்துல நாங்க வந்து மொத்தம் வந்து எங்க ரெண்டு பையங்க இருக்கிறாங்க, பொண்ணு இருக்கிறாங்க. மொத்தம் நாங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கிறோம். பையனுக்கு ரெண்டு பேருக்கு திருமணம் ஆகிடுச்சு. ரெண்டு மருமகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. மருமகள் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க விவசாய பணிகளுக்கு. வீட்லயும் நாங்க வந்து மாடு வச்சிருக்கிறோம், பண்ணையிலயும் இது மாதிரி மாடு வச்சிருக்கிறோங்க. எங்க வீட்டுல வந்து புங்கனூர் குட்டை என்ற சிறப்பு மாடுகளை வந்து எங்க வீட்டுக்குள்ளேயே நாங்க வளர்த்துட்டு வரோம். ஒரு மூன்று மாடுகளை
0: புங்கனூர் மாடு அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு வந்து பெருமிதமா இருக்கு. அந்த புங்கனூர் மாட்டோட சிறப்புகள் என்னங்கய்யா?
1: புங்கனூர் மாடு ஒரு அரிய வகை மலை இனத்தை சார்ந்த மாடு. அந்த மலை இனத்தை சார்ந்த ஒரு மாடு மலைப்பகுதியில் அது வந்து ஓடி ஆடி மற்ற மிருகங்களை தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதாகவும் உணவு தேடி செல்வதற்கு வசதியாகவும் அந்த குழம்புகள் அமைப்பு இருக்கும். ஆந்திர பகுதியில் புங்கனூர் என்ற ஊரிலிருந்து இந்த மாடு வந்து அந்த பகுதியில் மலைப்பகுதியில் வந்து இந்த மாடுகள் அதிகமா இருக்கிறதுனால புங்கனூர் குட்டை மாடு என்று சிறப்பு பெற்றது. இந்த மாடு வந்து எல்லா பகுதிகளையும் வந்து வளர்க்கணும்னாக்க இந்த அரசு தனி கவனம் எடுத்து இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும்.
0: நாட்டு மாட்டு இனங்கள் அதிகமா வந்து நம்ம கிட்ட இப்ப இல்ல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலப்பின மாடுகள் தான் அதிகமா இருக்கு. அதனுடைய பால் உற்பத்தி அதிகமா இருப்பதற்கு இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாட்டு மாட்டு இனங்கள் அழிவதற்கு காரணம் என்னவா இருக்கும்?
1: இந்த மாட்டுல இருந்து வர செலவு, பராமரிக்கக்கூடிய செலவு அதிகமா இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் அதிகமா இருந்ததுனால கலப்பின மாடுகளுக்கு மாறினாங்க. இப்ப நாட்டு மாடு வந்து ஒரு சராசரியா நாளைக்கு ஒன்றையிலிருந்து ஒரு 4 லிட்டர் அதிகபட்சமா பால் கறக்கும். அது இனத்துக்கு என்ன மாறுபடும். புங்கனூர் குட்டைங்கிற மாடு வந்து 1.5 லிட்டர் தான் பால் இருக்கும். 1.5 லிட்டர் 2 லிட்டருக்கு மேல அது பால் போகாது. இதே நம்ம வந்து காங்கேயம் ஜெர்சி இந்த எல்லாம் பார்க்கும்போது ஜெர்சி மாடு வந்து கிட்டத்தட்ட 15 லிட்டர் வரையும் போகுது. காங்கேயம் மாடு வந்து நமக்கு வந்து நாட்டு ரக மாடு தான். அந்த காங்கேயம் மாடுங்கும்போது ஒரு 7 லிட்டர் வரையும் அதில் பால் கொண்டு வர முடியும். சிந்து ரெட் சிந்தின்னு சொல்லுவோம் நம்ம வந்து சிந்து சமவெளி பகுதியிலிருந்து வரக்கூடிய ரெட் சிந்தி மாடுங்க. அந்த ரெட் சிந்தி மாடுகளும் ஒரு 15 லிட்டர் வரையும் பால் வருங்க. இதே மாதிரி டென்மார்க்ல இருந்து வரக்கூடிய ரகம் நம்ம வந்து ஹெச்எப் சொல்லுவோம் ஹோல்சன் பிரீஷன்ங்கிற ரகம்லாம் வந்து அதுல கிட்டத்தட்ட 25 லிட்டர் வரை பால் வரக்கூடிய ரகங்கள். வருமானம் அதிகமா வர வேணும் என்ற காரணத்தினால் நாம வந்து கலப்பின மாடுகளை விரும்பினோம். அதனால் நாட்டு மாடுகள் அழிந்து வருகிறது. நாட்டு மாடுகள் வந்து இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா உள்ள மாடு. இந்த 15 லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டுல என்ன சக்தி இருக்கோ சத்து இருக்கோ அந்த சத்து வந்து இந்த 2 லிட்டர்ல இருக்குங்க நாட்டு மாட்டுல. அது நிறைய பேருக்கு புரியுது இல்ல. நாட்டு மாட்டுடைய பால் வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும், அதுல கொழுப்பு சத்தும் அதிகமாக இருக்கும். இந்த 15 லிட்டர் பாலில் உள்ள சத்துக்கள் வந்து இந்த 2 லிட்டர் அடங்கியிருக்கும் போது விரும்பி வந்து குழந்தைகளுக்கு அந்த காலத்துல நாட்டு மாட்டு பால் கொடுத்துதான் நம்ம வளர்த்தோம். நாட்டு மாடு வந்து வளர்க்கறதுக்கு அரசு தனி கவனம் செலுத்தி நாட்டு மாடு வளர்ப்பவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும்.
0: சோழங்குறிச்சின்ற ஒரு கிராமத்துல இருந்து நீங்க 40 ஏக்கர் அளவுல காடுகளையும் உற்பத்தி செய்து அந்த காடுகள்னால வரக்கூடிய பலன்களையும் அனுபவித்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குங்களா?
1: கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு ஆர்வமே வந்து இதை வேளாண் சுற்றுலா மையமா ஆகணும். இந்த பண்ணையை வருங்காலத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பாரம்பரிய விவசாய தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலும் விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும்

0: வேளாண் சுற்றுலா மையமாக உருவாக்க திட்டமிட்டு அதற்கான செயல் வடிவமும் கொடுத்து செய்து வருகிறேன். தற்பொழுது அருகில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆண்டுக்கு சுமார் 2000 பேர் எங்கள் பண்ணையை பார்வையிட்டு வருகிறார்கள். இந்த பண்ணையை மேலும் விரிவுபடுத்தி ஒரு பயிற்சி மையமாக தொடர்ந்து செயல்படுத்துவதன் மூலம் இதில் வரும் வருமானத்தை பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கே செலவு செய்யவும் திட்டமிட்டுள்ளேன்.
1: உங்களுடைய தொலைபேசி எண் சொல்லிருங்க ஐயா.
0: என்னுடைய பெயர் ஆர் கே செல்வமணி. தொலைபேசி எண் 944-31-50-194. விவசாய பணிகளுக்கு வரவேண்டிய இளைஞர்களை எடுத்துடன் வரவேற்கிறேன்.
1: இதுவரையில உங்க நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை கொடுத்த உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
0: மகிழ்ச்சி, வணக்கம்.
2: ஒரு மனிதன் ஒரு மரம் நட்டாலே அது எதிர்கால தலைமுறைக்கு உயிர் கொடுக்கும் பெரிய வரமா மாறும். அரியலூர் மாவட்டம் த சோழங்குறிச்சியை சேர்ந்த ஆர் கே செல்வமணி அவங்க 40 ஏக்கர்ல மரங்களை நட்டு வளர்த்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவரு உருவாக்கி இருக்கிற காடுங்கிறது வெறும் மரங்களோட தொகுப்பு மட்டும் இல்ல, அது உயிர்களின் உறைவிடம், மழையின் மூலாதாரம், மனித வாழ்க்கையின் மூச்சுக்காற்று. நேசிப்போம், காடுகளை காப்போம், வளமான பூமியை உருவாக்குவோம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் இந்த அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 இதே அலைவரிசையில், அதாவது மீட்டர் 320.5, 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுகிறோம் நேர்களே.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் சுமந்து வரும் இனிய கடிதங்களின் தொகுப்பான மடல்களை கேட்டு ரசிக்க போறீங்க. மேலும் சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து திருச்சி FM Rainbow 102.1.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: கேட்டுட்டு இருக்கீங்க திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல். ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க என்னன்னா, நிறைய இடங்கள்ல வீரர்கள் வந்து குதிரை மேல இருக்கிற மாதிரியான சிலைகளை நம்ம நிறைய பார்த்துருப்போம்ல. அதுல ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா குதிரையோட 4 கால்களுமே கீழே ஊன்றி இருந்தது அப்படின்னா அந்த வீரன் வந்து இயற்கையான மரணம் அடைந்துட்டாரு அப்படின்னு அர்த்தமா. இல்ல ஒரு கால் மட்டும் தூக்கிய நிலையில இருந்தது அப்படின்னா வீரன் போர்ல காயமடைந்து பிறகு இறந்துட்டான் அப்படின்னு அர்த்தமா. இல்ல முன்னங்கால்கள் இரண்டுமே தூக்கிய நிலைமையில இருந்துச்சு அப்படின்னா வீரன் போர்லயே மரணம் அடைந்துட்டான் அப்படின்னு அர்த்தமா. இனி யாராவது குதிரை சிலைய பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை கவனிச்சு பாருங்க.
6: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும் படி.
7: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
6: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
7: பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
6: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
7: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
6: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவு நடுவுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருச்செஃபம் ரெயின்போ 102.1 நேயர்கள் விமர்சன கடிதங்கள் மின்னஞ்சல்கள் நிறைய அனுப்பியிருக்காங்க, அதெல்லாம் படிக்கலாம். கீழகொண்டையம் பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அவர்கள் அனுப்பின மின்னஞ்சல். நேற்று காலை என்னைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய இமயவன் சிவகுருநாதன் அவர்கள் மனிதனின் பண்பாடுகள்

0: மாறி வருகின்றன என்றும், மனிதநேயத்தை வளர்க்க கற்றுக்கொண்டால் எந்த நாளும் இனிய நாளாகும் என சொன்னது சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றிய பல முக்கிய தகவல்களை திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜியாவுதீன் அவர்கள் சிறப்பாக வழங்கினார். கு அடைக்கலராஜ் அவர்களின் உரையாடலும் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகள் பற்றிய தகவல் பயனுள்ளதாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அப்பு பெண்ணே நீ யாரோ.

இசை தூறல் நிகழ்ச்சியில் நேயர்கள் அனுப்பின விமர்சன கடிதங்கள் மின்னஞ்சல்கள் எல்லாமே வந்து கேட்டுட்ருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து 31ஆம் தேதி அன்று நமது சூரியகாந்தி நிகழ்ச்சியில் கேட்ட யாருக்கும் நேரமில்லை நாடகம், இன்றைய சூழலில் பல பெற்றோர்கள் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவதில்லை, டிவி செல் என்றே இருப்பது குழந்தைகள் படிப்பில் உதவுவது பேசுவது என்று இருந்தால் பிள்ளைகள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகமுடனும் இருப்பார்கள் என்று உணர்த்திய ஜான்சன் சார் அவர்களின் நடிப்பு சிறந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்த உபத்திரவ உதவி நாடகமும் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியம் அவர்கள்.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இசை தூறல் நிகழ்ச்சியில் நேயர்களோட விமர்சன கடிதங்கள், மின்னஞ்சல்கள் இதெல்லாம் கேட்டுட்ருக்கோம். இப்போ ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று கேட்கலாம். என்னென்னா, மண்பானையிடம் ஒருவர் கேட்டாரா, கொற்ற மலையிலையும் சரி கொளுத்துற வெயிலையும் சரி உன்னால் மட்டும் எப்படி ஜில்லுன்னு இருக்க முடியுது அப்படின்னு. அதுக்கு அந்த மண்பானை சொன்னதான், என்னோட ஆரம்பமும் முடிவும் மண்ணு தான் எனக்கு தெரியும். எவன் ஒருவன் தன்னுடைய தொடக்கத்தையும் முடிவையும் உணர்ந்திருக்கின்றானோ அவன் எதுக்குமே சூடாக இருக்க வேணாம்ல, அவன் குளிர்ந்துட்டே தானே இருப்பான் அப்படின்னு சொன்னிச்சான். இது போல தான் மனித வாழ்க்கையும், இன்பமும் துன்பமும் இயல்பு தான். நாளைய நினைச்சு பயந்துட்டே இருக்காம வாழ்கிற இந்த நிமிஷத்தை நிம்மதியாக வாழலாம்ல.

இணைந்திருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூறல். நேயர்களின் விமர்சன கடிதங்கள் மின்னஞ்சல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. குமரன் நகர் திருச்சியிலேருந்து லக்ஷ்மி அவங்க அனுப்பியிருக்காங்க. நேற்று இரவு இசை இனிமை இளையராஜா அவர்களின் பிறந்த நாளையொட்டி அவரை பற்றி சுவாரஸ்யமான செய்திகளுடன் அவர் இசையமைத்த பாடல்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்கப்பட்டது. சரவணன் மற்றும் அபி இருவரும் சும்மா அட்டகாசமான நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்தில் இசை தேவையில்லை என்பதை சின்ன தம்பி படத்தில் இளையராஜா கூறியது நல்ல தகவல் அப்படின்னு வாழ்த்திருக்காங்க. சண்முகம் அவர்களும் ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. என்னன்னா, இளையராஜா பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். சரவணன் அபி அவர்கள் இளையராஜா இசையமைத்து பற்றிய பல அரிய தகவல்களை தந்தனர். பாராட்டுகள். ஒரு மணி நேரம் போனதே தெரியவில்லை. ஒளிபரப்பிய நிலையத்திற்கும் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
1: கடந்த 6 வருஷத்தில் பி எம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி

0: செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
2: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
3: கேட்டு இருக்கீங்க திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல். சுவாரஸ்யமான தகவல் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, அந்த காலத்துலலாம் ஒரு விஷயத்தை பகிரணும்னா தபால், கடிதம் இப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம்ல. இப்போ மின்னஞ்சல், குறுஞ்செய்தி அப்படி இப்படின்னு எவ்வளவோ டெவலப் ஆகிட்டே வந்துட்டோங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த மின்னஞ்சலை கண்டுபிடிச்சது யாரோ ஒரு வெளிநாட்டினர், அது அவ்வளோ பெரிய விஷயம், அப்பா யார் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த VA சிவா ஐயாதுரை அவர்கள் தான் இந்த மின்னஞ்சலை முதன் முதல்ல கண்டுபிடிச்சாங்களாமா.

0: நிகழ்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கேட்டுட்டு இருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல். நேயர்களோட விமர்சன கடிதங்கள், மின்னஞ்சல்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் நேற்று இரவு இசைஞானி இளையராஜா பாடல்கள் வந்தது. அறிவிப்பாளர் சரவணன் அபி நிகழ்ச்சி நடத்திய விதம் சிறப்பு, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெயின்போவுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு வாழ்த்திருக்காங்க. அரியலூர் வாரியங்காவல் கதிரவன், வசந்தி, கொலஞ்சிநாதன் இவர்கள்.

0: நேயர்களே, நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்று இரவு 7:25 உழவர் உலகம். இயற்கையோடு இணைவோம் தொடரில் பாரம்பரிய அரிசி விற்பனையாளர் விருதுநகர் அருப்புக்கோட்டையும் கீதா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. நேரம் மாலை 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. இந்திய விமான நிறுவனங்களின் உள்நாட்டு மற்றும் சர்வதேச செயல்பாடுகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான விலை நிலைப்படுத்துதல் நிதியத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இது ஒரு சுழல் நிதியாகும் என்றும் விமான நிறுவனங்களுக்கான எரிபொருள் விலையை நிலைப்படுத்த இந்த நிதி உதவும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டை விளையாட்டில் முன்னணி மாநிலமாக உயர்த்தும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசிடம் முன்மொழிந்துள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியாவை சந்தித்த அவர், 2029 தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்தக் கோரியும் கடற்கரை விளையாட்டுக்கான தேசிய முதன்மை நிலையம் அமைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். மாநிலத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்கவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பாழடைந்த கோவில்களை மீட்டெடுத்து பக்தர்கள் தரிசனம் செய்வது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 3 கால பூஜை நடைபெறாத கோவில்களில் பூஜை நடைபெறவும் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 2வது நாளாக அடர்ந்த பனிமூட்டம் நிலவுகிறது. அண்ணா சாலை, ஸ்ரீனிவாசபுரம், நாயுடுபுரம் உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளிலும் வத்தலகுண்டு, பழனி பிரதான மலைச்சாலைகளிலும் பனிமூட்டம் நிலவுவதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் உனட்டி ஹூடா ஜப்பானின் நொசோமி ஒக்குஹராவை இன்று எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கீங்க. நேரம் பாத்தீங்க அப்படின்னா 4:04 ஆக போகுது. விளையாடுறதுக்கு நேர்கள் எல்லாருமே தயாரா இருப்பாங்க. அதாவது தினந்தோறும் ஒவ்வொரு

0: விளையாடுறதுக்கு நேயர்கள் எல்லாருமே தயாரா இருப்பாங்க. அதாவது தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா வந்து நம்ம விளையாட்டுகள் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து புதன்கிழமை அப்படிங்கறதுனால என்ன விளையாட்டு அப்படின்னா அஞ்சுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லணும். அந்த நம்பர்ல என்ன கேம் இருக்கோ அதை வந்து நம்ம நேயர்கள் கூட விளையாடுவோம். விளையாட தயாரா இருக்கவங்க தொடர்பு கொண்டு வரலாம்.
1: சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 இந்த எண்ணில் வந்து இதுவரைக்கும் வண்ண குளங்கள்ல பங்கெடுக்கல இல்ல வானொலி நிகழ்ச்சியிலே நான் பங்கெடுக்கல அப்படின்னு சொல்றவங்க நீங்க வரலாம். வழக்கமான நேயர்கள் 246-102-1 இந்த எண்ணை தொட்டு வரலாம். இன்னைக்கு அஞ்சு விதமான விளையாட்டுகள் உங்களுக்காக ஒரே நல்ல காத்திருக்குது. அஞ்சுக்குள்ள ஒன்னு அப்படின்னு அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று வண்ண குளங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றோம்.
0: கோபால்
1: அதிபதி

0: காலை 10:30 மணிக்கு ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
2: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: நாலு மணி 10 நிமிஷம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். இப்ப இனிப்புல யார் வராங்க, என்ன நம்பர் சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாம்.
6: வணக்கம்.
5: யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
6: மாலா லால்புரி.
5: அம்மா உங்களுக்கான எண் சொல்லுங்க, 5
6: 3
5: அப்படின்னு சொல்லிருக்காங்க. அம்மா அம்மா உங்களுக்கான விளையாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இ அப்படிங்கிற எழுத்துல இ குறியில் இருக்கு இல்லையா, அந்த எழுத்துல தொடங்குற மாதிரியான பழமொழிகள் 5 சொல்லணும். எளிமைதான். நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்பயாவது நம்ம வந்து யாராவது சொல்ல கேட்டிருப்போம். புரியல, வரும் வரும். நான் ஒண்ணு உங்களுக்காக ஒண்ணு அதை எடுத்துக்கிறேன். இளமயில் கல் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இன்னும் ரெண்டு
7: ஒரு பதில் சொல்லிட்டீங்க.
5: விளையாட்டும் போது நமக்கு வந்து டக்குன்னு தோணாது, அதுக்கப்புறமா யோசிச்சோம்னா இதெல்லாம் சொல்லிருக்கலாமே அப்படின்னு
6: தோணும்.
5: ஆனா நாம சொன்னோட இளமையில் கல் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா.
7: ரொம்ப உற்சாகத்தோட பேசிட்டு இருக்கீங்க.
5: முதல் முறையா பேசுறீங்களாமா? சரிமா சரிமா, சிறப்புமா. தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் கேளுங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
7: முதல் முறையிலே இணைப்புல வந்து சிறப்பா ஒரு பழமொழியை சொல்லிருக்கீங்க, பாராட்டுகள்.
5: டக்குன்னு அவங்க சொல்லவும் வந்து அவங்க ஒரு இது அப்படியுமே யோசிச்சு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நிறைய இருக்கு அதுலயுமே. இளமையில் கல் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் வந்து இக்கறை கக்கறை பச்சைன்னு சொன்னேன். இளங்கன்று பயமறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இல்லாத ஊருக்கு இழுப்பம் பூ சக்கரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பழமொழிகள் ஈங்கிற எழுத்துல தொடங்குற மாதிரியான பழமொழிகள் இருக்கு. இப்படி நிறைய விளையாட்டுகள் இதேதான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வராதிங்க. வேற வேற எண்கள்ல வேற வேற விளையாட்டுகள் இருக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருக்கேன் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ரோடு.

0: 4:08 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண குளங்களோட நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில இன்னைக்கு 5:01 விளையாட போறீங்க. அதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் தொட்டு வரலாம்.
1: சொல்லி 4:31 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 240 102.1 அப்படிங்கிற இல்ல இதுவரைக்கும் பண்பலையில பேசினதே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்கள் தொட்டு வரலாம். இதுக்கு முன்னால பேசியிருக்கக்கூடிய நேர்கள் 246 102.1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வாங்க. இன்னைக்கு விளையாட்டு பாத்தீங்க அப்படின்னா 5:01 நீங்க சொல்லணும். அந்த நம்பர்ல என்ன விளையாட்டு இருக்கு அப்படிங்கறத நாங்க சொல்லுவோம். சோ விளையாட தயாரா இருக்கவங்க வாங்க, நாமளும் விளையாடலாம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. திருச்சி FM ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர். நாளும் காலை 8:02 FM ரெயின்போ 102.1 இயற்கையை நேசிப்போம், உயிர்களை காப்போம். பசுமையான நாளைக்கு இன்றே விதை போடுவோம். இயற்கையே உயிரே சிறப்பு தொடர்.
3: இந்நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்வோர் இயற்கையை பேணுவதில் என்றும் முனைப்புடன்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நாலு மணி 17 கடந்து இணைஞ்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில இனிப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
7: ஹலோ,
6: யார் பேசுறீங்க? திவ்ய பாரதி. என்ன படிக்கிறீங்க திவ்ய பாரதி? அடுத்து நாளைக்கு பள்ளிக்கூடம் எல்லாம் திறக்க போதுல, எந்த கிளாஸ் போக போறீங்க?
7: 5வது
6: போக போறீங்களா? சரி, உங்களுக்கான எண் சொல்லுங்க. 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5வது போறீங்கல்ல. ஒண்ணுக்கான விளையாட்டு.
8: சரி, இப்ப திவ்ய பாரதிக்கு என்ன சொல்லணும்னா, திவ்ய பாரதிக்கு பிடிச்ச 10 விளையாட்ட சொல்லணும்.
6: விளையாட்டுகளோட பேர்.
8: இதெல்லாம் விளையாட்டுல சேர்த்துட்டாங்களா? அடுத்து
6: அடுத்து
8: கிரிக்கெட். ஓகே,
6: நீங்க விளையாடுவீங்களா?
7: விளையாடுவேன்.
6: சரி, அடுத்து
7: கிட்டி புள்ளி.
8: கிட்டி புள்ளி. ஆ,
7: கபடி.
8: கபடி.
7: பழங்கள்.
8: என்னமா?
6: பழங்கள்.
7: ஃபுட்பால்.
8: ஃபுட்பால்.
6: ஆனா நீங்க சொல்றீங்களா, வேற யாரும் சொல்றாங்களா?

0: இல்லையே, வேற யாரோ சொன்ன மாதிரி
1: சொல்லி கொடுக்கிறது அவங்கங்க, சொல்றது திவ்யா தான்.
0: சரி சரி,
1: நீங்க சொல்லுங்க திவ்யா.
0: இன்னும் ரெண்டு
1: நீங்க இப்ப சொல்லலாட்டி எங்க தம்பி அங்க இருந்து ஓடி வந்துருவான்.
0: உட்காந்துலாம் விளையாட மாட்டீங்களா வீட்டுக்குள்ள? ஓடிதான் விளையாடுவீங்களா?
2: ஆமா.
0: நான் எதுக்காக அப்படி கேட்டேன்னா, அந்த உட்காந்து விளையாடுவோம்ல விளையாட்டுகள் வீட்டுக்குள்ள, அந்த மாதிரியான விளையாட்டுகள் சொல்லுவீங்கிறதுக்காக கேட்டேன். பல்லாங்குழி,
1: அடுத்து இந்த ரெண்டே ரெண்டு விளையாட்டு மட்டும் சொல்லிட்டா திவ்ய பாரதிக்கு ஒரு பெரிய பாராட்ட கொடுத்துருவோம்.
0: பின்னாடி இருந்து வாலிபால் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேக்குது, அப்புறம் வந்து டிஃபன் ஐட்டம் மெனு எல்லாம் கேட்டது.
1: திவ்யா இன்னும் ரெண்டு விளையாட்டு சொல்லலாமா? விளையாட்டோட வரிசையை வாழ்த்துக்கள் திவ்ய பாரதி, சூப்பரா விளையாடிட்டாங்க திவ்ய பாரதி.
0: ஆமா, கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு சொன்னாலுமே வந்து சொல்லிட்டாங்க. ஆனா இந்த 1 2 3 அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு 5 கிலோ ஒரு நம்பர்னு விளையாடிட்டு இருக்கோம்ல, அதுதானோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நேர்களே, நீங்கள் 5 கிலோ ஒரு நம்பர் அப்படிங்கிற இந்த விளையாட்டில் 5 கிலோ ஒரு நம்பர் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கான விளையாட்டுகளை விளையாடலாம். சொல்லி 4 3 1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட
1: 240 102 1 மற்றும் 246 102 1 இந்த எண்களை தொட்டுவாங்க. இணைந்திருங்கள் FM Rainbow 102.1 வண்ண கோலங்கள்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரமாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: நான்கு மணி 25 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களோடு இணைஞ்சிருக்கோம்.
5: நமக்குள்ளேயே ஒரு போட்டி போயிட்டு இருக்கு, யாரா சொல்றது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேர்களே சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க. நீங்க வந்து உங்களுடைய எண்களை சொல்லி விளையாட்டை எங்க கூட சேர்ந்து விளையாடலாம்.
4: இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல 5 குள்ள 1

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் ஸ்கைஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000+ பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
6: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி. ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
5: உண்மையாவா?
6: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
1: நாலு மணி 31 நிமிஷம் கடந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கோம். 5 ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிதான் விளையாடிட்டு இருக்கோம். இனிப்புல யார் வராங்க அப்படின்னு
7: கேட்டலாம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? லோகேஷ். எங்க இருந்து பேசுறீங்க லோகேஷ்? மாந்தோப்புல இருந்து பேசுறீங்களா? சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க?
7: செவன்த்
1: போக போறீங்க. சரி, சூப்பர். உங்களுக்கு வந்து என்ன எண்? 5
7: நாகப்பட்டினம்,
1: அதிராம்பட்டினம். சரி, ஓகே. இடையில மூணு சொன்னீங்கல்ல, அதானா ஆட்டத்துல சேர்த்துக்க முடியாது, அதை எடுத்துக்க முடியாது. வேற என்ன, வேற என்ன ஊர் பேர் தெரியும் லோகேஷ்க்கு? வேற எதுவும் தெரியாதா? சரி, இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணீங்க. நன்றி லோகேஷ் இனிப்புல வந்ததுக்கு.
8: லோகேஷ் வந்து ஒரு குழப்பத்திலே இருக்கிறாரு.
1: ஆமா, அதாவது ஊர் பேர்லயே பட்டினம் அப்படின்னு வர மாதிரியான ஊர் பேர் சொல்லுங்க அப்படின்னா, அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு ஊரை எடுத்து அது பின்னாடி பட்டினம் அப்படின்னு சேர்த்துட்டு சென்னை பட்டினம், சேலம் பட்டினம், மதுரை பட்டினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
8: ஆனா லோகேஷ் வந்து பாராட்டணும்.
1: ஆமா,
8: அநேகமா ஒரு திவ்ய பாரதி பேசின இடத்துல தான் பேசுவான்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய முறை முயற்சி பண்ணிருக்கிறாரு. ஒருவேளை இவர் தான் அந்த இட்லி தோசைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிருப்பாரோ,
1: பேக்ரவுண்ட்ல
8: சொன்னவரு. அவருக்கு ஒருவேளை அந்த உணவு பட்டியல கூட நம்ம கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப சிறப்பா இந்த வண்ணக்கோளங்கள் வந்து குழந்தைகள் பங்கேற்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்றாங்க. பெற்றோர்கள் அதுக்கு பெரிய உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல பாராட்ட சொல்லிக்கணும். ஏன்னா நம்ம எப்ப வேணாலும் பேசிக்கலாம். குழந்தைகள் வந்து விடுமுறையில பேசுறது தானே அவங்களுக்கு உகந்ததா இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு கூட நிறைய பேர் உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பாராட்டணும் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 100.

0: 4:38 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பேசலாம். நேயர்களே, 4:31 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட 240-102-1 மற்றும் 240-6-102-1 இந்த எண்களில்
1: இணைப்புல யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வேமுக்குளம் சிவகுமார்.
1: சிவகுமார் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: சென்னையில ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஐயா.
1: சிறப்புங்க ஐயா. 5 ஒரு நம்பர், 4-5 இருக்கிறது, உங்களுக்கு எந்த எண் வேணும்? 4 சரிங்கய்யா. இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு வசனம் வந்து, திரைப்பட வசனம் வந்து நாங்க கொடுப்போம், அதை கேட்டுட்டு நீங்க அதே மாதிரி பேசணும், சரியா?
2: சரிங்க,
1: கேளுங்க.
3: 1982 ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும் போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணும். அவன் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க உயிரோட இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல.
1: கேட்டீங்களா ஐயா?
2: சொல்லுங்க,
1: கேப்போம். நீங்க எப்படி
2: சொல்றீங்கன்னு. 1972 ஒரு மன்னர் இருந்தார். அந்த ஊர்ல இப்போ அது

0: இன்னொரு முறை முயற்சி பண்ணலாம்.
1: 1982 ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும் போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணும். அவன் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க உயிரோட இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க யாருன்னு எனக்கு
2: தெரியல.
3: 1982 ஒரு முகலாய அரசர் இருந்தார். அது நம்ம கிராமத்தை போலே இருந்தது. உயிரோட இல்லை.
0: அதுக்கு மேல நான் கேட்டது ஞாபகமே இல்லை.
2: சிவகுமார் ஐயா ரொம்ப சிறப்பா முயற்சி செஞ்சீங்க, வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. இருந்தாலும் வந்து கேட்டுட்டு அதை வந்து அப்படியே உள்வாங்கி பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். நீங்க இருந்தாலுமே வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா கொஞ்சம் முயற்சி பண்ணீங்களே, அதுவே வந்து பாராட்டுக்குரிய
0: ஒரு பெரிய விஷயம். என்ன அப்படின்னா, அவங்க முதல்ல 1972 நாங்க, அடுத்தது 1982.
2: அவர் அந்த மன்னரை விடவே இல்ல பாரு, ரெண்டு தடவை முதல்ல மன்னர் இருந்தாரு, அப்புறம் அவர் முகலாய மன்னரா மாறிட்டாரு. அப்படித்தானே சிவகுமார் ஐயா?
0: சில வாய்ப்புகள்லாம் கொடுக்க கொடுக்க வித்தியாசமாவே போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக முயற்சி பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். நேர்களை எப்படி நீங்களும் எங்க கூட சேர்ந்து விளையாடணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. 0431 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு என்னோட
2: 246-102-1 மற்றொரு 240-102-1.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
5: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
6: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மீட்டர் 320.5 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்போது 5:30.

0: சென்றது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களை இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. கர்நாடக முதலமைச்சராக அம்மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு டி கே சிவகுமார் இன்று மாலை பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் தாவர்சந்த் கெலோட் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக திரு ஜி பரமேஸ்வராவும் 13 அமைச்சர்களும் அவருடன் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடக மாநில முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட திரு டி கே சிவகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களின் நலனுக்காக கர்நாடக அரசுடன் இணைந்து மத்திய அரசு பணியாற்றும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய விமான நிறுவனங்களின் உள்நாட்டு மற்றும் சர்வதேச செயல்பாடுகளுக்கு விமான எரிபொருள் விலையேற்றத்தை கருத்தில் கொண்டு எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் அளவிலான நிதி உதவி வழங்க மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்தது. புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்கு

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், தலைநகர் தில்லி மற்றும் அதை ஒட்டிய பிராந்திய பகுதிகளில் மாசுக்கட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு பழைய சரக்கு வாகனங்கள் மற்றும் பேருந்துகளை மாற்றுவதற்காக 9,585 கோடி ரூபாய் நிதி உதவி திட்டத்திற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 2 லட்சம் சரக்கு வாகனங்களும் 16,000 பேருந்துகளும் மாற்றப்பட உள்ளது என்றார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் முதியவர்களுக்கு ரேஷன் பொருள் சரியாக வழங்கப்படுகிறதா என்று மாவட்ட ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று வீடுகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு தடையின்றி உரம் கிடைக்க மத்திய அரசின் உர விநியோக செயலியின் பயிற்சி வகுப்பு மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த செயலி மூலம் விவசாயிகள் உரக்கடை மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் உர இருப்பு மற்றும் கொள்முதல்களை மேற்கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை அருகே கீழ் பவானி வாய்க்கால் கரையில் காட்டு யானைகள் நடமாட்டம் இருப்பதால் அவற்றை பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினரிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி உறையூர் அருள்மிகு கமலவள்ளி நாச்சியார் திருக்கோவில் கோடை திருநாள் உற்சவம் இன்று தொடங்கி வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வசந்த உற்சவம் 13ஆம் தேதி தொடங்கி வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா ஜப்பானின் நசோமியை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

அனைவரையும் ஆர்ப்பரிக்கும் இசையாலயத்து உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஊர்வலமாய் வளம் பெறவிருக்கிறது. ஆரவாரம் பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை கேட்க இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

ஆரவாரம் நிகழ்ச்சி கேட்டிருக்கும் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தனியார் நிறுவனத்தோடு இணைந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளையோர்களுக்கான கணிப்பொறி சார்ந்த பயிற்சிகள், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் கோர்ஸ் போன்ற பயிற்சிகளை வழங்கியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு 18-35 வயதுக்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னும், இதற்கான கால அளவு 3 மாத காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாட்கோ.காம் அப்படிங்கிற இணையதள முகவரியை பார்வையிட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் மூலமாக ஆர்டிஎஸ்டிஇ உடன் இணைந்து பிரதான் மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி சேர்க்கை முகாம் நாகப்பட்டினம் அரசு தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 10 மணி முதல் 4 மணி வரை நடைபெறவுள்ளது. இந்த முகாமில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம், என்எல்சி இந்தியா நிறுவனம் மற்றும் அனைத்து மாவட்டங்களில் உள்ள பல்வேறு முன்னணி தனியார் நிறுவனங்கள் முகாமில் கலந்துகொள்கிறாங்க. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ மற்றும் பட்டப்படிப்பு படித்தவர்கள் தொழில் பழகுனர் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட உள்ளனர். எனவே இந்த முகாமில் மாணவர்கள் புகைப்படம், அனைத்து சான்றிதழ்களுடைய அசல் மற்றும் நகலோடு கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உதவி இயக்குனர், மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம், நாகப்பட்டினம் அப்படிங்கிற முகவரியை நேரில் அணுகி தெரிஞ்சுக்கலாம். அல்லது 0436525016 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டும் தெரிஞ்சுக்கலாம். திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரம் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கும். பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள்.

நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 7 மணிக்கு பிளஸ் டூவுக்கு பிறகு என்ன படிக்கலாம் பேராசிரியர் சாந்தசீலா அவர்கள் தரும் தகவல்களோடு உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: நம்ம மருந்து சாப்பிடறது தவிர்க்கணும்னா நம்மோட உணவு பழக்க முறையில மாற்றங்கள் இருக்கணுங்க. அதுக்காக தான் இப்ப வர இருக்கிறது உணவே மருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில நல்ல ஆலோசனைகளை தர இணைகிறாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷணா மரிய சொல்லி அவர்கள்.
1: இன்றைக்கு உலகத்துல மருந்தோட முன்னேற்றம் வந்து நம்மளுக்கு அதிகமா இருந்தாலும் நோயோட எண்ணிக்கையும் அதுக்கு ஏத்த மாதிரி அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றம் தான். நம்ம தினசரி வாழ்ற வாழ்க்கை முறையில உண்டாகும் நாள்பட்ட கழிவு தேக்கத்தை தான் நம்ம வாழ்க்கை முறை நோய்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். பொதுவா நமக்கு உண்டாகும் வாழ்க்கை முறை நோய்கள் என்னென்ன அப்படின்னா சர்க்கரை, இரத்த அழுத்தம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், உடல் பருமன், கொழுப்பு அதிகரிப்பு, தைராய்டில் வந்து கோளாறு, சில வகையான புற்றுநோய்கள். இந்த எல்லா நோய்களுமே நம்மளுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்ல வர்றது இல்லை. இது நாள்பட்ட கழிவு தேக்கத்தினால வரக்கூடிய நோய்கள் தான். இந்த விதமான நோய்கள் நம்மளுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் நம்ம தவறான உணவு பழக்கம், உடற்பயிற்சி வந்து இல்லாம இருக்கிறது, மன அழுத்தம், அதுக்கப்புறம் தூக்கமின்மை, நச்சு பழக்கங்கள், இதெல்லாம் தான் வந்து இந்த நச்சு தேக்கத்துக்கான காரணங்கள். இதை நம்ம வந்து இப்ப எப்படி தடுக்கலாம்? இயற்கை மற்றும் சமநிலை உணவு வந்து நம்ம உண்ணணும். தினசரியா வந்து அரை மணி நேரமாவது நம்ம உடலுக்கு வந்து நம்ம பயிற்சி, எந்த விதமான பயிற்சி வேணாலும் இருக்கலாம், ஒரு அரை மணி நேரம் வந்து உடல் பயிற்சி கொடுக்கணும். 7-8 மணி நேரம் தூக்கம் வந்து ரொம்ப அவசியம். யோகா இல்லாட்டி ஆசனங்கள், பிராணாயமா, தியானம், இதெல்லாம் நம்ம பண்ணலாம். இயற்கை மருத்துவத்துல பார்த்தோம்னா இந்த கழிவு நீக்கத்தை எப்படி பண்ணலாம்னா ஃபாஸ்டிங், அதாவது நோன்பு இருக்கிறது மூலியமா நம்ம அந்த கழிவுகளை நீக்கலாம். நீர் சிகிச்சை, மண் குளியல், சூரிய குளியல், இதன் மூலியமா நம்ம நோய் வராம தடுக்கலாம். வந்த பின்பு சில நோய்களை வந்து குணப்படுத்தவும் செய்யலாம், சில நோய்களோட அறிகுறிகளையும் நம்ம வந்து குறைக்கலாம். இயற்கை உணவுகள்னு நம்ம பார்த்தோம்னா ரசாயன உரமோ இல்ல எந்த விதமான பதப்படுத்தப்பட்ட பொருட்களோ எந்த செயற்கையும் சேர்க்காம இயற்கையான முறையில விளையிற உணவுப் பொருட்கள் தான் நம்ம வந்து இயற்கை உணவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இன்றைய வாழ்க்கையில நம்ம அதிகமா சாப்பிடுறதெல்லாம் ஆரோக்கியமா தான் நம்ம சாப்பிடுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அப்படி ஆரோக்கியமற்ற உணவை நம்ம உட்கொள்றப்போ நம்ம உடல்ல வந்து நச்சு தேக்கம் அதிகமா ஆகும். இப்படி சேர்ற நச்சுக்களை நம்ம இயற்கையாவே நம்ம உடம்பு வந்து சுத்திகரிச்சுட்டு தான் இருக்கு. டெய்லி என்னென்ன ஆர்கன்ஸ் என்ன விதத்துல சுத்திகரிக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம கல்லீரல், சிறுநீரகம், குடல், தோல், நுரையீரல், இது மூலியமா நம்ம நச்சுக்கள் வந்து நம்ம உடம்பு வெளியேற்றிட்டு தான் இருக்கு. சிறுநீரகம் குடல் வழியா பார்த்தோம்னா மலம் ஜலம் மூலியமா வெளில நீக்குது. தோல்ல பார்த்தோம்னா வேர்வையா, நுரையீரல்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு மூச்சு வழியாகுனது, கல்லீரல் வந்து நம்ம மொத்த உடம்புல இருக்க டாக்ஸின்ஸையும் கலெக்ட் பண்ணி டிடாக்சிஃபை பண்ற வேலையை வந்து நம்மளுக்கு பாக்குது. இந்த அமைப்பு தான் பாடி டிடாக்ஸ் சிஸ்டம், அதாவது உடலோட நச்சு நீக்க அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அமைப்பு செயல்பாட்டை தாண்டி நாள்பட்ட கழிவுகளை எப்படி அகற்றுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உடல் நச்சு நீக்க வெளியேற்றம் செயல்முறை மூலியமா நம்ம உடல்ல இருக்க கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றிக்கலாம். இயற்கை கழிவு நீக்கம் எப்படி நடைபெறுதுன்னா நம்ம அதிகமா தண்ணி எடுத்துக்கிறப்போ, பல உணவுகள் நம்ம சேர்க்கிறப்போ, காய்கறிகள் கீரைகள் அதெல்லாம் வந்து அதிகமா நம்ம உணவோட சேர்த்து உட்கொள்றப்போ, அதிக நார்ச்சத்து நிறைந்த பொருட்களை நம்ம எடுத்துக்கிறப்போ, இல்ல வாரம் இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு முறை நோன்பு இருக்கப்போ இந்த பாடியோட டிடாக்ஸ் சிஸ்டம் வந்து இன்னும் நல்லாவே நம்மளுக்கு செயல்படுது. இயற்கை மருத்துவத்துல எப்படி டிடாக்சிபிகேஷன் பண்ணலான்றத பார்த்தோம்னா நீர் சிகிச்சை, மண் குளியல், சூரிய குளியல், மூச்சு மற்றும் ஆசன பயிற்சி, மாதம் ஒரு முறை இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு முறை மலக்குடலை வந்து சுத்தம் செய்யறது மூலியமா இயற்கையான முறையில நம்ம உடலை வந்து சுத்தம் பண்ணலாம். இந்த வழிகளை வந்து நம்ம பயன்படுத்துறப்ப நம்ம வாழ்க்கை முறை நோய்களை தவிர்க்கிறதுக்கும் வந்த நோய் குறிகுணங்கள் எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு.
0: இயற்கை முறையில உடல்ல இருக்க நச்சுக்களை எப்படி நீக்கிறதுன்னு சொன்னாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷணா மரிய சோழி அவர்கள்.

தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக ஆதி திராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலமாக உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழே 2026-27 கல்வியாண்டிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்த தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் விண்ணப்பிப்பதற்கும் tnadw.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியை அணுகலாம். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 5ஆம் தேதி ஆகும். தஞ்சாவூர் மாவட்டம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், மகளிர் திட்டம், மாவட்ட இயக்கக மேலாண்மை அழகின் மூலமாக அனைத்து ஒன்றியங்களிலையும் பணிபுரிய காலியாக இருக்கக்கூடிய 186 சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர்

பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்த முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க இணை இயக்குநர், திட்ட இயக்குநர், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு எண் 223, இரண்டாம் தளம், மாவட்ட ஆட்சியரக பெருந்திட்ட வளாகம், தஞ்சாவூர் என்ற முகவரியில் இயங்கக்கூடிய அலுவலகத்தை அணுகி தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்காக விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் நாளை என்பது தெரிவித்துக் கொள்கிறோம். இணைந்திருங்கள், இது ஆரவாரம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.

0: நேர்களை திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். வார வாரம் நிகழ்ச்சியில் பாடல்களோடு பயனுள்ள தகவல்களையும் கேட்டுட்ருக்கோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். மாநில செய்திகளை தொடர்ந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆடவாரம் தொடரும். மத்தியிலே 936 கிலோஹெர்ட்ஸில் திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட்.

0: வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தாவேக அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் சிவில் விமான போக்குவரத்து துறையைச் சேர்ந்த 77 லட்சம் ஊழியர்களின் நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக விமான எரிபொருள் விலை 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் பாதிப்பிலிருந்து விமான நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். 36 நாட்களுக்கு இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவினை வரவேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கை மனுவை வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் இதற்கான அறிவிப்பினை இன்று வெளியிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு விஜயை சந்தித்து இந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் நலனை கருதி செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானிடம் வலியுறுத்தியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்தபோது இக்கோரிக்கையை விடுத்ததாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளும் கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளையே கட்டுப்படுத்த முடியாத தாவேக அரசு மக்களின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகாராஷ்டிராவில் 55 லட்சம் விவசாயிகள் வாங்கிய 36,585 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தாவேக அரசு 2,044 கோடி ரூபாய் அளவிற்குத்தான் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய விதிகள் தடையாக இல்லை என்றும் இதனை

0: தாவிக அரசு உணர வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தம்மை பற்றி குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆசிரியர் திருமதி கிரிஜா கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: எல்லையில்லாத ஆனந்தமும் அதே சமயம் நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன்விழா நாங்கள் கொண்டாட போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்ல அவர் சொல்ற பாயிண்ட் எல்லாம் என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்துல இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதி 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு. இந்த குழந்தை எல்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும். இந்த 1 ரூபாய் இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க. நாங்களும் கொடுக்கறோம் டெய்லி 1 ரூபாய் 1 ரூபாய் 1 ரூபாய் அன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லயே. பார்த்தா கடைசியில வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. தேசம் முக்கியம், தேசபக்தி முக்கியம், இந்த தேசத்தை வந்து நம்ம பாதுகாப்பது நமது முக்கியம். இந்த தேசத்தை உலகத்திலேயே ஒரு சிறந்த பாரதமாக கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை.
0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பல்கலைக்கழகத்தின் சேர்க்கை குழு தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் நாளை ஜூன் 4ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகள் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே இடி மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகைக்கான காசோலையை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்ட ஆட்சியராக திரு ரஞ்சித்தும் கோவை மாநகராட்சி ஆணையாளராக திரு கட்டாரவி தேஜாவும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் அடர் பனிமூட்டம் நிலவுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக

0: தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தவேக்கு அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக்க அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஒன்று.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: திட்ட செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளவும், புதிய குடும்ப அட்டை விண்ணப்பங்களை முன்னுரிமை அடிப்படையில் விரைவாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளவும், பொது விநியோக திட்ட பொருட்கள் பிற இடங்களில் ஏதும் விற்பனை ஆகாமல் இருப்பதை தீவிரமாக கண்காணித்து உறுதி செய்யவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் ஆவின் சார்பில் முதல் பேரவை கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் ஆவின் சார்பில் முதல் பேரவை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பால் கொள்முதல், பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள், ஊக்கத்தொகை, சிறப்பு திட்ட செயலாக்கம், எருமை கன்று வளர்ப்பு திட்டம், தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம், வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டம், சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம், பால் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு பொருள்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பாட்டிற்கும், மலைவாழ் மக்களின் வாழ்க்கை உயரத்தை உயர்த்துவதற்கும் ஆவின் நிறுவனம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்வதுடன் பால் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து சிறப்பாக மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். பொற்படா குறிச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ₹36 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் 2 வகுப்பறை கட்டிட கட்டுமான பணிகளையும், இந்திலி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ₹36 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் 2 வகுப்பறை கட்டிடத்தினையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் மரக்கன்றுகளை முறையாக நட்டு வளர்த்து பராமரிக்கவும், வளர்ச்சிப் பணிகள் சரியான திட்ட மதிப்பீட்டின்படி மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யவும், மேலும் கட்டுமான பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் செயல்படும் அங்கன்வாடி மையங்களில் 2026 மற்றும் 2027 கல்வியாண்டிற்கான குழந்தைகள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. முன்பருவ கல்வி 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் உடலறிவு, மொழி, உளவியல் மற்றும் சமூகம் சார்ந்த முழுமையான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் மூலம் 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் முழுமையான உடல் மற்றும் மன வளர்ச்சியை மேம்படுத்தும் பொருட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செயல்படும் 1162 குழந்தைகள் மையங்களில் சத்து மாவு, ஊட்டச்சத்துடன் கூடிய காலை உணவு மற்றும் முன்பருவ கல்வி போன்றவை வழங்கப்படுகிறது. குறிப்பாக 2 வயது முதல் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு குழந்தைகள் மையத்தில் முறைசாரா முன்பருவ கல்வி, சேர்க்கை பாடல், கதை, விளையாட்டு, கல்வி உபகரணங்கள் ஆகியவற்றின் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தில் குழந்தைகளின் உடல், மொழி, மனம், சமூகம் மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு தேவையானவற்றை ஆடி பாடி விளையாடு பாப்பா என்னும் சிறப்பு பாடத்திட்டத்தினை வாயிலாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மேலும் குழந்தைகளின் வளர்ச்சி கண்காணிக்கப்பட்டு பள்ளி செல்ல ஆயுதப்படுத்தப்படுகின்றன. அங்கன்வாடி பணியாளர்கள் தற்போது வீடுதோறும் குழந்தைகள் சேர்க்கை பணி மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் 2 வயது முதல் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை ஜூன் 2026 மாதத்தில் குழந்தைகள் மையத்தில் தவறாது சேர்த்திடவும், குழந்தைகள் மையங்களில் குழந்தைகளுக்கான ஆதார் அட்டை வழங்கும் பணியும் நடைபெற்று வருவதால் தேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே பத்மஜா தெரிவித்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் முருகேசன்.

0: நேரம் இப்போது 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் முருகேசன்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பொது விநியோக திட்ட மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. பின்னர் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொது விநியோக திட்ட பொருள்கள் விநியோகம், புலனாய்வுத்துறை நடவடிக்கைகள், பொது

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சர்

0: திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 9555 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் தில்லி அரசுகளின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 2 லட்சம் லாரிகளும் 16,000 பேருந்துகளும் மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். ஒடிசாவில் 163 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 8,300 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் ராமேஸ்வர் பாராதீப் இடையிலான பயண தூரம் 2 மணி நேரம் 30 நிமிடம் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தெலங்கானா, மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப் பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2013 கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி 30,213 கோடி ரூபாயாக இருந்ததாகவும், இது கடந்த நிதியாண்டு 73,890 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது 145% அதிகமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தேசிய பஞ்சாயத்து விருதுகள் இன்று வழங்கப்பட்டன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இவ்விருதுகளை வழங்கினார். சிறந்த மண்டல பஞ்சாயத்துக்கான முதல் பரிசு கேரளாவின் ஹரிபாட் பஞ்சாயத்திற்கு வழங்கப்பட்டது. 3வது பரிசினை ஆந்திராவின் குப்பம் கிராமம் பெற்றது. மாவட்ட பஞ்சாயத்திற்கான முதல் பரிசு திரிபுராவின் செபாகிஜலாவுக்கும், 2வது பரிசு ஒடிசாவின் கஞ்சாமுக்கும், 3வது பரிசு தமிழகத்தின் கோவைக்கும் கிடைத்தன. சிறந்த கிராம பஞ்சாயத்திற்கான விருது அசாமின் நியூ நாப்பாமுக்கும், 2வது பரிசு பீகாரின் தெல்கப்புக்கும், 3வது பரிசினை உத்தரப்பிரதேசத்தின் பிராகருவுக்கும் வழங்கப்பட்டது. அண்மையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளது வாக்காளர்கள் தேர்தல் நடைமுறைகளில் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறை தொடர்பாக ஊடகங்கள் பின்பற்ற வேண்டிய சிறந்த நெறிமுறைகள் குறித்த மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் உரிய பயிற்சியை வழங்கி வருவதாக திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உட்பட 480க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அசாமின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து அவர் குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்றார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக திரு பரமேஸ்வர் ராவும் மாநில அமைச்சர்களாக 12 பேரும் இன்று பதவியேற்றனர். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். இதற்கிடையே திரு டி கே சிவக்குமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில்

0: தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கர்நாடக மக்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு புதிய அரசுடன் இணைந்து பணியாற்றும் என பிரதமர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேற்குவங்கத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் இதனை தொடங்கி வைத்து பேசினார். தொடக்கத்தில் 28 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிரின் வங்கிக் கணக்கில் இந்த தொகை செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 58 அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வழங்க வேண்டும் என பேரவைத் தலைவர் திரு ரதீந்திர போஸிடம் கடிதம் வழங்கியுள்ளனர். தங்களுக்கு ஆதரவு அளிக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் இணைந்து சென்று இந்த கடிதத்தை அவர்கள் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் 6 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடும் என்றும் அவர் மேலும் கூறுகிறார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக திரு ரவி பிரகாஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை பதவி வகித்து வந்த திரு ஜவஹர் இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து திரு ரவி பிரகாஷ் இப்பொறுப்பினை ஏற்றுக் கொண்டார். புதுதில்லியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. மால்வியா நகரில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாகவும் அங்கிருந்து 40 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசிய மோதல் தொடங்கியதிலிருந்து சிவில் கட்டமைப்புகள் மீதும் பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாது என மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-5, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் ஆடம் வேலின் கேப்ரியலா ஆல்டனோன் இணையை வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தாய்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஷிஷ் தானி பூர்த்தி 3 கோல் அடித்தார். ராகுல் யாதவ், சித்தார்த் பென் மற்றும் கசே கான் தலா 2 கோல் அடித்தனர். இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஆடவர் பிரிவில் பாகிஸ்தானையும் மகளிர் பிரிவில் சீனாவையும் நாளை மறுநாள் எதிர்கொள்கின்றன. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இதற்கான தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குருவீந்தர் சிங் தலைமையிலான இந்த அணியில் 29 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டியின் 6 பிரிவுகளில் இந்தியா பங்கேற்கிறது. சீனாவின் ஷாங்யூவில் இப்போட்டி வரும் 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:25 நேர்களினை கேட்கலாம்.
2: உழவர் உலகம்.

இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் இன்று பாரம்பரிய அரிசி விற்பனையாளர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எம் கீதா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: முதலில் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் நதிக்கு கடலை சென்றடையும் இலக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பயணம்தான் நதியை உயிர்ப்புடன் வைக்கிறது என்றே சொல்லலாம். இலக்கை நோக்கி ஓடும் நதியை போல தேடல் உள்ள மனிதன் வாழ்க்கை எப்போதும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாக இருக்கும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் தேடல். ஆம், பாரம்பரிய அரிசியின் மீது ஒரு ஆர்வம், ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. தூயமல்லி பூங்கார் அரிசியில் தொடங்கிய தன்னுடைய பயணத்தை இலுப்பைப்பூ சம்பா, மிளகு சம்பா, கருப்பு கவுனி, காட்டியானம் இப்படின்னு பாரம்பரிய அரிசி வகைகள் அத்தனையும் எங்கு கிடைக்கிறது என்பதை தேடி தேடி அலசி ஆராய்ந்து வாங்கி அதை விற்பனை செய்வதில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி வருகிறார். தான் அடைந்த இன்பத்தை மற்றவர்களும் அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை, குறிப்பாக இந்த அரிசியை எப்படி சமைப்பது, அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கின்றன என்பதை தெரியப்படுத்தி அந்த ருசியை அவர்கள் உணரும் வகையில் தான் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தியும் பாரம்பரிய அரிசி விற்பனையில் மிக பெரிய அளவு எண்ணிக்கையிலான வாடிக்கையாளரை தன் வசப்படுத்தியுள்ளார். பாரம்பரிய அரிசி என்றாலே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது எந்த அரிசியை எவ்வளவு நேரம் ஊற வைக்க வேண்டும், அதை வறுத்து சமைக்கலாமா, இல்ல ஊற வைத்தால் போதுமா, இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நம்மில் தோன்றுகிறது. இது போன்ற இன்னும் பலவிதமான கேள்விகளுக்கு ஆலோசனை சொல்லும் வகையில் அமைகிறது இன்றைய இயற்கையோடு இணைவோம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எம் கீதா அவர்களிடம் சமீபத்தில் நம்ம ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா தொடர்பு கொண்டு பேசினாங்க. அவங்களுடைய அனுபவம் இப்போ நமக்காகவும் ஒழிக்கவிருக்கிறது. கேட்டு பயன்பெறுவோமா?
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய இயற்கையோடு இணைவோம் நிகழ்ச்சியில விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த அருப்புக்கோட்டை எம் கீதா அவங்களதான் சந்திக்க போறோம். இவங்க வந்து ஒரு விவசாயி அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா வந்து பாரம்பரிய அரிசி வகைகளை தேடி கண்டுபிடிச்சு அந்த அரிசி வகைகளுடைய மருத்துவ குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து உபயோகிக்கக்கூடிய முறையையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த அரிசியை விற்பனை செய்யக்கூடிய ஒருத்தர் தான் இந்த கீதா. இவங்களை பத்தி ஒரு கட்சவி குழுல தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தொடர்பு கொண்டோம். அவங்களும் வந்து அவங்களுடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இது வந்து ஒரு தொலைபேசி மூலமான ஒரு ஒளிப்பதிவு. கீதா அவங்களை சந்திச்சிருவோம். வணக்கம்மா கீதா.
2: வணக்கம் சார்.
1: எல்லாரும் நல்லா இருக்கோமா? எப்பயுமே இந்த மாதிரி அறம் சார்ந்த ஒரு தொழில ஈடுபடுறவங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறது வந்து அவங்களுடைய உடல்நலம் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் உடல்நலத்திற்கு தேவையான நல்ல பொருட்களை தர வேண்டும்ன்ற சிந்தனையில இருக்கிறவங்க கேட்கக்கூடிய கேள்வி இது. ரொம்ப மகிழ்ச்சியமா நீங்க அது மாதிரி கேட்டதுல. எப்படி இது மாதிரி ஒரு பாரம்பரிய அரிசி ரகங்களை தேடி கண்டுபிடிச்சு அதை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படிமா வந்துச்சு கீதா?
2: அதாவது இது எல்லாமே லாக்டவுன்லதான் எனக்கு ஸ்டார்ட் ஆனது. ஒவ்வொருத்தருக்கும் லாக்டவுன் வந்து ஒவ்வொரு விதமா வந்து போயிருக்கும். அந்த டைம்ல வந்து ஹெல்த் அவேர்னஸ் மட்டும் ஜாஸ்தியா இருந்த டைமா இருந்தது. ஆனா அப்ப வந்து எனக்கு இத்தனை அரிசியை பத்தி எல்லாம் தெரியாது. பட் ஹெல்த்தை வந்து நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தேடல் மட்டும் இருந்தது. அதனால என்னோட குடும்பத்துக்கு தேவையான அரிசியை நான் விவசாயிங்க கிட்ட இருந்து சோர்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம். மெயினா வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணது தூயமல்லி, பூங்கார், இது மாதிரி சில முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தா எங்க ஃபேமிலியில வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா பார்க்க ஆரம்பிச்சோம். எந்த இதுக்குமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாத ஒரு சிச்சுவேஷன் வந்து இருந்தது வீட்டுல. எங்க சுற்று வட்டாரத்துல கூட நிறைய பேர் வந்து லாக்டவுன்ல வந்து கொரோனால அஃபெக்ட் ஆனாங்க. பட் எங்க ஃபேமிலி வந்து எனக்கு தெரிஞ்சு சேஃபா இருந்ததை நாங்க ஃபீல் பண்ணோம். சோ அந்த சேஃப்டியை வந்து ஆரோக்கியத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல எடுத்தோடனே நான் அரிசியை வந்து சேல்ஸ் பண்ணல, சத்து மாவு கஞ்சியா வந்துதான் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் ஆரம்ப காலகட்டத்துல. அப்போ அதுக்கு வந்து நிறைய விதமான அரிசிகள் வந்து அதை பத்தி ஃபார்மர்ஸ்ட கேட்டு தெரிஞ்சிட்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதை வச்சு சத்து மாவு பிசினஸ்

0: பிசினஸ்னு ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது. அந்த டைம்ல வந்து எல்லாருமே சத்துமாவு தொழில் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சத்துமாவுக்குன்னு நான் செய்ய வாங்கின நிறைய அரிசிகள் வந்து வீட்டுல அப்படியே அப்படியே இருக்க ஆரம்பிச்சது. ஆனா எனக்கு ஒரே ஒரு நாலேஜ் இதுல என்னது இருந்ததுன்னா, அந்த அரிசியோட பயன்கள் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, சோ அதை பத்தின சமையல் முறையும் அதை பத்தின முக்கியமான குறிப்புகள் பெனிஃபிட்ஸையுமே வந்து வீடியோ மூலமா பதிவு பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அந்த டைம்ல எனக்கு அந்த அளவுக்கு ரீச் இல்ல. அப்ப போட்ட வீடியோவுக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து எனக்கு நல்ல ஒரு ரீச் இருந்தது. அப்பத்துல இருந்து வந்து அரிசி வந்து கிடைக்குமான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. சத்துமாவை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அரிசி சேல்ஸ் பண்றதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சேன். நிறைய வீடியோஸ் வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சேன். இதான் வந்து சுருக்கமா சொல்றதா இருந்தா.
1: என்ன படிச்சிருக்கீங்க கீதா நீங்க?
0: நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சார்.
1: கணினி தொடர்பான ஒரு படிப்பு படிச்சதுனால உங்களுக்கு இது மாதிரி பதிவுகள் போடுறது, அது பதிவேற்றம்
0: ஆமா சார்,
1: செய்வது, இதுல எல்லாம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அறிவு இருந்ததுனால அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொல்லலாமா?
0: அறிவு இருந்ததுன்னு சொல்லலாம். மற்றபடி அது ஒண்ணுதான் எனக்கு வழின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இருக்கிறது பாத்தீங்கன்னா வாடகை வீடு. எந்த ஒரு பொருளையும் நான் சோர்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த வீட்டை கூட முகவரியை வெளியே தெரிவிச்சு இதனால எந்த ஆடும் போட முடியாது. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு மீடியா தான் வந்து ஒரு கம்யூனிகேட்டரா இருந்தது கஸ்டமர்ஸுக்கும் எனக்கும். சோ அத வந்து எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஆழமா அதை பயன்படுத்த ஆரம்பிச்சேன்.
1: சரிங்க, உங்க வீட்டுக்காக நீங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க, வீட்டுல
0: ஆமா
1: இருக்கிறவங்க
0: சார்,
1: ஆரோக்கியத்துக்காக செய்ய ஆரம்பிச்சு, சரி இதை ஏன் மத்தவங்களுக்கு செய்யக்கூடாது, இதை ஒரு தொழிலா மாத்தக்கூடாது அப்படின்னு அந்த தொழில இறங்கிருக்கீங்க. அது முதல்ல சத்துமாவு தான் பண்ணிருக்கீங்க. ஆனா
0: ஆமா
1: நீங்க
0: சார்,
1: சொன்ன மாதிரி இப்ப நிறைய மகளிர் வந்து சத்துமாவு செய்ய
0: வேல்யூ
1: விருப்பக்கூடிய
0: ஆடட் லிஸ்ட் வந்து போயிட்டே இருக்கு சார். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு புது ப்ராடக்ட் வந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாத்துக்கும் பேசிக் ரா மெட்டீரியல் தான் அப்படிங்கறதுல அந்த பாயிண்ட்ல தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கே. சோ அத வந்து நம்ம இன்னும் நல்லபடியா கொடுக்கணும்.
1: சத்து மாவு அதை எப்படி தயாரிச்சீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: நான் சத்து மாவு தயாரிச்சது பாத்தீங்கன்னா எல்லாமே முளைகட்டி தான் வந்து தயாரிச்சு. எல்லா பயிர் வகைகளையுமே வந்து முளைகட்டி காய வச்சு பண்ணேன். பட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, எல்லாமே முளைகட்டி பண்ணுவாங்க. பாரம்பரிய அரிசியை பயன்படுத்தும் போது எல்லாரும் கழுவி காய வச்சு வறுத்துருவாங்க. நான் வந்து வறுக்க மாட்டேன். கழுவி நல்லா நிழல்லையே காய வச்சு அதை வந்து வறுக்காம சத்து மாவா செய்யும் போது சத்துக்கள் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். இது வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லாம் வந்து சூட்டபிள் ஆகி வரல குவான்டிட்டி அதிகம் செய்யும் போது. அதனால இத மெத்தடாவே நம்ம கத்து கொடுத்துருவோம். நிறைய ரெசிபிஸ் வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்தா அந்த அரிசியை வாங்கி அவங்களே பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு நினைச்சேன்.
1: சரிங்க, அதனால வந்து சத்துமாவு விற்பனை அப்படின்றத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு அதுல நிறைய போட்டியும் வந்ததுனால அதற்கு தேவையான அடிப்படையான பொருட்களை விற்பனை செய்வோம் அப்படின்னு இறங்கினீங்க. நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா முதல்ல தூய மல்லி பூங்கார் இந்த இரண்டு பாரம்பரிய அரிசி வகைகள் பத்தி சொன்னீங்க. வேற என்னென்ன பாரம்பரிய அரிசி வகைகளை பற்றி ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுங்க?
0: பூங்காருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா இழுப்பை பூ பச்சரிசியை வந்து நிறைய கஸ்டமர்ஸ், என்னோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு வலி, பக்கவாதம், அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. அவங்களோட வாய்ஸ் ஃபீட்பேக் கூட நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சேன் இழுப்பை பூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிளகு சம்பா. மிளகு சம்பா சில பேருக்கு ஃபேட்டி லிவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு குரல் பதிவா கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சேன்.
1: ஏன்னா நம்ம சொல்றதை விட அவங்களே சொன்னாங்கன்னா நம்பகத்தன்மை இன்னும் அதிகமாகுது.
0: ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு ஃபீட்பேக் தானே தேவையா இருக்கு. ஏன்னா எல்லாமே சோசியல் மீடியான்னு போயிட்டு இருக்கும் போது ஒரு ஃபீட்பேக்க பேஸ் பண்ணி தான் அடுத்த இம்ப்ரூவ்மெண்டே வந்து நமக்கு இருக்கு.
1: அந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு குரல் பதிவுகள் அனுப்பும் போது, ஓ இவரு சொல்றாரு நம்மள முயற்சி செய்து பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பீங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய அரிசி வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை பயன்படுத்தினா நல்லது, அதுக்கு வந்து ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணம் இருக்கு அப்படின்றத புரிதல் இருக்குங்க. ஆனா அது பயன்படுத்துறதுல நிறைய ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அவசர யுகமா இருக்கு, இதை ஊற வச்சு அது அப்புறம் அது வேக வச்சு இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் எடுத்துக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா அதை சாப்பிடும் போதும் பாத்தீங்கன்னா நிறைய மென்னு சாப்பிட வேண்டியதா இருக்கு. பொதுவா அந்த மாதிரி அரிசியை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிக்கு வரும்போது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. அதனாலேயே நிறைய பேர் அதை விட்டுட்டு போற மாதிரி இருக்கு. இந்த அரிசினியுடைய மகத்துவத்தையும் அதை பயன்படுத்தும் முறையை நீங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: இதுல வந்து நிறைய ஈஸியான ரெசிபிஸ் வந்து மக்களுக்கு கத்துக் கொடுப்பேன் சார். பர்டிகுலர் மாவு இல்ல ரவை வடிவத்துல அந்த அரிசியை மாத்த சொல்லி கொடுத்துருவேன். சோ அதை மல்டி பர்பஸா அவங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு அவங்க தெரிஞ்சுக்கலாம். சம்மர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் இருக்கும் போது இந்த அரிசி மாவு வகைகள் தான் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி என்னோட குரூப்ல போடுவேன். அப்ப அந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மந்த் வந்து எங்கிட்ட பச்சரிசி மாவு வாங்கி நிறைய பேர் வந்து அதை மாவா ரெடி பண்ணி அவங்க வச்சுக்கிடுவாங்க. அதை வந்து அவங்க ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் வந்து வெரைட்டி வெரைட்டியா யூஸ் பண்ணிக்க முடியும்.
1: மாவை எப்படி பயன்படுத்துறாங்க?
0: அது உப்மா ரவை மாதிரி செய்வாங்க சார். இடியாப்பம், கொழுக்கட்டை எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரிதான். ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஒரு நேரத்துல ஒரு விதமான அரிசி மாவு மட்டும் பயன்படுத்தணும்னு சொல்லுவேன் சார். ஏன் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு மருத்துவம் எடுத்துக்கிட்டா, இப்ப காய்ச்சல் இருக்குன்னா அதுக்குரிய மாத்திரை மட்டும் தான் இருக்கணும். இப்ப தலைவலி அதெல்லாம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு போய் அந்த மருந்து எடுக்க தேவையில்லை. அதே மாதிரிதான் அரிசி எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. நமக்கு என்ன தேவையோ அந்த அரிசியை மட்டும் எடுத்தா போதும். எல்லா அரிசியும் கிடைக்குதுங்கிறதுக்காக எல்லா

0: அரிசியும் போட்டு நம்ம சாப்பிடணும் அவசியம் கிடையாது.
1: இப்போ இதுல இன்னும் ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பாரம்பரிய அரிசி வகைக்கு இந்த மாதிரியான ஒரு மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து
0: ஆமா
1: பெரிய நம்பிக்கையா இருக்கு. சில அரிசி வகைகளுக்கு வந்து அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிச்சிருக்கிறாங்க, ஆனா எல்லா அரிசி வகைகளும் அப்படி சொல்ல முடியல. இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இலுப்பை பூ சம்பா வந்து
0: ஆமா சார்,
1: வாத நோய் உள்ளவர்களுக்கு வந்து அது நல்லா
0: ஆமா
1: கேக்குது அப்படின்னு
0: ஆமா
1: சொல்றீங்க. அப்போ வந்து எப்படி நம்ம கொடுத்து பயன்படுத்தினவங்க சொல்றதை வச்சு நீங்க அதை மத்தவங்களுக்கு சொல்றீங்களா, இல்ல இதை பத்தி நீங்க எப்படி நீங்க ஆய்வு செஞ்சீங்க, எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த அரிசிக்கு இந்த மாதிரியான மருத்துவ குணம் இருக்குன்றத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க?
0: எல்லா பாரம்பரிய அரிசிகளையுமே வந்து நான் பயன்படுத்தி பார்த்ததுதான் சார். எனக்கு வந்து என்னோட நாலேஜ் படி இது வந்து பாடி பெயினை குறைக்கிறது, ஆக்டிவா இருக்கிறது, டைஜஷனுக்கு ஈஸியா இருக்கிறது, என்னோட சைட்ல என்னோட உடம்புக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்த்தேன். அண்ட் ஒரு பேஷண்டா அவங்க சாப்பிட்டு பார்க்கும்போது அவங்களோட வியூ பாயிண்ட சொல்றாங்க, இப்படிதான் இந்த நாலேஜ் போகும். ரெண்டாவது, இதுல இந்த மாதிரி பயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து நிறைய ஃபார்மர்ஸ் மூலமா அவங்களோட கம்யூனிட்டி மூலமா நான் தெரிஞ்சுக்குவேன் சார். அவங்க கண்டக்ட் பண்ற ஜூம் மீட்டிங், சில டாக்டர்ஸே ஃபார்மர்ஸா இருக்காங்க, அவங்க சொல்ற தகவல் இன்னுமே நம்பகமா இருக்கும்.
1: அந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மை உள்ளவர்கள் சொல்றதை
0: ஆமா,
1: கேட்டுக்கிறீங்க, அதை வந்து மத்தவங்க கிட்ட கொண்டு போய்.
0: என்னோட கஸ்டமர்ஸ் எது கேட்டாலும் இப்போ எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த கேக்குறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னா நான் டாக்டர்ஸ் வந்து யாரெல்லாம் ஃபார்மர்ஸா இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு தான் நான் சொல்வேன். அண்ட் இதை வந்து முழுக்க முழுக்க மெடிசினாவும் சொல்ல மாட்டேன், இது இதோட வந்து ஒரு கம்பைன்ட் அப்ரோச்சா, யோகா, மெடிடேஷன், ஒரு பாசிட்டிவ் திங்கிங் சொல்லி மற்ற என்னெல்லாம் விஷயங்கள் வந்து அவங்க இஷ்யூக்கு என்னால சப்போர்ட் பண்ண முடியுதோ அந்த விஷயங்களை சொல்லி அவங்க அதை ஃபாலோ பண்றாங்களாங்கிறதையும் பாத்துக்கிடுவேன் சார்.
1: இப்ப எங்களுடைய யூடியூபோட பேர் என்னங்க? நீங்க என்ன மாதிரி வச்சிருக்கீங்க?
0: பாரம்பரிய அரிசிகள் தான் வச்சிருக்கிறேன் சார்.
1: பாரம்பரிய அரிசின்னு சர்ச் பண்ணா
0: பாரம்பரிய அரிசிகள்,
1: அதுல உங்களுடைய பதிவுகள் நிறைய இருக்கா?
0: ஆமா நிறையவே இருக்கு சார். இப்ப ரீசெண்டா ஏஐ ட்ரெண்டிங்கா இருக்கிறதுனால ஏஐ சார்ந்த வீடியோஸ் வந்து நிறைய நான் போட்டுட்டு இருக்கேன். அதோட பயன்கள் வந்து ரெண்டு பேர் பேசுற மாதிரி இல்ல நானே பேசுற மாதிரி அந்த மாதிரி நிறைய ஏஐ கான்செப்ட் வச்சு அதை கொடுத்துட்டு இருக்கேன். அது இன்னும் கத்துக்கிட்டும் இருக்கேன். ஆமா சார்,
1: பாரம்பரிய அரிசிகள் அப்படின்றத உங்களுடைய யூடியூப் சேனலுடைய பேர்.
0: ஆமா சார்.
1: சரி, இப்ப வந்து ஒரு முக்கோண வடிவத்தை என்னால பார்க்க முடியுது. ஒரு முனையில பாத்தீங்கன்னா விவசாயிகள் இருக்காங்க, இன்னொரு முனையில பாத்தீங்கன்னா பயனாளர்கள் இருக்காங்க, இன்னொரு முனையில பாத்தீங்கன்னா கீதா உட்கார்ந்துருக்காங்க. இந்த கீதா என்ன பண்றாங்க அப்படின்னா, பாரம்பரியமான இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி வகைகளை வாங்கி அதற்கு தேவையை உருவாக்கி, தேவையை எப்படி உருவாக்குறீங்க அப்படின்னா அதனுடைய மருத்துவ குணங்களை பத்தி சொல்றீங்க, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லி நீங்க அது அது ஒரு பயனாளிகளுக்கு கொடுக்குறீங்க.
0: இதுக்கு
1: சொல்லுங்க.
0: மேல ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட முதல் முதல்ல பேசுறாங்க, எனக்கு பூங்கார் அரிசி வேணும் அப்படின்னு அவங்க எல்லாம் கேக்குறாங்கன்னா உங்களுக்கு எந்த பர்பஸ்க்காண்டி அது கேக்குறீங்க சத்துக்கள் வந்து இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. சோ ஒரு 100 ரூபாய் கம்மினாலும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பலன் தான் கொடுக்க போதுன்னு சொல்லி எடுத்து சொல்லுவோம்.
1: தவறான புரிதலை கூட சரி பண்றீங்க. அப்ப வந்து நிறைய இதை பத்தி படிக்கிறீங்க, அது தொடர்பான ஜூம் மீட்டிங் சொன்னீங்க, கூகுள் மீட் இது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து நீங்க தொடர்ந்து பின்பற்றி வரீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து வாங்குறீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க இப்ப உற்பத்தியாளர் இல்ல, நீங்க வந்து ஒரு நடுவுல இருக்கிற ஒருத்தர் தான். அப்ப உற்பத்தியாளர் வந்து அதை சரியான முறையில உற்பத்தி பண்றாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லா இடத்துலயும் வருது. ஒண்ணுல ஒரு விவசாயி வந்து விதை வாங்குறாரு, பாரம்பரிய நெல் ரக விதை வாங்குறாரு அப்படின்னா, அதை சரியான இடத்துல வாங்கலனா விளைச்சலே குறையுது, அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ நம்பகத்தன்மை உள்ள ஒரு இடத்துல தான் போய் அவர் வந்து அந்த விதையை வாங்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி சிரமங்கள் இருக்கு. அப்ப நீங்க வாங்கக்கூடிய விவசாயிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க?
0: ஆரம்ப காலகட்டத்துல நான் சொன்னேன், லாக்டவுன் முடிஞ்ச டைம்ல இந்த அரிசி நான் தேடிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 30 விவசாயிகளுக்கு நான் போன் பண்ணுவேன், சாம்பிள்ஸ் வாங்குவேன், ரூபாய் கொடுத்துதான் வாங்குவேன். அதாவது நான் சாப்பிட்டா அதுக்கு எதுவும் எஃபெக்ட் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் அப்படிதான் நான் பாத்துட்டு இருந்தேன். அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சது. ஆரம்பத்துல சாப்பிட்டு எனக்கு என்ன ரிசல்ட் இருக்குன்னு பார்த்தேன், அது பேஸ் பண்ணி கொஞ்சம் மாத்திக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல வந்து இதுக்கு வந்து சர்டிபிகேட் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு, யாருக்கெல்லாம் வந்து சர்டிபிகேட் இருக்கு அதை வந்து அவங்க அனுப்ப சொல்லி நான் வெரிஃபை பண்ணுவேன் சார். அப்புறம் நேர்லயே வந்து நான் போயும் பாத்துருக்கிறேன் நான்.
1: இவர் இயற்கை விவசாயம் தான் பண்றாருன்னு சொல்லி அரசே வந்து இப்ப சான்றிதழ் வழங்குது.
0: ஆமா,
1: அது மாதிரி சான்றிதழ் பெற்று இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட இருந்தா நீங்க வந்து அந்த
0: ரெண்டு விதமான சர்டிபிகேட் இருக்குன்னு போகும்போது தான் தெரிஞ்சது சார். அதாவது ஃபார்ம்ஸுக்கும் சர்டிபிகேட் இருக்கு, அவங்க கல்டிவேட் பண்ற அரிசிக்கும் சர்டிபிகேட் இருக்கு. சோ ரெண்டு விதமான சர்டிபிகேட்டும் இருக்கும் போதுதான் அந்த ப்ராடக்ட் தரமா கிடைக்கும்.
1: ஓ, ஃபார்முக்கு ஒரு சர்டிபிகேட், உற்பத்தி பண்ணக்கூடிய அரிசிக்கு ஒரு சான்றிதழ், இது ரெண்டுமே அரசு தான் கொடுக்குது.
0: ஆமா சார், அத வந்து

0: ரெனியூ பண்ற ப்ராசஸையுமே எங்களுக்கு நேரடியா அவங்க ஒரு வீடியோவா வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்பப்ப அவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ், அவங்க அந்த ஆதாரத்தை வந்து அப்பப்ப எங்களுக்கு காமிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. விதை தெளிப்புல இருந்து அறுவடை வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து அவங்க எவ்வளவு கிளீனா பண்றாங்கிற ஃபாலோ அப் வந்து எங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. அதான் நாங்க கான்பிடென்டா இதுல இருக்கிறது காரணம்.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எம் கீதா அவர்களுடைய அனுபவங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேளாண் பெருமக்களே, பாரம்பரிய அரிசி விற்பனையில் எப்படி பக்குவம் அடைவது என்பதை மிகச் சிறப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். தான் உணர்ந்த விஷயங்களை குறிப்பாக எளிமையாக சொல்லிக் கொடுப்பதில் வல்லமை உடையவராகவும் இருக்கிறார். வாடிக்கையாளருடைய குரல் பதிவை முதற்கொண்டு பதிவு செய்தும் வைத்திருக்கிறார். இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? இதனால் இவர் அடைந்த பயன்கள் என்னென்னவிருக்கிறது? நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோமா?
2: கிட்டத்தட்ட அப்ப சொல்றது பாத்தீங்கன்னா, ஒரு 2022 இருந்து முழு மூச்சா இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய அரிசி விற்பனையில இறங்கிருக்கீங்கன்னு சொல்லலாமா கீதா?
0: நீங்க ஆமா சார், கண்டிப்பா.
2: எவ்வளவு பயனாளர்கள் உங்ககிட்ட, வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க?
0: என்னோட வாட்ஸ்அப் குழுலதான் எல்லாருமே இருக்காங்க சார், கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கண்டிப்பா இருப்பாங்க.
2: சரிங்க, முதல்ல உங்களோட டேர்ன் ஓவர் எப்படி இருந்தது? இப்ப எவ்வளவு தூரம் அது முன்னேறி?
0: டேர்ன் ஓவர் வந்து பெருசா நான் போக்கஸ் பண்ணல சார். ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 1/2 கிலோ கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் சொல்லணும். பட் என்ன செய்வேன் அப்படின்னா, எனக்கு எப்பப்பெல்லாம் வந்து ஆர்டர்ஸ் கம்மியா இருக்கும் அந்த டைம் எல்லாம் வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிடுவேன். அந்த பெனிஃபிட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வெவ்வேறு விதமான வீடியோஸ் மாறி மாறி போட்டுட்டே இருப்பேன். ஆர்டர்ஸ் இருக்கும்போது அதை பார்ப்பேன். இப்படி பேலன்ஸ்டா போகும்போது அது ஒரு டைம்ல வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. எனக்கு 2025 இருந்து கும்பகோணம்ல பெஸ்ட் செல் பண்றதுக்கு அவார்டும் கொடுத்திருந்தாங்க.
2: சரி, கும்பகோணத்துல இந்த மாதிரி இயற்கை விவசாயிகள் சங்கத்தின் மூலமா உங்களுக்கு விருது வேற வழங்கப்பட்டிருக்கு.
0: ஆமா,
2: கும்பகோணத்துல தான் நீங்க வாங்குறீங்கன்னு அர்த்தமா?
0: கும்பகோணத்துல வாங்குறோம், பட் நிறைய ஆர்கானிக் விவசாயிகளோட கான்டாக்ட் நம்ம கிட்ட இருக்கு சார்.
2: சரிங்க, இதுல ஆனா கொஞ்சம் ஒரு சிக்கல் என்ன, விவசாயிகளே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேரடி விற்பனை அப்படின்னு வராங்க, அவங்களே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அரிசியை பாதுகாத்து வைத்திருந்து தேவைப்படும் போது குடுக்கறதுலதான் அந்த நுட்பமே இருக்கு, வெற்றியே அதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க எப்படி இதை சமாளிக்கிறீங்க? ஏன்னா ஒரு ஒரு வாடிக்கையாளரும் ஒவ்வொரு விதமா கேட்பாங்க. அதுவும் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய அரிசி வகைகளை வந்து நீண்ட நாள் வச்சுக்கவும் முடியல, ஒரு 2 மாதங்களுக்கு மேல போனாவே அதை வண்டு வந்துருது, அதை பாதுகாக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அப்ப நீங்க வந்து எப்படி அதை வாங்கி வச்சு ஸ்டாக் பண்ணிக்கிறீங்க, அதை எப்படி வந்து விநியோகம் பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்களா?
0: சரி, இதை பொறுத்தவரை நான் ப்ரீ ஆர்டர்ஸ் தான் சார் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாக் கொஞ்சம் எடுத்து சென்ட் பண்ண ட்ரை பண்றேன். அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த வண்டு வர்ற பிரச்சனை அதெல்லாம் இருக்குது. சோ நான் ஒரு செட் ஆஃப் ப்ரீ ஆர்டர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அதை அவங்க ஃப்ரெஷ்ஷா மில்லிங் பண்ணி கொடுத்ததும் என்னோட இடத்துக்கு கொண்டு வந்துட்டு டிஸ்பேச் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஆர்டர் குறைவா இருக்க பட்சத்துல அவங்களே அனுப்பிடுவாங்க. சோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு அல்டர்னேட்டா பண்ணிட்டே இருப்போம்.
2: ஆனா உங்க இடத்துக்கு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து விநியோகம்?
0: ஆமா சார்.
2: இப்போ வாடிக்கையாளர்கள் எங்கெங்க இருக்காங்க?
0: தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் இருக்காங்க சார். மெயினா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நிறைய பேர் இருக்காங்க, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர்ல நிறைய பேர் இருக்காங்க சார்.
2: இது எல்லாமே இந்த சமூக வலைதளங்கள் மூலமா ஏற்பட்ட?
0: ஆமா, எல்லாமே யூடியூப் சேனல்ல இருந்து வந்தவங்க மட்டும்தான் சார்.
2: சரி,
0: இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் திருச்சி சொல்ல 1000% யூடியூப்ல இருந்து வந்தவங்க மட்டும்தான்.
2: ஓ, நீங்க யூடியூப் ஒண்டி தான் கான்சென்ட்ரேட் பண்றீங்க?
0: இல்ல, இன்ஸ்டாகிராம் இருக்கேன், பட் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பொறுத்தவரை என்டர்டைன்மெண்ட் பர்பஸா தான் இருக்கு. இன்ஃபர்மேட்டிவா வந்து இப்போ வரைக்குமே ட்ரெடிஷனலா இருந்தா கூட யூடியூப் தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன்.
2: உங்களை பொறுத்த வரைக்கும் யூடியூப் தான்
0: என்ன பொறுத்த வரைக்கும்
2: தருது அப்படின்னு சொல்லலாம்.
0: ஆமா,
2: சரிங்க. இப்ப வாடிக்கையாளர்களுக்கு என்ன மாதிரியான செய்முறையெல்லாம் நீங்க சொல்றீங்க, இந்த பாரம்பரிய அரிசி வகைகளை அதை சொல்லுங்களேன்.
0: மெயினா வந்து இடியாப்ப மாவு பதத்துல செஞ்சு வச்சுக்க சொன்னேன் சார். அது வந்து அவங்களுக்கு அட்லீஸ்ட் 7 to 9 months நல்லா இருக்கிறதுக்கான ஒரு மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் நான். பாத்தீங்கன்னா என்னோட பாட்டி, நான் சின்ன வயசா இருக்கிறதுல இடியாப்ப ஷாப் வச்சிருந்தாங்க. சோ அவங்கள்ட்ட கத்துக்கிட்ட மெத்தட் தான் இதான் வந்து ட்ரெடிஷ்னலா முந்தி ஃபாலோ பண்ணது. அது மாதிரி களி, இந்த ரெண்டுமே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் நான் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா நிறைய களி மாவு வந்து மார்க்கெட்ல இருக்கு, பட் அது வந்து கரெக்டான மெத்தட் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன், வறுத்து அரைக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான் எல்லாத்தையுமே. ஊற வைக்கிறதுலதான் அதோட நியூட்ரியன்ஸே வந்து லாக் ஆகும்.
2: பொடி ஆக்கணும்ன்றீங்களே, இப்போ ஒரு அரிசி அது வடிவத்தை இழக்கும் போது பொடி ஆகும் போது அதனுடைய சத்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ?
0: அதாவது சில நேரங்கள்ல வந்து எல்லா விதமான கஸ்டமர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் சார். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கஞ்சி தான் சொல்வேன், செகண்ட் வந்து சாதம். அது ரெண்டும் உங்களுக்கு பண்ண முடியலையா, நீங்க பொடி வடிவத்துல கொண்டு வந்துருங்க, ஒரே ஒரு அரிசி தான் அட் அ டைம்.
2: உள்ளுக்குள்ளார வந்துட்டா அந்த சுவை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனுடைய மருத்துவ குணம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க.
0: ஆமா சார்.
2: உள்ளார கூட்டிட்டு வரதுக்கு எளிமையான முறைகளை ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன்.
0: ஆமா, எளிமையான முறைகள் சொல்லுவேன் சார்.
2: அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போக போக பாலிஷ் செய்யாத அரிசி வரைக்கும் போய் போயிடுவீங்க இல்லையா?
0: ஆமா சார்,
2: அதுதான்
0: வச்சிருவோம் சார். கிட்டத்தட்ட ட்ரைனிங் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நானே வந்து டெய்லி

0: சாப்பிடுற ரெசிபிஸ் வந்து நான் போட்டோ எடுத்து போடுவேன். நான் இன்னைக்கு இது சாப்பிட்டேன், அரிசி மட்டும் கிடையாது, ஒரு யோகா பண்ணேனாலும் இன்னைக்கு இவ்வளவு சூரிய நமஸ்காரம் பண்ணும், அதே மாதிரி இன்னைக்கு இந்த கிரீன் டீ குடிச்சேன், நான் நெல்லிக்காய் சாறு குடிச்சேன். ஓவராலா ஒரு வெல்பீயிங் வந்து கொண்டு வரணும். என்னோட குரூப்ல இருக்க எல்லாருமே வந்து ஓவராலா ஹெல்த்தியா இருக்கணும், அவ்வளவுதான்.
1: உடல் நலம் அப்படின்றது உணவு சார்ந்தது மட்டும் இல்ல, அது வந்து ஒரு ஒருங்கிணைந்த முறையில செய்யணும் அப்படின்றத வலியுறுத்துறீங்க.
0: ஆமா சார், நான் மெடிடேஷன் டீச்சர் ட்ரைனிங்கும் கத்துக்கிட்டேன், சோ அது சம்பந்தப்பட்ட வீடியோஸும் நிறைய நீங்க பார்க்கலாம் நம்ம சேனல்ல.
1: சரிங்க, அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நீங்க வந்து அடிக்கடி சொல்ற விஷயம் ஒரே அரிசி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க.
0: ஒரு நேரத்துல ஒரு அரிசி.
1: ஏன்னா பல விதமான பாரம்பரிய அரிசிகளை கலந்து சாப்பிடும் போதுதான் உடல் ஆரோக்கியம் என்பது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. காலையில இந்த அரிசி, மதியம் இந்த அரிசி.
0: காலையில மதியானம் நைட் மூணு விதமான அரிசி சாப்பிடலாம் சார், பட் ஒரு டைம்ல பர்டிகுலர் டைம்ல ஒரு விதமான அரிசி. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ பீட்ரூட் சாறு குடிக்கிறீங்க, கூடவே நீங்க பால் எடுத்துக்கும் போது பீட்ரூட்ல உள்ள அயன் வந்து அந்த பால் வந்து அப்சர்வ் பண்ண விடாது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், பட் ஒவ்வொரு விதமான அரிசிக்கும் ஒவ்வொரு விதமான டைஜஸ்டிவ் டைம் எடுத்துக்கணும். சோ ஒரு இது சாப்பிட்டா அதோட பலன் முழுக்க கிடைக்கும். அடுத்த ஒரு 2 hours கழிச்சு மதிய வேலைக்கு வேற ஒரு அரிசி, அந்த மாதிரி போறது நல்லது.
1: எப்படி இருக்குங்க உங்க அனுபவம் இந்த விற்பனையை பொறுத்த வரைக்கும்?
0: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சந்தோஷமா இருக்கு சார், அதுதான் முதல் சொல்லணும். ப்ராஃபிட்டபிளா இருக்குங்கறத தாண்டி மனசுக்கு நிறைவா இருக்கு. இப்ப நான் வேல்யூ ஆடட் போயிருந்தா கூட இப்போ டேஸ்டா இருக்குன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, டேஸ்டா இருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் நான் ஹெல்த்தியா இருக்கேன் அப்படிங்கிற ஃபீட்பேக் வாங்குறது ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி இந்த டிசீஸ் இருந்தது எனக்கு இப்படி ரெக்கவர் ஆயிருக்கு. ஈவன் அந்த சுகர்னால வர டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ஒரு கஸ்டமருக்கு கருங்குருவை அரிசி சாப்பிட்டு கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும் போது மனசுக்கு நிறைவா இருக்கும்.
1: சர்க்கரை அளவு வேறுபாடு அப்படின்றது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இருக்குன்ற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு தேவையான ஒரு பாரம்பரிய அரிசி அப்படின்னா
0: சர்க்கரைக்குன்னு பொதுவா இந்த அரிசின்னு சொல்ல முடியாது. என்ன பொறுத்தவரையும் அவங்க ஏஜ் என்னது, அவங்களுக்கு உமன்னா எப்படி, அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, இல்ல பிளட் ப்ரெஷர் இருக்கு, அதோட தொடர்புடைய என்ன சிம்டம்ஸ் இருக்கு. டயபெட்டிஸ் அப்படிங்கறது ஒரு ஹார்மோன் சமநிலை மாற்றம் தான். இன்சுலின் அப்படிங்கறது ஒரு ஹார்மோன் தானே. சோ அந்த ஹார்மோன் அஃபெக்ட் ஆகும் போது வேற ஏதாவது இஷ்யூஸ் வந்து உடம்புல வந்து சிம்டமா காமிக்கும். சோ அது என்ன சிம்டமோ அதுக்கும் சேர்த்த வரதான் அவங்க சாப்பிடணும்னு சொல்லுவேன். தெளிவா ஒரே அரிசி அப்படின்னு கிடையாது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும்.
1: கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு பாரம்பரிய அரிசி மருத்துவர் மாதிரியே இருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்களை அப்படி எல்லாருக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க அவங்களுக்கும் சொல்றீங்க.
0: ஆமா
1: சரிங்க. இப்போ அரிசி வாங்கும் போது சான்றிதழ் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறீங்க, விற்பனை செய்வதற்கு ஏதாவது நீங்க சான்றிதழ் வச்சுக்கணுமா?
0: நான் FSSI மட்டும் இப்போதைக்கு வச்சிருக்கேன் சார். ஏன்னா நான் எதுவும் மேனுஃபேக்சர் பண்ணல, சேல்ஸ் மட்டும்தான், ரீபேக்கிங் தான் பண்றோம். சோ FSSI மட்டும்தான் இப்போதைக்கு நான் வச்சிருக்கேன்.
1: இப்போ வந்து நிறைய விவசாயிகள் பார்த்திருக்கேன் நான், ஆனா இப்போ ரொம்ப அந்த பிரச்சனை இல்ல. பாத்தீங்கன்னா இயற்கை முறையில பாரம்பரிய அரிசி வகைகள் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து எங்களால விற்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதை பார்க்க முடியும். ஆனா இப்போ உங்களுடைய நேர்முகத்தின் மூலமா அவங்களுக்கு சொல்ல வர செய்தி என்ன அப்படின்னா, ஒரு தயாரிப்பே செய்யாதவங்களே விற்க முடியும் போது ஏன் உங்களால முடியல அப்படின்னு நம்ம விவசாயிகள் கிட்ட கேக்குற மாதிரி.
0: அவங்க நேரடியாவே வந்து விற்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இப்ப இருக்க டெக்னாலஜி வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் தான் சார் நான் சொல்றேன். விக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. மார்க்கெட் பண்ண வேணா முடியாம இருக்கலாம். சேல்ஸ் வேற, மார்க்கெட்டிங் வேற.
1: எப்படி வேற வேறன்னு சொல்லுங்களேன்.
0: மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இந்த AI, ஒரு போஸ்டர் குடுக்கறது, அந்த மாதிரி ஒரு விளம்பரப்படுத்துறதுங்கிறது வேற. விளம்பரப்படுத்துறதுக்கு அப்புறம் விற்பனை ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், அதோட ரிசல்ட் தான் அது.
1: விற்பனைக்கு முதல் படியே விளம்பரப்படுத்துவதுதான்.
0: ஆமா, இப்போ இருக்கிற காலகட்டத்துல அதுதான் முக்கியம்.
1: எதிர்கால திட்டங்கள்லாம் என்ன வச்சிருக்க?
0: நிறைய உமன் என்டர்பிரினர்ஸ் எங்க கூட இருக்காங்க சார், அவங்களுக்கு எல்லாம் வந்து நான் நிறைய மார்க்கெட்டிங் சைட் சொல்லி கொடுப்பேன். ஃப்ரீயா இருக்கும் போது இன்ஸ்டாகிராம்ல எப்படி போஸ்ட் போடணும், ஒரு கஸ்டமர் நம்ம பேசினா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன விஷயம் பேசணும், அவங்க என்ன பேசினா என்ன பேசணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன், எல்லாரும் சேர்ந்து வரலாம் அப்படிங்கிறதுக்காக.
1: அது ஒரு பக்கம். இப்ப வந்து நீங்க மட்டும் முன்னேறாம மத்தவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம். இப்ப வந்து இந்த மாதிரி கேட்கறவங்கல வந்து விவசாயிகள் இருக்காங்களா, இல்ல வியாபாரிகள் அதிகமா இருக்காங்களா, எப்படிங்க? இல்ல உங்களை மாதிரி தொழில் முனைவோர் அதிகமா இருக்கிறாங்க?
0: அதாவது என்னோட கஸ்டமர்ஸே நிறைய பேர் இப்போ முன் வராங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய நாங்க ரைஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு டீம் வந்து இருக்குது. சோ அவங்க எல்லாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க, அவங்களுக்கு சேல்ஸ் குறையும் போது நான் கொஞ்சம் ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன். பட் ஆனா என்னோட கஸ்டமர்ஸ் விக்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லா அதை பத்தின நாலேஜ் இருக்கு. அவங்க எல்லாம் அரிசி சமைச்சு பாத்துருக்காங்க, அவங்களுக்கு குக்கிங் மெத்தட் தெரியுதா, பெனிஃபிட்ஸ் தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கான ஒரு விலையை வச்சு அவங்களுக்கு கொடுப்பேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப ஒரு விஷயம் நல்லா புரியுது, என்னன்னா நீங்க ஒரு அரிசி வியாபாரி அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பா. நீங்க வந்து உடல் நலம் பேணுவதற்கான வழிமுறைகளை சொல்லக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு தான் உங்களை நிச்சயமா சொல்லணும். ஆனா நான் இன்னொரு விஷயம் கேட்டேன், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு விற்பனையில உங்களுடைய எதிர்கால கற்பனைகள் ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பீங்க, இது மாதிரி செய்யணும்?

0: வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். அதை வந்து இன்னும் ஆழமா பண்ணணும். ஹோல்சேல் வந்து ஒரு கமர்ஷியலா பண்ணாம இப்போதைக்கு நான் பண்ற ஹோல்சேல் டாக்டர்ஸ்க்கு கொடுக்குறேன். சோ அது மூலமா ஒரு பேஷண்ட்ஸுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த காசு வந்து நல்லா இருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, அதே மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் ஃபுட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம பாரம்பரிய அரிசியை கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு ஒரு பெரிய ஆசை இருக்கு சார்.
1: அப்ப மருத்துவர்கள் வந்து இப்ப பரிந்துரை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது மாதிரி பாரம்பரிய
0: இல்ல,
1: அரிசி வகை
0: சித்தா மருத்துவர்கள் அக்குபிரஷர் டாக்டர்ஸ்
1: அவங்க பண்றாங்க.
0: ஆமா,
1: நான் கூட ஒண்ணு நினைச்சேங்க கீதா, நீங்க சொல்லுவீங்களோன்ட்டு. நானே விவசாயம் பண்ணி அதை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கோ நீங்க சொல்ல போறீங்களோன்னு நினைச்சேன். அதை தவிர மத்ததெல்லாம்
0: லேண்ட் எல்லாம் இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு சோர்ஸ் கிடையாது சார். சோ இருக்கிறத எந்த அளவுக்கு பெஸ்டா கொண்டு போவோம்னு பாப்போம். ஏன் டெக்னாலஜி வந்து இன்னும் கத்துக்கிறதுனால நான் அது மூலமா அதை வந்து ஒரு தனி தொழிலா கொண்டுட்டு போலான்னு வச்சிருக்கேன். ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லைங்க, சொன்னீங்களா ஃபார்மர்ஸ்க்கு விற்க முடியலன்னு. சோ அவங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட்டா நம்ம ரீசனபிள் பிரைஸ்ல செய்ய முடியுமா அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கேன்.
1: யாராவது வந்து என்னால அரிசி விற்க முடியல அப்படின்னா நிச்சயமா கீதாவை தொடர்பு கொள்ளலாம் இல்லையா?
0: கண்டிப்பா நிறைய பேர் பண்ணுவாங்க சார். அதே மாதிரி நெல் வந்து இருக்கு, நீங்க எடுத்து வித்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணிருக்கேன். ரெஃபர் பண்ணும்போது நேரடியா அந்த மில் ஓனர்ஸ் வந்து போய் பார்ப்பாங்க, இல்ல ஃபார்மர்ஸ் போய் அவங்க நெல்லை பார்த்து நல்லா இருக்கான்னு லேப்ல டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே ஆச்சுன்னா நம்ம கொடுப்பாங்க சார். இப்படியும் பண்ணிட்டு இருக்கேன்.
1: இந்த லாக்டவுன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம்.
0: கண்டிப்பா
1: இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை தான். நீங்க வெறும் பாரம்பரிய அரிசி வகைகள் மட்டும்தான் விற்பனை செய்வீங்களா?
0: மத்தபடி சில ஃபார்மர்ஸே வந்து சொந்தமா வேல்யூ ஆடட் பண்றாங்க. அப்படி இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட மட்டும் நான் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் சேல்ஸ் பண்றேன். பட் தனியா யாராவது சேல்ஸ் பண்றாங்க வேல்யூ ஆடட் அப்படின்னா நான் பண்றது இல்லை சார். அதுக்கு ஒரு பெரிய காரணமும் இருக்கு. ஏன்னா வேல்யூ ஆடட் பண்ணும் போது எல்லாரும் எங்க கம்மியா ரா மெட்டீரியல் கிடைக்கும் அங்க சோர்ஸ் பண்ணி அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஃபார்மர்ஸ்னா ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்க பொருள் அப்படிங்கறதுனால அவங்களோட விலையும் நியாயமா இருக்கும், ப்ராடக்ட்டும் ஒரிஜினலா இருக்கும் நம்புறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சிமா, நீங்க செய்யறது ஒரு நல்ல பணி தான். அதாவது இந்த இடத்துல வந்து விவசாயிகள் வந்து இயற்கை முறையில பாரம்பரிய நெல் ரகத்தை உருவாக்குறாங்க, உற்பத்தி செய்யறாங்க, ஆனா அது விற்பனை செய்யறதுல ஒரு தேக்க நிலை இருக்கு அப்படின்னும் போது உங்க மாதிரி ஒரு நல்ல முறையில ஒரு விற்பனை செய்து தரக்கூடியவர்கள் கிடைப்பது என்பது கொஞ்சம் நல்ல விஷயம்தான். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சில விவசாயிகள் நான் இந்த நிகழ்ச்சி செய்யும் போது என்கிட்ட கேட்பாங்க, இது மாதிரி விற்காத இருக்கு அப்படின்னும் போது நான் சில பேர்கிட்ட சொல்லுவேன், இவர்கிட்ட இருக்கு நீங்க வேணா அவர்கிட்ட நீங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நடுநிலையை நான் சொல்லியிருக்கேன். ஆனா சில விவசாயிகள் வருத்தப்படுவாங்க, ரொம்ப கம்மி விலை கேட்கறாங்க சார், உற்பத்தி பண்ற விலையோட அவங்க கேட்கிற விலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்ன விவசாயிகள் ஒருத்தர் ரெண்டு பேர் எனக்கு தெரியும். அது மாதிரி மன வருத்தம் இல்லாத வந்து இந்த தொழிலை உங்களால செய்ய முடியுதுங்களா கீதா?
0: செய்ய முடியுது சார். ஏன்னா நான் வந்து எல்லாமே ஆர்டர்ஸ் பேசிஸ்ல போறதுனால வேணா எனக்கு முடியுமான்னு நினைக்கிறேன். பட் மேனுபேக்சர் பண்ணுனேன் அப்படின்னா அவங்கள போல டிஃபிகல்டிஸ் இருக்கலாம். அதுக்கு தான் சார் திரும்ப சொல்றேன், அவங்க வந்து மார்க்கெட்டிங் நிறைய கத்துக்கணும் சார். ஒரு ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்றதை விட மார்க்கெட்டிங் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இனிமே வர காலகட்டத்துல. அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு டீம் வச்சாத அவங்க செட் பண்ணிக்கிறது நல்லது.
1: விளம்பரப்படுத்துவதை கற்றுக்கொள்ளும் வரை உங்க மாதிரி ஒரு நல்ல விற்பனையாளரை அவங்க தொடர்பு கொள்றது நல்லதுன்னு தோணுது.
0: அவங்களும் கத்துக்கலாம், எங்க மூலமாக விற்கலாம். ரெண்டோட பர்பஸ் ஒண்ணுதான் நினைக்கிறேன்.
1: வரி எதுவும் கட்டணுமா, அது மாதிரி எதுவும் இருக்குங்களா கீதா?
0: இல்ல சார், நாங்க எவ்வளவு தூரம் சேல்ஸ் பண்றோமோ எங்களுக்கு ஓரளவு ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து கொடுப்பாங்க சார். ரெகக்னைஸ் பண்ணி
1: இல்ல நீங்க டாக்ஸ் கட்டுறது அது மாதிரியான விஷயங்கள்?
0: டாக்ஸ் எஃப்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இப்ப இல்ல சார். ஏன்னா ஜிஎஸ்டி எடுக்கும் போதுதான் அது போகணும். இப்பதான் நான் எஃப்எஸ்ஏ எடுத்து ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும் சார். சின்ன வியாபாரம் தான் எடுத்திருக்கேன். ஹோல்சேலுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம்.
1: அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் நிச்சயமா எதிர்காலத்துல. அது மாதிரியான ஒரு வளர்ச்சி கீதாவை பொறுத்த வரைக்கும் இருக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க முழு முயற்சி எடுக்கிற மாதிரி தெரியுது. அப்ப நிச்சயமா உங்களோட வியாபாரம் பெருகும்.
0: ரொம்ப சந்தோஷம் சார், நன்றி.
1: அப்ப அது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ரொம்ப மகிழ்ச்சியமா திருச்சியில இருந்து நீங்க விருதுநகர்ல இருக்கீங்க, அருப்புக்கோட்டையில உங்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. இதை கேட்கக்கூடிய விவசாயிகள் வந்து பாருங்க, ஒருத்தங்க வந்து இது மாதிரி செய்யறாங்க. என்ன வயது தெரிஞ்சுக்கலாமா கீதா உங்களுக்கு?
0: 39 சார்.
1: 39 வயது ஒரு இல்லத்தரசி வந்து ஒரு ஆர்வத்தின் காரணமாக இது மாதிரி செய்ய முடியும் போது நம்ம இதே வேலையா செய்யறோமே நம்ம கூட இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சதுங்க உங்களுடைய பேச்சு. உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா உங்களை தொடர்பு கொண்டு அவங்க பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, விருதுநகர் அருப்புக்கோட்டை எம் கீதா அவங்களுடைய கைபேசி எண் 63 69 78 70 16. இது வந்து எம் கீதா அவங்களுடைய கைபேசி எண். மீண்டும் ஒரு முறை 63 69 78 70 16. நன்றிங்க கீதா.
0: நன்றி சார். சார் ஆனா நீங்க கேட்டுக்கிட்ட அந்த இடியாப்பம் மெத்தட் நான் சொல்லலைங்க சார், கண்டிப்பா யூடியூப்ல இருக்குது. அதாவது சார் பச்சரிசி தான் அதை யூஸ் பண்ணும். பச்சரிசி வந்து 2 hours மட்டும் ஊற வைக்கணும் சார். எந்த பாரம்பரிய அரிசிக்கும் இது பொருந்தும். 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 25 மினிட் நல்லா அதை காய வைக்கணும். ஃபுல் ஈரமும் பெயரக்கூடாது. ஓரளவுக்கு செமி ட்ரையா இருக்கும் போது மிஷின்ல அரைச்சு வாங்கிட்டு வந்துடணும் சார்.

0: அதுக்கப்புறமா தலவாணி உரைக்குள்ள போட்டு நீங்க ஆவியில 30 மினிட்ஸ் வேக வைக்கணும் அந்த மாவை, அரைச்சிட்டு வந்த மாவை. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே அந்த மாவை ஒரு 5-6 நாள் நல்லா காய வச்சு சளிச்சு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா 8 ல் இருந்து 9 மாசம் தாராளமா இருக்கும். மூடு கொழுக்கட்டை நிறைய விதங்கள்ல வந்து இதை சூப்பரா பயன்படுத்தலாம்.
1: ரொம்ப நன்றி.
0: ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா களி வந்து நான் கேட்டுக்கிற எல்லா நேரங்களுக்கும் கண்டிப்பா நீங்க வறுத்த அரைச்ச மாவுல செய்யறது பெனிஃபிஷியல் கிடையாது. எப்படி செய்யணும்னா, ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து, ஒரு குழி கரண்டி, எந்தாவது ஒரு பச்சரிசி ட்ரெடிஷ்னல் ரைஸ்ல போட்டுட்டு, அப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயம், எல்லாத்தையும் நீங்க ஊற வச்சிடணும். காலையில ஊற வச்சதுக்கு அப்புறமா ஈவினிங் கிரைண்டரோ மிக்சியோ நல்லா ஆட்டிட்டு அதுக்கப்புறமா நல்லா மாவு வந்து வேக வைக்கணும் சார். நல்லா மாவு வெந்ததுக்கு பின்னாடி கருப்பட்டி போட்டு திரும்பவுமே நல்லெண்ணெய் எல்லாமே சேர்த்து கிண்டி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அல்வா மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஒரிஜினல் களி.
1: ரொம்ப நன்றி.
0: அவ்வளவுதான் சார்.
1: இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்ன்ற உங்களுடைய ஆர்வம் எங்களுக்கு புரியுது. நேரம் கருதி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.
0: ஓகே
1: நன்றிங்க
0: சார்.
1: கீதா.
0: நன்றி சார்.
1: நன்றி.
0: நன்றி சார்.
2: ஒரு மலரானது தன் தேனை தேடி வரும் வண்டுகளுக்கு இனிய மனத்தையும் சுவையையும் அளிக்கிறது. தேடல் உள்ள மனம் எப்போதும் பிறருக்கு பயன்படும் விதத்தில் பல நல்ல விஷயங்களை ஈர்த்து தரும் என்பது போல விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எம் கீதா அவர்களுடைய அனுபவ பயணம் நமக்கெல்லாம் கிடைத்ததல்லவா? வேளாண் பெருமக்களே, நாம் எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்வதில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதாது. ஆகவே உற்பத்தி செய்த பொருளை எவ்வாறு விற்பனை செய்ய வேண்டும் என்ற சமீபத்திய தொழில் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு, விற்பனை ரகசியங்களை தெரிந்து கொண்டு, அதற்கேற்றவாறு வாடிக்கையாளர்களிடம் தொடர்பு கொண்டு பேசி தன்னுடைய பொருளை விற்பனை செய்ய முன்வர வேண்டும். இதைத்தான் வலியுறுத்தியது இன்றைய இயற்கையோடு இணைவோம் பயணம். எந்த ஒரு தொழிலிலும் வெற்றி அடைய வேண்டுமானால் தன்னிடம் இருக்கும் வளங்களை முறையாக பயன்படுத்த வேண்டும். அதற்கேற்ற ஆர்வத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது எல்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வெற்றி அடையலாம் என்பதை அடையாளப்படுத்திய விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எம் கீதா அவர்களுக்கு நாமும் வானொலி சார்பாக ஒரு வாழ்த்தை சொல்லிக் கொள்வோம். உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் ஆடு வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியம் ஹெச் சிவனேஸ் அவர்கள். நாளை 7:25 மணிக்கு உழவர் உலகத்தில் கால்நடை பண்ணை மேலாண்மையில் தடுப்பூசியின் பங்கு நேர்முகம் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி இளையராஜா அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக, கேட்டு பயன் பெறுங்கள்.
1: மகளை வணங்கிடுவோம், அதற்கு புத்தம் புது.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகள் அடுத்ததாக இடைக்கால கீதங்களோடு கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் இரவு இசை இனிமை. நேரம் 8 மணி, நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. பழங்குடியினருக்கான மேம்பாடு திட்ட பயன்கள் நாட்டின் கடைக்கோடி கிராமம் மற்றும் இல்லத்திற்கு சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஒருங்கிணைந்த பழங்குடியினர் தேசிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து பழங்குடியின மக்களின் சில பிரிவினருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்று கூறினார். இந்திய விமான நிறுவனங்கள் உள்நாட்டு மற்றும் சர்வ

சர்வதேச செயல்பாடுகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான விலை நிலைப்படுத்துதல் நிதியத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ராமேஸ்வரம் முதல் பாரதீப் வரை 8,300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 163 கிலோமீட்டர் நீள கடலோர நெடுஞ்சாலை அமைக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறினார். கர்நாடக முதலமைச்சராக அம்மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு டி கே சிவகுமார் இன்று மாலை பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலோட் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக திரு பரமேஸ்வராவும் 12 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடக மாநில முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட திரு டி கே சிவகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களின் நலனுக்காக கர்நாடக அரசுடன் இணைந்து மத்திய அரசு பணியாற்றும் என்றார். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சித் தலைவர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டு வரும் நாற்றங்கால் பண்ணை, பயோகேஸ் உற்பத்தி பணிகள், நெகிழிக் கழிவுகள் முறைப்படுத்தும் திட்டம், திடக்கழிவு மேலாண்மை திட்டப் பணிகள் உள்ளிட்டவற்றையும் அவர் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டை விளையாட்டில் முன்னணி மாநிலமாக உயர்த்தும் நோக்கில் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியாவை சந்தித்த அவர், தமிழ்நாட்டின் கடற்கரை விளையாட்டுக்கான தேசிய முதன்மை நிலையம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாழடைந்த கோவில்களை மீட்டெடுக்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 3 கால பூஜை நடைபெறாத கோவில்களில் பூஜை நடைபெறவும் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். மாநிலத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுக்கவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்க அனைத்து நடவடிக்கைகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படும் என்றார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், தமிழ் மொழி, இலக்கியம், திரைத்துறை, அரசியல், ஆட்சி நிர்வாகம், மாநில உரிமைகள் போன்றவற்றில் அன்னாரது பங்களிப்பை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு தடையின்றி உரம் கிடைக்க மத்திய அரசின் உர விநியோக செயலியில் பயிற்சி வகுப்பு மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கன்வாடி மைய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய புரோட்டீன் மிட்டாய் வழங்கும் திட்டத்தினை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 16 வட்டாரங்களில் 140 மையங்களில் உள்ள குழந்தைகள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளம் மற்றும் மாஹே பகுதிகளுக்கு அதிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் இந்த மையம் கூறியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஆயுஷ் சீனாவின் ஹாங் யாங் வெனை 8-21, 22-20, 21-15 என்ற செட்களில் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

8:06 திரு சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து நேர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 என்கிற முன்னிணைப்பினோடு 246 102.1 மற்றொரு 240 102.1

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க, எங்கிருந்த?
1: நாங்க புதுப்பட்டில இருந்து சுதா குமார் பேசுறோம் சார்.
0: சுதா குமார்,
1: கரூர் மாவட்டம்.
0: சரிங்க, கரூர் மாவட்டம். புதுக்கோட்டை நீங்க இப்ப?
1: இல்ல சார், புதுப்பட்டி.
0: புதுப்பட்டிங்களா?
1: ஆத்திமலை. ஆத்திமலை.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும்
1: சார்? படிக்காத படத்துல இருந்து ஒரு கூட்டி கிளியாக அந்த பாட்டு போடுங்க சார்.
0: என்ன காரணம் அந்த பாட்டுக்கு?
1: பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார். சிவாஜி மலேசியா வசதி பண்ணது.
0: சரி, கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார.
0: நன்றி.
1: லைன் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இடையில இந்த இது இந்த நிகழ்ச்சியெல்லாம் கொஞ்சம் விட்டு போயிருந்துங்களா சார்?
0: விட்டு போகவே இல்லையம்மா, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு.
1: இல்லைங்க சார், நேர் விருப்பம் சொல்லி நீங்களே பாட்டு போட்டீங்க. இடையில தொலைபேசி இந்த இதை அழைச்சி பேசி பாட்டு போடல கொஞ்ச நாளா.
0: ஆமா ஆமா, எலெக்ஷனுக்காக.
1: ஆமா
0: சார். சரி, எலெக்ஷன் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு.
1: சரி,
0: பாடல் கேட்கலாமா?
1: சரி,
0: நன்றிங்கம்மா, நன்றி.

0: 90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்கள் அவங்க விருப்பமான பாடல்களை கேட்டு வச்சுட்ருக்காங்க. இப்போ இனிப்பில் யார் வராங்க, என்ன பாட்டு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: எசனப்பட்டியிலேருந்து பாலு பேசுகிறேன் சார்.
0: பாலு சார், சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணும்
1: இன்னைக்கு? சார், பணக்காரன் படத்துலேருந்து ஏதோ ஒரு சாங்
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி சார் இனிப்பில் வந்ததுக்கு. நீங்கள் கேட்ட மாதிரி அந்த படத்துலேருந்து பாடல் வருது, கேட்டு ரசிப்போம்.

0: 8:21 நேரில் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமையோடு நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்
1: சார்.
0: யாரு சார்?
1: திருச்சி மாவட்டம் மணிகண்டம் சேதராப்பட்டி பாபு சார்.
0: பாபு, என்ன பாட்டுங்க வேணும்?
1: செம்பளி ஆடு செம்பளி ஆடு போங்க சார்.
0: என்ன படம்?
1: படமா தெரியாது சார், நான் பார்த்தது இல்ல.
0: பார்த்ததே இல்ல, பாட்டு கேட்டிருக்கீங்க?
1: பாட்டு கேட்டிருக்கேன் சார், படம் பார்த்தது இல்ல.
0: சரிங்க, அந்த உழவன் மகன் அந்த திரைப்படம் கேட்கலாமா?
1: இதான் ஃபர்ஸ்ட் சார்.
0: அப்படியா, இதான் முதல் முறை இன்னைக்கு தான் பேசுறீங்களா?
1: முதல் முறை நீங்க தான் சார், நிறைய நாள் டைப் பண்ணி கிடைக்கல, நீங்க தான் சார் கிடைச்சிருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கடிதங்கள் எழுதுங்க நிகழ்ச்சியை பத்தி, எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டுட்டு அதை பத்தி உங்களுடைய கருத்து எல்லாம் கடிதங்கள் எழுதுங்க.
1: சரி சரி,
0: ஒரு 3-4 இடைவெளி விட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு வாங்க.
1: சரி சரி,
0: நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா.

0: எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்கள் அவங்க விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை 8:27 ஆக போகுது. இனிப்பில் யார் வராங்க, என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க?
1: திருச்சி சோழநாடுலேருந்து ராமலிங்கம் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு வேணும்?
1: இன்னைக்கு உடன்பிறப்பு படத்துலேருந்து சாமி வருது சாமி வருது வழி விடுங்கடா அந்த பாட்டு வேணும் சார்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாங்க ஐயா.
1: இந்த பாட்டு வந்து இன்னைக்கு தேய்பிர சதுர்த்தி சார், அதனால பிள்ளையாருக்கு ஏற்ற பாட்டு சார், அதுக்கு நான் தான் கேட்குறேன் சார். நான்
0: சரிங்கய்யா சரிங்கய்யா, உங்கள் விருப்பப்படியே அந்த பாடல் கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: எவர்கிரீன் 80-90 பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது இரவு இசை இனிமையில். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்கறான்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்கய்யா?
1: கரூர் மாவட்டம் அரசியலேருந்து பொன்னிச்சாமி பேசுறேன்.
0: பொன்னிச்சாமிங்க ஐயா, என்ன பாடல் வேண்டும்?
1: காதலன் படத்திலிருந்து ஏதோ ஒரு பாட்டு
0: கேட்கலாமா?

0: 8:38, இனிமையான இரவு நேரத்தை இடைக்கால பாடல்கள் மேலும் இனிமையாக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்மோடு இணைய போகும் நேயர் வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கும் நேயர்களுக்கும் இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் ஐயா, யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன குழந்தை நாதன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு இன்னைக்கு ஐயாக்கு?
1: இன்னைக்கு சைக்கிள் தினங்க ஐயா, அனைவரும் சைக்கிளை ஓட்டி ஆரோக்கியமா வாழணும்னு கேட்டுக்கிறாங்க.
0: சரிங்கய்யா, என்ன பாட்டு இன்னைக்கு ஐயாக்கு வேணும்? நான் சைக்கிள் தினமும் சைக்கிள் சம்பந்தமா பாட்டு கேட்பீங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: கேக்கும் போது எனக்கு சிந்தனையே மாறி போச்சு. அந்த விவசாயத்தை பத்தி ஒரு பாட்டு, அதாவது நினைவே ஒரு சங்கீதம் நினைக்கிறேன், விஜயகாந்த் படம். அதுல வந்து ஏறு, இப்பெல்லாம் ஏறு கலப்ப அந்த மோட்டர் வந்துச்சு. இப்பதான் அந்த கவலைப்பையன் சொல்லக்கூடிய கவலைப்பையன் கட்டினா தண்ணி அடைப்பாங்க, மேல ஏறி அந்த ஏணி மேல இருந்து அதுல ஏறி ஏறி அடைப்பாங்க. அதை கூட அந்த ஞாபகம் வரக்கூடியது ஏத்தம் ஐயா ஏத்தம் சொல்லக்கூடிய
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்.
1: அனைத்து விவசாயிகளுக்காகவும் வாய்ப்பு கொடுத்து நன்றி.
0: நன்றி நன்றிங்க ஐயா, கேட்ட மாதிரி அந்த பாடல் கேட்டலாம். நினைவே ஒரு சங்கீதம் படத்துல இருந்து.
2: முந்தி முந்தி விநாயகரே, 33 கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறே, சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

0: அற்புதமான பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்குது இன்றைய இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். எவர்கிரீன் 80-90 பாடல்கள் நேர் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார். கோபால் சரவண் சார் இருவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: சொல்வது யார்?
1: என்ன சார்
0: சொல்வது யார்?
1: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் சார்.
0: தேவேந்திரன் எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசி. ஆமா,
0: அப்படியே ரொம்ப சந்தோஷம்.
1: சரி சார், எனக்கு வந்து எனக்கு நீதானா அந்த குயில்ல வந்து இளையராஜா சித்ராமா பாடியிருப்பாங்க, பூஜைக்கேத்த போகுது நேத்துதானே பூத்தது பூத்தது யாரத பார்த்ததுன்னு. இசை நல்லா அருமையா கொடுத்துருப்பாரு இளையராஜா ஐயா.
0: சரி,
1: சித்ராமா வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த பாட்டு எங்க போட்டாலும் நம்ம எஃப்எம்ல போட்டாங்கன்னா நின்னு கேட்காம போவே மாட்டேன் சார். நல்லா அருமையான ஒரு பாடல்.
0: சரிங்க ஐயா, கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார். நன்றி நன்றி.

0: கே எஸ் சித்ரா கங்கை அமரன் குரல்களில் பாடல் கேட்டு நினைஞ்சிருக்கோம். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேயர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. எஃப்எம் ரெயின்போ 102.1லையும் மதியலை 936 கிலோஹெர்ட்ஸ்லையும் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் சார்.
0: யார் பேசுறீங்க ஐயா, பேர் என்னங்கய்யா?
1: திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் சார், தனபால் மல்லிகா.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா. என்ன பாட்டு வேணும் ஐயாக்கு?
1: வேலைக்காரர்ல வந்து தோட்டத்துல பாத்துக்கிட்டி சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க ஐயா. நன்றிங்கய்யா இனிப்புல வந்ததுக்கு.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். நான் அடிச்சு அடிச்சு பார்த்து பட்டனே செல்ல வீணா போய் மாட்டேங்க சார்.
0: எப்படியோ உங்களுக்கு இன்னைக்கு இணைப்பு கிடைச்சிருச்சு.
1: ஆமா சார், நாலு திரும்பி பேசிருக்கேன் சார்.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா. இன்னைக்கு வந்து இணைப்பு வந்து முயற்சி பண்ணி கிடைச்சிருச்சு உங்களுக்கு.
1: ஆமா சார், ஆமா சார்.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா. நன்றி, நன்றி. 8:50 ஆகுது, நேர்கிட்ட பாடலை கேட்டலாம்.
2: தன்னன்னார தந்தன்னா, தன்னன்னார தந்தன்னா. தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்கம் பத்து.

0: இன்னைக்கு இரவு இசை இனிமைய நிறைவு செய்யக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் குறிவு குட்டாம்பட்டி என் ஆர்வம் பேசுறேன்.
0: ஆர்வம் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
1: சார்? உனக்காக வாழ்கிறேன் படம் சார்.
0: ம்,
1: அதுல வந்து இளஞ்சோலை பூத்ததா அந்த பாட்டு சார்,
0: கேட்கலாமா?
1: மிக்க நன்றி சார்.
0: நன்றி நன்றி. இன்னைக்கு இரவு இசை இனிமையில பிரியம் தொடங்கி உனக்காக வாழ்கிறேன் அந்த தொடங்கி இந்த பல வரைக்கும் கேட்டிருக்காங்க நேயர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்கள், பங்கு பெற முயற்சித்த நேயர்கள், கேட்டு சித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி.

0: Frederiksen on assuming office as the Prime Minister of Denmark for a remarkable third consecutive term. In a social media post, Mr. Modi said India and Denmark share an enduring partnership founded on mutual trust, shared values and a common commitment to a sustainable future. The Prime Minister said he is looking forward to working closely with Mr. Frederiksen to further strengthen the India-Denmark Green Strategic Partnership and take the cooperation to new heights for the benefit of the people of both countries. United States Ambassador to India Sergio Gore has said 99% of the proposed India-US interim trade agreement has been finalized and both sides are working to resolve the remaining issues. Speaking at the CITI 2026 India conference in Mumbai today, Mr. Gore expressed confidence that the agreement could be concluded within the next few weeks. The Iran conflict has entered a severe new phase of escalation as Iranian ballistic missiles and drones struck U.S. military bases across Kuwait and Bahrain in the early hours today. A drone strike broke through Kuwait's air defenses and hit the main passenger terminal at Kuwait International Airport, killing one Indian national and injuring 63 others. Injuries ranged from blast wounds and amputations to head trauma and cerebral hemorrhages. The Indian Embassy in Kuwait confirmed the death of one of its nationals in the attack, expressing its deepest condolences to the bereaved family and saying the mission is closely coordinating with Kuwaiti authorities to provide all possible support. The Intermeteorological Department has issued an orange warning for heavy rainfall over Kerala and Mahe tomorrow. Heavy rainfall is also expected over Uttarakhand, parts of northeastern India, West Bengal, Karnataka, Konkan, Goa, Tamil Nadu, Puducherry, Karaikal, Andaman and Nicobar Islands and Lakshadweep during the next 2 days. In badminton, India's Ayush Shetty advanced to the second round of the Indonesia Open Super 1000 with a comeback win over China's Wang Hongyang, 8-21, 22-20, 21-15. India also secured a mixed doubles victory as Rohan Kapoor and Ritvika Gadde defeated Chinese Taipei's Yang Po Huan and Hu Lingfang. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves 10,000 crore rupee ATF price stabilization fund to support Indian Airlines. Also gives nod to National Capital Region Planning Board for old trucks and buses replacement in Delhi NCR area. Expelled TMC MLA Ritubrata Banerjee appointed as leader of opposition in West Bengal Legislative Assembly. Congress leader D.K. Shivakumar sworn in as 25th Chief Minister of Karnataka. Dr. G. Parameshwar becomes Deputy Chief Minister, while 12 legislators also take oath as cabinet ministers. Massive fire in Malviya Nagar in Delhi claims 21 lives. And in badminton, India's Ayush Shetty enters second round of Indonesia Open Super 1000. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம்.
4: விவசாயத்துறையை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, வேளாண் துறை வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்திருக்காங்க. குறிப்பா விவசாயிகள் நலனுக்காக பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டம், இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
5: மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு 6,000 ரூபாய் வருஷம் கொடுக்கறதுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை. அந்த திட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதி ஆதாரத்தை உருவாக்கி தருகிறார்கள். இன்னொரு வகையில என்னன்னா, மிகப்பெரிய அளவுல வர்த்தகத்தை வந்து மேம்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய சந்தைகளை உருவாக்கி தராங்க. படிப்படியாக நீங்க வெளிநாட்டுக்கு சந்தையானாலும் சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடிய சந்தையாளானாலும் சரி, இந்த சந்தைகளை முறைப்படுத்துவது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையாக அரசாங்கம் செய்திருக்கிறது. பல இடங்களில் இந்த மண்டி சிஸ்டம் எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம படிப்படியாக அந்த இடத்துல விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டிய உரிய பலன்கள் என்னவோ, அவர்கள் பொருளை உற்பத்தி செய்வது அதற்கான வணிகத்தின் மூலமாக பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். இன்னொரு பக்கம் கணிசமான கூட்டுறவு வங்கியின் வாயிலாகவும் சரி, தேசிய வங்கியின் வாயிலாகவும் சரி, ஏராளமான இந்த கடன்களை வந்து கொடுத்து அந்த விவசாயிகளை காப்பாற்றுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணுகிறார்கள்.
4: உரம் இதெல்லாம் கூட
5: கொடுக்கறாங்க. அது வந்து ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா, அதற்கான காப்பீட்டை வந்து உருவாக்கி தருகிறார்கள். அப்ப நீங்க வந்து பயிர் காப்பீடு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுலயும் கணிசமான அளவு

0: வந்து அரசாங்கத்தினுடைய மானியங்கள் இருக்கின்றன. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒருவேளை விவசாயம் நல்லபடியாக வளர்ந்து அவர்களால் லாபம் சம்பாதிக்க முடியும்னா அதற்கான தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையும் வழங்கி அவர்களை காப்பாற்றுகிறார்கள். அதே மாதிரி விவசாயமே முடிந்து விட்டது என்றாலும் அந்த இடத்துல பாதுகாப்பு தரக்கூடிய காப்பீட்டையும் உருவாக்கி தந்திருக்கிறார். அப்போ ஒரு 360 டிகிரிஸ்ல நாம விவசாயத்தினுடைய அத்தனை கோணங்களிலும் என்ன விதமான நல்லது நடந்தால் அதற்கான ஒரு பலன் அவளுக்கு கிடைக்க வேண்டும். ரொம்ப மோசமான சூழ்நிலை ஏற்பட்டால் அல்லது வந்து போதுமான விலை கிடைக்கவில்லை என்றால் அதற்கான ஒரு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கடந்த 10 ஆண்டுகளில் பல மழைகளை நாம் பல பகுதிகளில் நாம் பார்த்துவிட்டோம், பல பாதிப்புகளை பார்த்துவிட்டோம். அதையெல்லாமும் விவசாயிகளையும் கைதூக்கி விடுவதற்கும் மீட்பதற்கும் தேவையான ஒரு நிதி ஆதாரங்களை உருவாக்கி கொடுத்து நாம வந்து அவர்களை மீட்பெடுப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அரசாங்கம் உருவாக்கி கொடுத்துக் கொண்டே இருந்திருக்கிறது. அப்போ அவர்கள் நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நிச்சயமாக நாம வந்து உள்ளங்கையில் வைத்து தாங்க வேண்டியது அவசியம் என்பது நன்றாக தெரிகிறது. அதனால 1000 ரூபா சப்போர்ட்டாகத்தான் நாம பார்க்கணும். அதே சமயத்தில் அவர்கள் இயல்பாக தங்களுடைய நிலத்தில் வந்து என்ன விதமான பயிர்களை வைத்து என்ன விதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி தர முடியும் என்பதையும் அவர்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக நாம தெரிந்து கொள்ளலாம்.
1: நிச்சயமா சார், உழவு, தொழில், டிஜிட்டல் இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்களை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நாட்டு மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக நிறைய திட்டங்களை வந்து அரசு வந்து செயல்பட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் சுகாதார இயக்கம் சொல்லலாம்னு நினைக்கிறேன், அதை பற்றி சொல்லுங்க சார்.
0: சுகாதாரம்னு வரும்போது நான் ரொம்ப முக்கியமா கருதக்கூடியது ஒண்ணு வந்து உஜ்வாலா திட்டம். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா கிராமப்புற பெண்களுக்கு கேஸ் அடுப்பு கொடுக்கறதுங்கிறது சுகாதாரம் ரொம்ப முக்கியம். மரத்தினால் எரிச்சு செய்யக்கூடிய புகை என்பது ஒரு பெரிய பாதிப்பு. அப்போ அதை வந்து எப்படி நாம் மீட்டெடுக்க முடியும் என்ற திட்டம் போதுதான் இலவசமான கேஸ்களும் கொடுக்கறது அப்படிங்கிற திட்டங்கள் அங்க ஆரம்பிக்குது. அதுவும் குறிப்பா பெண் சுகாதாரத்திற்கான ஒரு மிக முக்கியமான பகுதி டாய்லெட் கட்டி கொடுக்கறது. இது வந்து தேசிய அளவுல மிகப்பெரிய வெற்றிகரமான திட்டமாக இன்னைக்கு இருக்கு. அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அது வந்து ஒரு பெரிய சௌரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கின்றன, தேவையான வசதிகள் வந்திருக்கின்றன, அதுவும் பெண்களுக்கான வசதிகள் வந்திருக்கின்றன என்பது ரொம்ப முக்கியமானது. இது ஆரோக்கியத்தினுடைய இன்னொரு அம்சம். பெண்களுக்கான கல்வி, கல்வியில வந்து மிகப்பெரிய மாற்றங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவருக்கு தேவையான சானிட்டரி பேட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன வசதிகள் எல்லாம் நீங்க பள்ளிகளுக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த பள்ளிகளுக்கு பண்ணி கொடுக்கறாங்க. கல்விக்கு பண்ணி கொடுக்கறாங்க, அவங்களுடைய சுகாதாரத்துக்கு பண்ணி கொடுக்கறாங்க, உணவுக்கு பண்ணி கொடுக்கறாங்க. அதே மாதிரி இப்ப அவங்களுடைய மேற்கல்வி படிக்க போறாங்க, சொந்தமாக அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் என்றால் அதற்கான நிதியுதவிகளையும் வந்து வங்கிகளின் வாயிலாக இன்னைக்கு கடன்கள் கிடைத்து அவங்களை வந்து செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. அது வந்து சேமிப்பு. இப்ப குறிப்பா அதே மாதிரி மருத்துவ கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க. பெண்களுக்கான மருத்துவ கட்டமைப்பு தான் இன்னைக்கு ரொம்ப வலுவாக இன்னைக்கு உருவாக்கி. தாய்சேய் நலம் என்பது அரசாங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு துறையாக இருக்கிறது. அதுல வந்து நீங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் இறப்பு விகிதமே வந்து குறைவாகி இருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி வரும். 1000 ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் என்ற விவரம் எல்லாம் பார்க்கும்போது 12 ஆண்டுகளில் இந்த புள்ளி விவரங்கள் அவ்வளவு மகத்தான ஒரு சாதனையை தெரிவிக்கின்றன. நாம கணிசமாக பெண் குழந்தைகளின் இறப்பை நாம் வந்து தடுத்திருக்கிறோம். அதே மாதிரி ஆணுக்கு பெண் இருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோம். இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள். இந்தியாவில எண்ணற்ற புதிய மருத்துவமனைகளை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனைகள், சிறந்த உயர்தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதற்கான மருத்துவமனைகளை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறது.
1: மக்கள் மருந்தகம் அந்த மாதிரி விஷயம்
0: அது வந்து இன்னொரு கம்ப்ளீட்டான ஒரு புரட்சிகரமான திட்டம் அரசாங்கத்தினுடைய. நீங்க சரியா சொன்னீங்க. என்னன்னா முழுசா வந்து பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்னுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்த ஒரு துறையை வந்து மக்கள் மருந்தகங்கள் அப்படியே திறந்து விட்டன. அதாவது ஜெனரிக் மருந்துகள் என்பதை பற்றி இருந்த ஒரு தவறான அபிப்பிராயத்தை மக்கள் மனத்திலிருந்து முழுசாக நீக்கியவை வந்து மக்கள் மருந்தகங்கள் தான். இதே மருந்துதான், அதே விதமான காம்பவுண்ட் தான், அதே விதமான ஒரு வீரியமுள்ள மருந்துகள் தான். ஆனால் நீங்கள் மிக குறைவான விலையில் கிடைக்கும், மிக அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதெல்லாம் ஜெனரிக் மெடிசனை பத்தி அதனால் வரை இருந்த தவறான அபிப்பிராயத்தையே முற்றிலுமாக அரசாங்கம் மாற்றி அமைத்தது. அதே சமயத்தில் இந்த மாதிரி இதர மருத்துவ முறைகள் ஆயுஷ் மருத்துவமனைகள் வாயிலாக நீங்கள் வந்து உள்நாட்டு மருத்துவர்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்துவதற்கும் அந்த மருத்துவர்களை ஊக்குவிப்பதற்கும் அவர்களுடைய மருத்துவ பிராக்டிஸ வந்து அக்செப்ட் பண்ணுவதற்குமான ஒரு பெரிய கட்டமைப்பு இந்த 12 ஆண்டுகளில் தான் பெருமளவு ஏற்பட்டது. அப்ப நீங்க என்ன ஆச்சுன்னா இதனுடைய தொடர்ச்சி தான் சர்வதேச யோகா தினம் மாதிரியான ஒரு தினத்துக்கெல்லாம் நம்ம வந்து யோகாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சர்வதேச அங்கீகாரம்
1: வாழ்வியல் முறையா நமக்கு
0: June 21 ஒரு சர்வதேச அளவிலான ஒரு நாளாகவே இன்னைக்கு வந்து எல்லா நாடுகளிலும் வந்து கடைபிடிக்கப்படுது, கொண்டாடப்படுகிறது. அப்போ நம்முடைய உள்நாட்டினுள் இருக்கக்கூடிய ஒரு தொன்மையான அறிவையும் நவீன மருத்துவத்தையும் இவை அத்தனையுமே ஒருங்கிணைத்து நம்முடைய மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறோம். குறிப்பாக இன்னைக்கு நீங்க வந்து பல இடங்கள்ல இப்ப போன பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா மூலிகைகள் வளர்ப்பது என்பதோ அல்லது வந்து மருத்துவ மூலிகைகள் பயன்படுத்துவது என்பதை நம்ம வந்து அதிகமாக ஊக்க

0: படுத்திக் கொண்டே இருக்கோம். அப்போ நம்முடைய இண்டிஜினியஸ் மெடிசனையும் அதே மாதிரி வெஸ்டர்ன் மெடிசனையும் ரெண்டுத்தையும் நாம ஒருங்கிணைக்கிறோம், அதையும் நாம கொண்டு வந்து சேர்க்கிறோம். பல மருத்துவமனைகள் அதற்கான ஒரு இண்டிஜினியஸ் மருத்துவத்துக்கான பிரிவுகளை உருவாக்கி தருகிறோம். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு திறந்த மனதோடு நாம வந்து எப்படி கட்டமைப்பை மேம்படுத்துகிறோம், இங்க இருக்கிற பயனாளிகளுக்கு உரிய ஒரு பலனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இதெல்லாம் செய்திருக்கிறோம். பெண்கள், குழந்தைகள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சுகாதாரம், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ வசதிகள், இது எல்லாவற்றையுமே ஒருங்கிணைத்து தான் இன்னைக்கு நாம எல்லாம் செஞ்சிருக்கோம்.
1: இன்னைக்கு மூத்த குடிமக்களுக்கான சுகாதார காப்பீட்டு திட்டமும் வந்திருக்கீங்க சார்.
0: கிண்டியில மாதிரியான இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு மருத்துவமனை, தங்குமிடங்கள், இவை எல்லாவற்றையுமே நம்ம வந்து கவனம் எடுத்து நம்ம செய்யறோம். அப்போ இது வந்து ஒவ்வொரு செக்டராக நாம பார்த்து செய்யறோம். குறிப்பா மீனவர்களா, சரி ரைட்டு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியினரையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் இருக்கக்கூடிய சிறுவர்கள், அவர்கள் இருக்கக்கூடிய முதியோர், இவங்க எல்லாரையும் எப்படி ஒருங்கிணைக்க முடியும், எந்த திட்டத்தின் வாயிலாக இவர்களுக்கு பயனை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்றெல்லாம் வந்து மிக விரிவான ஒரு திட்டம் அல்லது திட்டத்திற்குள்ள இருக்கக்கூடிய வசதிகள், இது எல்லாவற்றையும் நாம வந்து கொண்டு வந்து சேர்க்கிறோம். அப்போ என்ன நடக்குதுன்னா, நாம இந்த பிரச்சனையை நாம சந்திக்கிறோமா, ரைட், இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வு, இது எந்த ஒரு துறையினுடைய ஒரு கண்காணிப்புல கீழே கொண்டு வர முடியும், அதனுக்கு என்ன விதமான வசதிகளை செய்ய முடியும், அதற்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு தேவைப்படும், அதுல என்ன விதமான இலக்குகள் நிர்ணயிக்கப்படும். இப்ப இதுல மிக முக்கியமான ஒரு அரசாங்கத்தினுடைய 12 ஆண்டு கால சாதனை என்று பேசும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்றால் இலக்குகளை நோக்கிய முன்னேற்றம் என்பதுதான் மிக முக்கியம். அதாவது ஒவ்வொன்று ஒவ்வொரு இலக்கு, நான் இன்றைக்கு 1-2 கோடி பேருக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பேன், சேர்த்து விட்டேனா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் சேர்த்து விட்டேன், அந்த 2 கோடி அடுத்ததாக 4 கோடி ஆக்குவேன், 4 கோடி 8 கோடியாக ஆக்குவேன். அப்போ எனக்கான அந்த தேவை என்பது இருந்து கொண்டேதான் இருக்கிறது, ஆனால் அது இலக்குகளை நிர்ணயித்து அந்த இலக்குகளை அடைவதற்கான ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். அப்போ என்ன நமக்கு தெரியுதுன்னா, பயனாளிகள் கண்ணெதில் தெரிகிறாள், யார் பயனாளிகளே என்றே தெரியாமல் அவர்கள் வந்து உண்மையா அந்த பயனை அடைந்தார்களா என்றே தெரியாமல் இருந்த சூழ்நிலை என்பது மாறி இலக்குகளை நிர்ணயித்து இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்தி அந்த குறிப்பிட்ட இலக்குகளை குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அடைந்து நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கோம். அரசாங்கத்தினுடைய இந்த 12 ஆண்டு கால பயணம் என்பது மிகப்பெரிய இலக்குகளை கூட சிறு சிறு இலக்குகளாக பிரித்துக் கொண்டு அந்த இலக்குகளை அடைவதற்கான ஒரு முயற்சியில் அரசாங்கம் வெற்றி பெற்றுக் கொண்டே வருகிறது. அதனால் அந்த பயன் வந்து பகுதி பகுதியாக போய் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: நிச்சயமா சார், பெண்களுக்கான, நாட்டு மக்களுக்கான நலனுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அரசு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் அப்படின்ற ஒரு சிறப்பான இயக்கம் வந்து முன்னெடுக்கப்பட்டு பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து பள்ளிக்கு வந்து போறாங்க, அவங்களுக்கான ஒரு எதிர்காலம் வந்து சிறப்பா அமையறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் அரசு எடுத்திருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க?
0: பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படிங்கறது அந்த திட்டத்தினுடைய ஒரு இலக்கு தலைப்பு. எல்லாமே என்ன நடந்திருக்குன்னா, நம்ம வந்து இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலும் ஒரே விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பெண் குழந்தைகளுக்கு இருந்ததில்லை. என்னன்னா எல்லா இடத்துலயும் இங்க விதவிதமான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. சில இடங்கள்ல குறிப்பா தென்னகம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கல்வி ரீதியா வளர்ச்சி அடைஞ்சது, ஒரு பண்பாட்டு ரீதியா வளர்ச்சி அடைந்ததுனால நம்ம பெண் குழந்தைகளை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் நம்ம பெண் குழந்தைகளோடு வைத்திருக்கிறோம். ஆனால் பல வட மாநிலங்களில் இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நாம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துலதான் தேவைப்படக்கூடிய அடிப்படையான ஒரு பண்பு என்னன்னா, நாம வந்து அந்த இடத்துல பெண் குழந்தைகளை காக்க வேண்டும், அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய சிரமங்களை நாம் தீர்க்க வேண்டும், குறிப்பாக பிறப்பிலிருந்து ஏற்படக்கூடிய மருத்துவ ரீதியான பாதிப்புகளை சரி பண்ணி பின்னாடி அவர்களுக்கு படிக்கவும் வைப்போம். அந்த படிக்கவும் வைப்பது என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த படிக்க வைக்கக்கூடிய இடத்துல தான் அரசாங்கம் பெரிய அளவில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது. பெண் கல்வி என்பது ஒரு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அடித்தளமான அம்சம். நாளைய தலைமுறை பெண்கள்ல பல பேர் வந்து முன்னாடி காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா வகுப்புக்கே போகாதவங்க இருந்திருப்பாங்க, ஆனா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச கல்வி தகுதியாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பாவது கண்டிப்பா படித்திருக்கணும், அல்லது குறைந்தபட்சம் நீங்க வந்து கல்லூரிக்காவது அவங்க போயிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுடைய ஒரு கல்வி தரத்தினை சராசரியாகவே முன்னேற்றி கொண்டிருக்கிறார். அதாவது பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு மாநிலமும் வேறுபட்ட ஒரு எண்ணிக்கையை காண்பித்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா இலக்குகள் எப்படி இருக்குன்னு, குறைஞ்சபட்சம் அவங்க வந்து மிடில் ஸ்கூல தொட்டிருக்கணும், பல மாநிலங்கள்ல இன்னும் மிடில் ஸ்கூலே தொடல, பல மாநிலங்கள் ஹை செகண்டரியே தொடல, உங்க எல்லாருடைய எண்ணிக்கையும் நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். இப்ப நீங்க தேசிய அளவுல பாத்தீங்கன்னா சமீபத்துல புள்ளியோரெல்லாம் படிச்ச போதெல்லாம் கிட்டத்தட்ட நீங்க வட மாநிலங்கள்ல எல்லாம் பெண் கல்வியில கிட்டத்தட்ட 68% அளவுக்கு நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம். அதாவது கல்லூரி வரைக்கும் போகக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை, இது தேசிய புள்ளியோரங்கள். அப்படி பார்க்கும்போதெல்லாம் நம்ம வந்து ஆச்சரியப்படுறோம். அப்படின்னா நம்ம படிப்படியாக அவருடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவருடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவருடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதெல்லாம் பெண்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு, ஒரு எதிர்காலத்துக்கு செய்யப்படக்கூடிய முதலீடாகத்தான் நம்ம பார்க்கணும்.
1: மாற்று எரிபொருளுக்கான முக்கியத்துவத்தை வந்து அரசு வந்து கொடுத்துட்டு வராங்க. தற்கால

0: மக்களுக்கு வந்து மாற்று எரிபொருளை பயன்படுத்துங்க அப்படின்னு ஊக்கமும் கொடுக்கறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நிறைய இடத்துல இப்ப இந்த சூரிய சக்தி பயன்பாடு அப்படிங்கறது நம்ம கண்கூடா பார்க்கிறோம்.
1: மிக அவசியமான தேவை, காலத்திற்கான தேவை. சர்வதேச பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொள்ளும் போதும் இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. என்னன்னா, சர்வதேச அளவுல இன்னைக்கு வந்து நம்ம பருவநிலை மாற்றம் என்பது மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நதிகள் அழிகின்றன, கடல்கள் வந்து வற்றி வருகின்றன. இதெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய சிக்கல், அது வந்து இயற்கையான சிக்கல். இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்க செயற்கையான சிக்கல் என்னன்னா, இந்த ஹோர்மூஸ் நீரினால் ஏற்பட்டிருக்கூடிய பாதிப்பு. இந்த ஹோர்மூஸ் சூழ்நிலை இயல்பு நிலைக்கு வருவதற்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும் என்று தெரியவில்லை. அதனால நம்முடைய எண்ணெய் பயன்பாட்டை வந்து பெருமளவு குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்பதான் நாம வந்து என்ன நினைக்கிறோம்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய இதர எரிபொருள் ஆற்றல்கள், சூரிய மின்சாரமாகட்டும், குறிப்பாக நம்ம தண்ணீர்லிருந்து எடுக்கக்கூடிய நீர் மின்சாரமாகட்டும், காற்றாலை மின்சாரமாகட்டும், இதை எல்லாவற்றையும் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதை வைத்துக் கொண்டு இயங்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். இப்ப நீங்க குறிப்பா நீங்க ஹைட்ரஜன்ல இயங்கக்கூடிய வாகனங்கள்லாம் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். எத்தனாலேயே முழுசா இயங்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே அடுத்த ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு விஷயமாகத்தான் நாம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிளெக்சி என்ஜின் சொல்றாங்க, அதாவது பிளெக்சி என்ஜின் என்னன்னா, அது பெட்ரோல் டீசல்லையும் இயங்கும், இல்லைன்னா நீங்க வந்து எத்தனாலையும் இயங்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல அந்த மாதிரியான வெகு சில நிறுவனங்கள் தான் அந்த மாதிரியான வாகனங்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் அது மாதிரி வாகனங்களை தயாரிக்க வேண்டும். இந்த பிளெக்சி ஃபியூவல் இயங்கக்கூடிய வாகனங்கள் வந்துவிட்டால் நீங்க 100% எத்தனால கூட நம்மளால வந்து வாகனங்களை இயக்க முடியும் என்பதெல்லாம் வரும்பொழுது நாம இதெல்லாம் வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு நகர்வு. சில விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னா, நம்மள வந்து ஒரு சில விஷயங்கள் புஷ் பண்ணது.
0: இக்கட்டான தருணம் வரும்போது அடுத்த முடிவு நம்ம பார்க்கணும்.
1: எப்படி கொரோனா காலத்துல நமக்கு டிஜிட்டல் உலகம் வந்து எப்படி ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தனவோ, இப்ப இந்த ஹோர்மோஸ் நீரணையும் இந்த சர்வதேச சிக்கல்களும் எரிபொருள் ரீதியாக நம்ம வந்து முற்றிலுமான வேற ஒரு திசைக்கு நம்மை நகர்த்தி கொண்டிருக்கின்றன. இதைத்தான் பிரதமர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 12 ஆண்டுகளில் பல புரட்சிகளை, பல மாற்றங்களை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த கட்ட மாற்றமாகத்தான் இந்த எரிபொருள் சார்ந்த மாற்றம் வந்து இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு.
0: நிச்சயமா சார், மத்திய அரசோட 12 ஆண்டுகால சாதனைகள், அதுலயும் வந்து மக்கள் நலனுக்காக செய்யப்பட்டது, நாட்டு நலனுக்காக செய்யப்பட்டது, குறிப்பாக கட்டமைப்புக்காக செய்யப்பட்டது, இப்படி பல விஷயங்கள், தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மிக்க நன்றி சார்.
1: மிக்க நன்றி மேடம்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 9:30:25. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: இரவின் இனிமையை மெருகூட்ட இன்னிசை கீதங்கள் இடைவிடா இசைமழையா. இனிய ராகம்

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஒன்பது மணி 37 நிமிடத்திற்கு நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இரவின் இனிமையை மேலும் மெருகூட்டிக் கொண்டிருக்கின்றது இனிய ராகம் இடைவிடா இசைமழையாக.

நிறைவு பெற்றது இனிய ராகம். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டி கே ஜெயராமன் அவர்கள் பாட்டு, டி ருக்மணி அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் நீ சாடி எனத் தொடங்கும் தியாகராஜர் கிருதி, ஸ்ரீரஞ்சனி ராகம், ரூபக தாளம்.

நிகழ்ச்சியிலினி ஏகாம்பரேச என தொடங்கும் தீக்ஷிதர் கிருதி கர்நாடக சுத்த சாவேரி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் இனி சிம்ஹ பாலகிரி என தொடங்கும் முத்தையா பாகவதர் சாகித்யம், சாரங்கம் மல்ஹார் ராகம், ஆதி தாளம்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டி கே ஜெயராமன் அவர்கள் பாட்டு, டி ருக்மணி அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 10:32. நிகழ்ச்சியின் நிறைவாக பிரான எனத் தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி இயற்றியது கல்யாணி ராகம் ஆதி தாளம் திஸ்ரகதி.

ஹரி சரி தரி தவாம பதி தரி தவாம பதி தரி தவாம

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டி கே ஜெயராமன் அவர்கள் பாட்டு, டி ருக்மணி அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நேயர்கள் நினைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 8 மணிக்கு இயற்கையே உயிரே உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடர். பயன்படும் ஒரு முறை அவதியுறும் தலைமுறை, கடல்சார் உயிர் தொழில்நுட்பவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம். நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு, நோய் நாடி நோய் முதல் நாடி, சித்த மருத்துவர் டாக்டர் எஸ் காமராஜ் அவர்களுடன் நேரலை. நாளை நண்பகல் 12:10 மங்கையர் உலகத்தில், அப்ப இருந்துச்சு இப்ப இல்லை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நண்பகல் 12:50 பாப்கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45 அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.